வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸிலும் ரெயின்போ 103 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 2ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 2ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை, நேரம் 5:57. இனி தொடர்வது மங்கள இசை.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தாவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 222,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணகாளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் PV சிந்து சீனாவின் சென் யூஃபியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேரம் 6:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைவது நான் ஆர்ஜினிஷா. குறளும் விளக்கமும் இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை, வீட்டிலிருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். குறள் எண் 81, அதிகாரம் விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு.

வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். குறளும் விளக்கமும் மு. வரதராசனார் அவர்களுடன் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு ரசிக்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளை வேவ்ஸ் ஓடிடி தளத்தில் பார்த்து மகிழலாம். இணைந்திருங்கள் என்றும் எப்போதும் ஆகாஷ்வாணியோடு.

நேரம் 6:19 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் காலை தன்றில் தரும் அடுத்த பாடல் நாகூரியம் ஹனீஃபா பாடியது.

நிம்மதிக்கான இரண்டு வழிகள், விட்டு கொடுங்கள் இல்லை விட்டுவிடுங்கள். கௌதம புத்தரின் இந்த வரிகளோடு பக்தி மனம் கமழும் பாடல்களோடு காலி தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். இனி நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 5:00 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் சிவில் இன்ஜினியரிங் கட்டுமான பொறியியல் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து நேரலையில் வழிகாட்டுகிறார் பேராசிரியர் முனைவர் பி மகுடேஸ்வரன் அவர்கள். 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார். 9:15 மயிலிருக்கு நிகழ்ச்சியில் 1963 சிவாஜி கணேசன், பத்மினி நடிப்பில் கே சோமு அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த நான் வணங்கும் தெய்வம் திரை விமர்சனம். நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள் நேர்களே.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 31°C முதல் 33°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21°C முதல் 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான தூறல் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 12-16 km வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடுவினை தொடரலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசி பயறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 16 km வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையால் வாழையில் சிகட்டாக்கோ இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே 1 ஹெக்டருக்கு மான்கோசெஃப் 76% WP என்ற மருந்தினை 2 கிலோ என்ற அளவில் 1 லிட்டர் நீருடன் கலந்து தெளிக்கவும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை கொண்டு நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பெசிலஸ் சஃப்டிலஸ் 2.5 கிலோ என்ற விதத்தில் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டசிம் 1 கிராம் மற்றும் பாசிலோன் 2 மில்லி கலந்த நீரினில் நனைத்து நடவு செய்வதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் என்பதால் 5 மாதங்களுக்கு மேலான கரிமினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மண் அணைத்தல் மற்றும் கரும்பு தோகை மூடாக்கு இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதை நேர்த்தி செய்யவும். நன்கு முதிர்ந்த தக்காளியை பழுப்பதற்கு முன் அறுவடை செய்வதன் மூலம் அதன் தரத்தை பாதுகாக்கலாம். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை நன்கு கழுவவும். ஈரப்பதமான வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய நோய் தாக்குதலை குறைக்க கால்நடை கொட்டகைகளை சுத்தமாகவும் உலர்ந்த நிலையிலும் பராமரிக்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் மூலிகை இயற்கை அழகு சாதன பொருட்கள் குறித்த 1 நாள் பயிற்சி வகுப்பானது வருகின்ற 22/7/2026 புதன்கிழமை

0: அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சார்கோல் குளிர் அழுத்த முறை சோப்பு, சங்குப்பு ஈரப்பதம் அளிக்கும் முகஜில், ஓட்மீல் ஷாம்பு, லிப் பாம், மூலிகை டீடன் ஃபேஸ் பேக் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல் போன்ற பயிற்சியானது அளிக்கப்பட இருக்கிறது. மேலும் ஆயுஷ் சான்றிதழ் மற்றும் காஸ்மெட்டிக் சான்றிதழ் பெறும் வழிகள், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்த பயிற்சியும் அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா உட்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சிகள் மூலமாக இன்னிம வேளாண் விரிவாக்க மேம்பாட்டாளர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ப்ரமோட்டர், மலரியல் வித்தகர்கள், ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட் மற்றும் அங்கக சாகுபடியாளர், ஆர்கானிக் குரோவர் ஆகிய பணிப்பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயில்வோருக்கு மாதம் 2000 ரூபாயானது உதவித்தொகையாக வழங்கப்படும். பயிற்சி காலமானது 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை நாள் ஒன்றிற்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும். பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு மற்றும் உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 வயது முதல் 15 வயது வரை. மகளிருக்கு 33 விழுக்காடு முன்னுரிமையானது வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடானது வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள் July 3rd அல்லது 4th வாரம் முதல் துவங்கும். விருப்பம் உள்ளவர்கள் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443572956. மீண்டும் ஒரு முறை 9443572956 மற்றும் ஒரு எண் 9709013274. மீண்டும் ஒரு முறை 9709013274 ஆகிய இரு எண்களில் வாட்ஸ்அப் செய்தும் அழைத்தும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
3: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களை, நமது எஃப்எம் ரின்போ 103 கோவையில் இன்றிரவு 7:32 ஏறுமூறும் நிகழ்ச்சியில்
2: அண்மையில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார்.
1: நேரம் 6:45. இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யூகையை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 48 லட்சம் கிராம மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் இதுவரை இந்த கிராமங்களில் 46,782 வளர்ச்சித் திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24,133 கிராமங்களுக்கு மேம்பாட்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமங்களின் அடிப்படை கட்டமைப்பையும் மேம்படுத்தியதன் அடிப்படையில் 16,759 கிராமங்கள் முன்மாதிரி கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பணிகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமின்போது செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், இந்த தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை ஆணையம் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின்னர் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் நேற்று கூடுதலாக மகளிர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரில் உள்ள உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தாவிக அரசு மேற்கொள்ளும் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், காவிரி, மேகதாது, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட தண்ணீர் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசு தீர்வு காணவில்லை என்று கூறினார். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இப்பிரச்சினைகளுக்கு கர்நாடகா, கேரள மாநில அரசுகளுடன் பலமுறை பேச்சுக்கள் நடத்தப்பட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தவிகாவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் அரசு இருப்பதால் அம்மாநில முதல்வர்களின் ஒத்துழைப்போடு காவிரி மற்றும் முல்லைப் பெரியாறு பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன், வழக்கமான சார்பதிவாளர் விடுப்பில் சென்றதும்

0: கொடைக்கானலில் இருந்து மற்றொரு சார் பதிவாளர் ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததும் எப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவடியில் புதிய குடும்ப அட்டைகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களின் பெயர், முகவரி போன்ற விவரங்களை இணையதளம் வாயிலாக வரும் 31ஆம் தேதி வரை சுயமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து அந்த விவரங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நலத்திட்டங்களை மக்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். சரியான தகவல்கள் அரசுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆர்வத்துடன் பங்கேற்று பணியாளர்களுக்கு ஒத்துழைக்குமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தவிகா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நேற்று இவர்கள் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்றும் வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர்த்தரப்பினர் தெரிவித்தனர். காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ள 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரி செய்திகள். அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. மெக்சிகோவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 7.4 பதிவாகியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நேற்று வேன் மீது ரயில் மோதியதில் உயிரிழந்த 5 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. உதகமண்டலம் அருகே கப்பச்சி கிராமத்தில் நேற்று காட்டெருமை தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுகரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நேற்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருச்சி கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை நடத்தி ஜிபே மூலம் பரிமாறப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் குறித்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 2,22,200 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நாகை ஸ்ரீ சொர்ணக்காளியம்மன் ஆலயத்தில் முக்கிய நிகழ்வான பூச்சொரிதல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னையில் அம்மா உணவகங்களை நாள்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 லட்சமாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில்

0: இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இன்று காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒக்குஹரா காலிறுதிப் போட்டியில் இருந்து விலகியதால் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் பெரிதும் பயனடையும் என்று மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அண்டை மாநில அரசுகளுடன் பேசி தமிழகத்தின் உரிமைகளை பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்திலிருந்து நிகழ்ச்சிகள். 6:55 நிமிடம் 40 நொடி.

0: உல்லாச பறவைகள் எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7 மணி.
2: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
3: உலகின் ஆகப்பெரிய மனித வளத்தை கொண்ட நாடாக வளர்ந்துள்ள இந்தியா சர்வதேச நாடுகளுடன் நெருக்கமான நட்பையும் ராஜதந்திர உறவையும் நேர்த்தியாக உருவாக்கி வருகிறது. ஒரு தேசத்தின் வளர்ச்சி என்பது அதன் வர்த்தகம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், பொருளாதார மேம்பாடு, உற்பத்தி திறன், மனிதவள குறியீடு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. உலகமயமாக்கலுக்கு பிறகு உலகம் ஒரு குடையின் கீழ் சுருங்கி வருகிறது. ஒரு நாட்டில் உற்பத்தியாகும் பொருள் இன்னொரு நாட்டுக்கு தடையின்றி செல்லும் வகையில் கொள்கைகள் உருவாக்கம் பெற்று வருகின்றன. இந்த சாதகமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இந்தியா பல்வேறு நாடுகளோடும் கூட்டமைப்புகளோடும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி வருகிறது. அதன் மூலம் உலக அளவில் 38க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் நமது வர்த்தகம் எளிதாகியுள்ளது. உலகின் மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக மண்டலத்தை உருவாக்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகளுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்றை இந்தியா உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 93% பொருட்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஜவுளி, தோல் பொருட்கள், ஆடை மற்றும் காலணிகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்து வந்த 12-17% வரையிலான வரிகள் நீக்கப்பட்டுள்ளதால் இந்திய வணிகர்களின் போட்டி திறன் மேம்பட்டுள்ளது. பொறியியல் தயாரிப்புகள், மருந்துகள், ரசாயன பொருட்கள் மற்றும் கடல் உணவுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு எளிதாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மின்சார வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற முக்கிய துறைகளில் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் இந்தியாவில் அதிகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் செய்யப்பட்டுள்ள விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 90% பொருட்களுக்கு சுங்கவரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆபரணங்கள், மருந்துகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களின் ஏற்றுமதி வெகுவாக அதிகரித்துள்ளது. நீண்டகால கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை வாயு விநியோகத்திற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதால் இந்தியாவின் எரிசக்தி தேவைகள் தடையின்றி பூர்த்தியாவதுடன் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டுடனான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ஜவுளி, தோல் பொருட்கள், நகைகள் மற்றும் பொறியியல் பொருட்கள் போன்ற இந்திய தொழில்துறைகள் பயனடைகின்றன. நம் நாட்டின் 6000க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் ஆஸ்திரேலிய சந்தைக்கு எவ்வித இறக்குமதி வரியும் இன்றி செல்கின்றன. இதனால் ஆஸ்திரேலியாவில் இந்திய பொருட்களின் விலை குறைந்து சந்தை வாய்ப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்திய மென்பொருள் வல்லுநர்கள், ஆசிரியர்கள், கணக்காளர்கள் போன்ற சேவை துறையினருக்கு ஆஸ்திரேலியாவில் பணிபுரிய எளிதான வாய்ப்புகள் மற்றும் விசா நடைமுறைகளில் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோல தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளுடனான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா, கிழக்கு திமோர் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய ஆசியான் நாடுகளுடனான சரக்கு மற்றும் சேவை வர்த்தக ஒப்பந்தம் என இந்தியா பல வணிக பரிவர்த்தனைகளுக்கான ஒப்பந்தங்களை உருவாக்கியுள்ளது. இவற்றின் மூலம் இந்திய சந்தைகளில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய விற்பனை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. வரி குறைப்பு செய்யப்படுவதால் சர்வதேச போட்டியாளர்களோடு போட்டியிட்டு குறைந்த விலைக்கு இந்திய பொருட்களை சந்தைப்படுத்த முடிகிறது. வெளிநாடுகளிலிருந்து மூலப்பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்க முடிகிறது. இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது. திறன் வாய்ந்த நிபுணர்கள் கிடைக்கிறார்கள். இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் முத்தாய்ப்பாக இங்கிலாந்து நாட்டுடன் செய்யப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது.

இந்தியாவும் இங்கிலாந்தும் பல நூற்றாண்டுகளாக வரலாறு, அரசியல், வணிகம் ஆகியவற்றின் வழியாக ஒன்றோடொன்று உணர்வு பூர்வமான பந்தம் கொண்ட நாடுகளாக இருந்து வருகின்றன. காலனித்துவ ஆட்சியின் கசப்பான அனுபவங்களை தாண்டி இன்று இரு நாடுகளும் சமமான பங்காளிகளாக பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றன. அந்த பயணத்தில் முக்கியமான மைல்கல்லாக இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் அமைந்துள்ளது. 2022 தொடங்கிய இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களை தாண்டி வெற்றிகரமாக நிறைவடைந்து தற்போது இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமல்ல, இரு நாடுகளின் நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கான அடித்தளமாகவும் திகழ்கிறது. 2025 ஜூலை 24 அன்று இங்கிலாந்தின் லண்டன் நகரில் இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சம் இந்திய பொருட்களுக்கு இங்கிலாந்து சந்தையில் அதிக அளவிலான சுங்க வரி சலுகைகள் கிடைப்பதாகும். இதன் மூலம் ஜவுளி, ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள், மருந்துகள், நகைகள், பொறியியல் பொருட்கள், கடல் உணவுகள் உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி துறைகள் பெரும் பயனடையும். சுங்க வரி குறைவதால் ஏற்றுமதி அதிகரித்து உற்பத்தியும் விரிவடையும். இதன் மூலம் நமது தகவல் தொழில்நுட்பம், நிதி சேவைகள், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட சேவை துறைகளுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இந்திய நிபுணர்கள் மற்றும் திறமையான பணியாளர்களுக்கு இங்கிலாந்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் மேலும் விரிவடையும். இந்தியாவின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பல பலன்களை பெறும். உலக தரமான சந்தையை எளிதாக அணுகும் வாய்ப்பும் உருவாகும். ஏற்றுமதி அதிகரிப்பதன் மூலம் புதிய தொழில் முனைவோர் உருவாகவும் வேலைவாய்ப்புகள் பெருகவும் வாய்ப்புள்ளது. மேலும் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிப்பதன் மூலம் உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த வளர்ச்சிக்கும் ஊக்கம் கிடைக்கும். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 2030 இருதரப்பு வர்த்தகம் 11.5 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவுக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சமையல் கலைஞர்கள், யோகா பயிற்சியாளர்கள் போன்ற தொழில்முறை நிபுணர்கள் எளிதான பயண வசதிகள் மற்றும் விசா சலுகைகளால் பயன்பெறலாம். இந்த புதிய வர்த்தக ஒப்பந்தம் இந்திய ஆயத்த ஆடை தொழிலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய ஆடை ஏற்றுமதியாளர்கள் 9% வரை செலவு குறைப்பை பெற முடியும். மேலும் பின்னலாடை ஏற்றுமதி கணிசமாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி இங்கிலாந்து விதிக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மீதான 70% வரையிலான வரிகள், கடல்சார் பொருட்கள் மீதான 21% அதிகமான வரிகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மீதான 18% வரிகள், தோல் மற்றும் காலணி தயாரிப்புகள் மீதான 16% வரையிலான வரிகள் மற்றும் ஜவுளி வகைகள் மீதான சுமார் 12% வரிகள் பூஜ்யமாக குறைக்கப்படும். இது இங்கிலாந்து சந்தையில் இந்திய ஏற்றுமதிகளை கணிசமாக அதிகரிக்கும். இனி 1100 மேற்பட்ட ஜவுளி மற்றும் ஆடை பொருட்களை இனி சுங்கவரி இல்லாமல் ஏற்றுமதி செய்ய முடியும். திருப்பூர், கோவை போன்ற ஜவுளி ஏற்றுமதி மையங்களுக்கு விதிமுறை செலவுகள் குறைவதோடு தாமதங்கள் தவிர்க்கப்பட்டு சந்தையை விரைவாக அடைய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக மின்சார வாகனங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி துறைகளில் கூட்டு முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சென்னை ஸ்ரீபெரும்புதூர் வாகன உற்பத்தி மையம் மற்றும் கோவை பொறியியல் ஏற்றுமதி நிறுவனங்கள் உலகளாவிய விநியோக சங்கிலியில் இணையும் வாய்ப்பும் அதிகரிக்கும். மேலும் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகளுக்கு முன்பு 16% வரை இருந்த சுங்கவரி முழுமையாக நீக்கப்படும். இதன் மூலம் வேலூர் மற்றும் ஆம்பூர் தோல் தொழில் மையங்கள் வலுப்பெற வாய்ப்பு உருவாகியுள்ளது. கடல்சார் உணவுப் பொருட்களுக்கு 4.2% முதல் 8.5% வரை இருந்த சுங்கவரி நீக்கப்படும். இதன் மூலம் தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலிருந்து கடல் உணவு ஏற்றுமதி அதிகரிக்கும். இந்த ஒப்பந்தம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில், இந்த ஒப்பந்தம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவில் ஒரு முக்கியமான தருணமாகும். இது நடைமுறைக்கு வருவதன் மூலம் இரு நாட்டின் பொருளாதார உறவுகள் மேலும் வலுவடையும். இந்த ஒப்பந்தங்கள் இரு நாடுகளின் கூட்டு லட்சியங்களை மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் உறுதியான வாய்ப்புகளாக மாற்றுகின்றன. இந்த வர்த்தக ஒப்பந்தம் நமது விவசாயிகள், தொழில் முனைவோர்கள்,
சேவைகள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும். பல துடிப்பான துறைகள் இங்கிலாந்தின் சந்தையில் இனி வலுவாக நுழைய முடியும். தொழில்நுட்பம், தொழில்துறை சேவைகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் திறமையான இந்தியர்கள் அங்கு சென்று பணிபுரிவதற்கான

0: வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து ஒருங்கிணைந்த பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. ஏற்றுமதி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, முதலீட்டு விரிவாக்கம், சேவைத்துறை முன்னேற்றம் ஆகியவற்றின் மூலம் இந்தியாவின் உலகளாவிய பொருளாதார நிலையை மேலும் வலுப்படுத்தும் திறன் இந்த ஒப்பந்தத்திற்கு உள்ளது. இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தினால் இந்திய பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பூந்தளர் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா சுஜாதா மோகம் பாடினது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேரம் 7:14:30. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜலந்தரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக திரண்டுள்ளதாக தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலம் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டுள்ள மாநிலம் என்றும், கடினமான உழைப்பாளிகளான விவசாயிகள், திறமையான இளைஞர்கள் மற்றும் சிறந்த தொழில் முனைவோரை கொண்ட மாநிலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் இணைந்து இந்த மாநிலத்தை சிறந்த மாநிலமாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் ஜுமாபச் என்ற இடத்தில் அமைந்துள்ள எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு அலுவலகத்திற்கும் அவர் சென்று வீரர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ள அமைச்சர் எல்லை பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கவுள்ளார். இன்று மாலை சிறிகுரியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை ஆய்வு செய்யவுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்களின் அமலாக்கம் தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமான தயாரிப்பை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு கட்டமைப்பையும் அரசு வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் ஆற்றலில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவை ஹரியானாவில் தொடங்கப்பட்டு இருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மற்றும் மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் புனேயில் இன்று மூன்று முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு கூட்டாக அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்த திட்டங்களின் கீழ் புனே சாம்பஜி நகர் இடையிலான 246 கிலோமீட்டர் நீளமுள்ள பசுமை விரைவு சாலையின் முதல் கட்டமாக காரடி சந்திப்பு மற்றும் ஷிரூர் பைபாஸ் இடையே 53 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் அடப்சர் முதல் யவத் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் டாலிகவுன் செகான் ஷிக்ராப்பூர் இடையே 54.3 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புதிய சாலைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் அப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு பயண நேரத்தை சேமிக்கவும் புனே பிராந்தியத்தின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் குன்னூர், சின்னசேலம், சென்னை பூங்கா ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாரம்பரிய கட்டிடக்கலையை பாதுகாத்து உலகத்தரத்திலான பயணிகள் வசதிகளை உருவாக்கும் இந்த மேம்பாடு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்று கூறியுள்ளார். ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சின்னசேலம் மற்றும் சென்னை நகர பகுதிகளில் போக்குவரத்து வசதியும் உள்ளூர் மக்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேற்றமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹரியானாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொடங்கி வைக்கப்பட்டு இருப்பது நாட்டின் தொழில்நுட்ப திறனுக்கு அடையாளம் மட்டுமல்ல, உலகிற்கே முன்மாதிரி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் திறனை உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி துறையுடன் இணைப்பதன் மூலம் பல்வேறு நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா வர்த்தக அமைப்பில் நேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் வெளிப்படையான போட்டித்தன்மை கொண்ட வணிக சூழலை உருவாக்க சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எஸ்தோனியா நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக நேற்று எஸ்தோனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கஸ் சாகனாவை திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இருவரும் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்தார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஹர்தீப் சிங் புரி, 19 நிறுவன உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த கூட்டணி தற்போது 34 உறுப்பு நாடுகளையும் 14 சர்வதேச அமைப்புகளையும் கொண்டு வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறிய யோசனையாக தொடங்கப்பட்ட இந்த முயற்சி இன்று உலகளாவிய வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த உலகிற்குமான உயிரி எரிபொருள் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு முக்கிய சர்வதேச நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் வெளிநாட்டு ஆய்வு மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்தும் திரு ஹர்தீப் சிங் புரி ஆய்வு செய்தார். அமெரிக்கா அடுத்த 2 முதல் 3 நாட்கள் போரை தொடர்ந்தால் ஈரான் முழு அளவிலான தாக்குதலை தொடங்கும் என்று அந்நாட்டின் உயரிய தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் திரு சையத் முஜ்தபா கமேனி எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து புதிய வியூகத்தை வகுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பதிலடி கொடுப்பதோடு ஈரான் திருப்தி அடையாது என்றும் எல்லையை கடந்தும் தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்கா, நேற்று தொடர்ந்து 7வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ராணுவ கட்டமைப்புகளை வலுவிழக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. இமயமலையையொட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் நாளை வரை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மாநிலங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தவிர பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர், லடாக், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் மரத்வாடா ஆகிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் நாளை மறுநாள் மோதவுள்ள அர்ஜென்டினாவும் ஸ்பெயின் அணியினரும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதிப் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர்

டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 7:26 ஆயிட்டு இருக்கு, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ எஃப்எம் ரெயின்போ 103. அடுத்ததா சென்னை மெத் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிக்கையை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இன்னைக்கு பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை கேட்டோம்.

0: நேரம் 7:32. தொடர்வது கோயம்புத்தூர் மாவட்ட ஊரக காவல் கண்காணிப்பாளர் ஏ பவன்குமார் ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called NILAL. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எதனா போட்டோ இருக்கா? சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க, ஒரு இடத்துல பாத்துட்டீங்க, அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்ட் பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
0: இதுவரை கேட்டீர்கள் கோயம்புத்தூர் மாவட்டம்

0: கேட்ட பாடல் இது எங்கள் நீதி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் மனு கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் வாலி. நேரம் 7:40. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: பனை மரத்திலிருந்து பதநீர், நுங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, பனங்கற்கண்டு போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களும் கட்டுமானத் துறையில் தூண்களாகவும் விட்டங்களாகவும் கதவு மற்றும் ஜன்னல்களாகவும் பனை ஓலைகள் கூரை வேயப்படுவதற்கும் கலைப் பொருட்களான விசிறிகள், அலங்கார பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்யவும் பயன்படுகின்றது. பனை தொழிலில் பல்லாயிரம் மக்கள் ஈடுபட்டு தங்களின் வாழ்வாதாரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தி வருகின்றார்கள். பனை மரத்தின் வேர்கள் மண்ணில் ஆழமாய் பரவி மண்ணை உறுதியாக பிடித்துக் கொள்வதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்கின்றது. இம்மரத்தின் வேர்கள் மழை நீரை பூமிக்குள் சேமித்து வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த மிகவும் உதவி புரிகின்றது. அதனால்தான் நமது முன்னோர்கள் ஆறுகள், ஏரிகள், குளம், குட்டைகள் போன்ற நீர்நிலைகளின் கரைகளில் பனை மரங்களை நட்டு வளர்த்தார்கள். பனை மரத்தின் உதிர்ந்த ஓலைகள் மற்றும் சருகுகள் மண்ணில் விழுந்து மண்ணுக்கு இயற்கையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கின்றது. பனை மரங்களில் நிறைய பறவைகளின் கூடுகளை பார்த்திருப்போம். குறிப்பாக தூக்கணாங்குருவிகளின் கூடுகள் நிறைய இருக்கும். மயில்கள், கிளிகள், சிட்டுக்குருவிகள் போன்ற பல்வேறு பறவைகள் அணில்கள் போன்ற சிறிய ரக உயிரினங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான வாழ்விடமாக இருக்கின்றது. காற்றிலுள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைப்பதிலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பனை மரங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே தரிசு நிலங்களிலும் நீர்நிலைகளின் கரைகளிலும் பனை மரங்களை வளர்த்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துவோம்.

0: மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
4: அர்த்தமுள்ள அரட்டை.
3: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
5: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
3: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
6: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
3: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
7: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
8: பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, வாய்ப்பு கிடைத்தால் உலகையே மாற்றக்கூடியவர்கள் என்பதை என்றும் நினைவில் கொள்வோம்.
9: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
8: போதை என்பது ஒரு மாயை, உங்கள் திறமை, உங்கள் உழைப்பு, உங்கள் கனவுகள் இவைதான் உண்மையான போதை, இவைதான் உங்களை சிகரம் தொட வைக்கும்.
9: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
7: உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் கேட்டு ரசிச்சிங்க பாடல் ஜனனி திரைப்படத்திற்காக எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கேஜேஏசுதாஸ் பாடியது. 7:53 ஆயிட்டிருக்கு. அடுத்ததா சேவை செய்திகள். சூலூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதால இன்று July 18 சனிக்கிழமை காலை 9 முதல் மாலை 5 வரை சூலூர், டிஎம் நகர், ரங்கநாதபுரம், எம்ஜி புதூர், கலங்கல், பிஎஸ் நகர், கண்ணம்பாளையம், காங்கேயம்பாளையம், ராவத்தூர், காசிகவுண்டன் புதூர் இந்த பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும். அதேபோல அன்னூர், மேட்டுப்பாளையம் மற்றும் பசூர் துணை மின் நிலையங்களில் கரியம்பாளையம், தெலுங்குபாளையம், கெம்பநாயக்கன்பாளையம், அன்னூர் நகரம் இந்த பகுதிகளிலையும், மேட்டுப்பாளையம், சிறுமுகை, ஆலங்கொம்பு மற்றும் ஜடையாம்பாளையம், தேரம்பாளையம் ஆகிய சுற்றுப்புற பகுதிகளிலையும், பசூர், பூசாரிப்பாளையம், இடையர்பாளையம், செல்லனூர், ஆயிமாபுதூர், ஓட்டப்பாளையம், ஜீவாநகர், அன்னூர், மேட்டுப்பாளையம், மேட்டுக்காடு புதூர், அம்மாச்செட்டிப்புதூர், புதுப்பாளையம், புழுவப்பாளையம் ஆகிய இடங்களுக்கு மின் விநியோகம் தடைபடும். சேவை செய்திகள் கேட்டீங்க.

கேட்ட பாடல் சலங்கை புலி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடியது. 7:59 ஆயிட்டிருக்கு. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி இது வரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க. அடுத்ததாக 8:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 உங்களுக்காகவே சூப்பரான ப்ரோக்ராம் காத்துட்ருக்கு. ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் பொது அறிவு வினாவோட அழகான பாடல்களோட தகவல்களோட காத்துட்ருக்காங்க ஆர்ஜே சாருகேசினி. இதே போல் இன்று காலை 9:00 உங்களுக்காக இது எங்கள் சாய்ஸ் காத்துட்ருக்கு. வீக்கெண்ட் ஸ்பெஷலாக க்ளோரியஸ் 80s 90s ஹிட்ஸ், அதுவும் எஃப்எம் ரெயின்போ சாய்ஸில் வரப்போகுது, கேட்டு ரசிக்கலாம். 10:00 போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா கேட்டு ரசிக்கலாம். 10:30 கவிதையும் கானமும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. நேரம் 8:00

0: மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். முன்மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 47,316 பட்டியல் இன மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணைக்கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தவைக்கா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் சென் யுஃபையை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து 3 இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே

குட் மார்னிங். நேரம் 8:03 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட ஜாயின் பண்ணிருக்கிறது ஆர்ஜே சாரு கேசனி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொது அறிவு வினா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே ஒரு ஆறும் இடையில் ஒரு சுரங்க பாதையும் மேலே இரண்டு கால்வாய்களும் ஓடும் சிறப்பு மிக்க இந்திய பாலம் எது அப்படிங்கிறது தான். நம்ம இந்தியாவில் ஸ்பெஷலான விஷயங்கள் நிறைய இருக்கு, அதுல இது ரொம்ப ஸ்பெஷல். அந்த பாலம் என்ன பாலம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும், நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் இருக்கு, அங்கேயும் நீங்கள் பதில் சொல்லலாம்.

நினைவிருக்கும் வரைபடத்திலிருந்து தேவ உடைய சமைப்பில் உன்னிமேனன் சுஜாதா பாடின பாடல் கேட்டோம். பாடல் ஆசிரியர் பழனி பாரதி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பாலம் எங்கே இருக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பாலம். ஸ்பெஷலாக இதுதான், கீழே ஒரு ஆறும் நடுவில் ஒரு சுரங்கப்பாதையும் மேலே ரெண்டு கால்வாயும் ஓடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்துக்கு மேலே ஒரு குறுக்கு சாலையும் கூட இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதோடைய கட்டுமானத்தில் இரும்பு பயன்படுத்தப்படலை. அது எந்த பாலம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ்.

கேட்ட பாட்டு என்றென்றும் காதல் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் பழனி பாரதி. நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சியை நாம கேட்க போறோம். ஸோ நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மறுபடியும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணையலாம்.

8:30 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன ஜி கே குவஷன் கேட்டமா, மறுக்கா ஒரு தடவை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே ஒரு ஆறும் இடையில் ஒரு சுரங்கப்பாதையும் மேலே இரண்டு கால்வாய்களும் ஓடும் சிறப்பு மிக்க இந்திய பாலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த பாலம் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டுச்சு. இதோடைய கட்டுமானம் 1885 தொடங்கி 4 வருஷத்துல, அதாவது 1889 நிறைவடைந்துச்சு. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாம் நில

தடுத்து நிற்குது இந்த பாலம். சரி, இந்த பாலத்தை வந்து வில்லியம் கூட் அப்படிங்கிறவர் வந்து அயர்லாந்தில் இருக்கக்கூடிய கார்க் பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து வடிவமைச்சார். இது 1300 அடிக்கும் அதிகமான நீளம் கொண்டது. 1892 அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவிலேருந்து வெளிவந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான செய்தித்தாளில் இந்த பாலத்தை பற்றி அதோடைய முதல் பக்கத்தில் ஒரு கட்டுரையை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய பொறியியலுடைய இணையான சாதனை, இணையற்ற சாதனை அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அந்த பாலம் என்ன பாலம் அப்படின்னு தெரிஞ்சால் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்டர் இருக்குது, அங்கேயும் நீங்கள் சொல்லலாம். கரூர்லேருந்து நாகேந்திரன், பிரமிளா சென்னையிலேருந்து தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், கணேஷ் சிறுமுகையிலேருந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க, கணக்கம்பாளையத்திலேருந்து பாலசுப்ரமணியம் கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணவ், சிங்காநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி, மனோகரன் இவங்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் என்ன எங்கிருந்து படிக்கலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ வைப்ஸ்

மோனிஷா அண்ட் மோனாலிசா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடல் கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு நிறைய நேர்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. மல்லிகா மந்த்ராச்சலம் பிரியங்கா பெரியபதம்பச்சேரியிலிருந்து, உயன் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையத்திலிருந்து, சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லிருந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. சிறுமுகை சோமு கலைவாணி திருப்பூர் கணபதிபாளையம், யசோதா கோவிந்தராஜ் அவினாஷி பிரபு தேவி சாய் அதியன் திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ் செந்தில் பிரபு திவ்ய பாரதி நிர்மலா சிவசாமி சண்முகநகர் மூக்கனூர்லிருந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. கோணமலை ஆனந்தன் தொண்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி தேவி விவேகானந்தன் சௌமியா பூபனா கொழுமங்குண்டான் பகுதியிலிருந்து நங்கவள்ளி ராஜாராம் பூலவாடி உதயகுமார் பானுமதி இவங்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாலத்துடைய கட்டிடக்கலை வடிவமைப்பு அப்படிங்கிறது உலக புகழ் பெற்றது. ஏன் அப்படின்னா இரும்பை பயன்படுத்தாமல் வளைவுகளை மட்டும் வச்சு இவ்வளோ பெரிய பாலத்தை கட்டுறது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய என்ஜினியருக்கே ஒரு பெரும் சவாலாக இருக்கும். ஆனால் அந்த காலத்திலே இதை வந்து கட்டியிருக்காங்க. இதோடைய உறுதித்தன்மை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்யப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தில் வந்து காளி அப்படிங்கிற ஆறு அடியில் வந்து பாயுது. அதே சமயம் ஹசாரா கால்வாய் வந்து இது மேலே வந்து போகுது. இந்த பாலத்துடைய ரெண்டு புறமுமே ரோடு வந்து இருக்குது. ரெண்டு புறமே சுரங்கோத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுரங்க குடில்கள் அப்படிங்கிற கட்டிடங்களும் இருக்குது. அது எந்த பாலம் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ வைப்ஸ்

0: அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லிருந்தும், திருப்பூர் பாலா, கஞ்சம்பட்டி கண்ணையன், ராமசாமி அவிநாசி ராயம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியம், கரும்பத்தம்பட்டி பிரேமா வெள்ளியங்கிரி, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், சகாதேவன் சரசு பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து, வெள்ளம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி, சிபு கந்தசாமி, சிபு சோமஸ் கந்தமூர்த்தி, சிவானந்தா காலனி, எஸ் பழனியிலிருந்து, அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கருவலூர் சாமுவேல், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், செலக்கரிச்சல் பொன்ஸ் விஜயகுமார், கோகிலா வன்சிகா லோகேஷ், அதுக்கப்புறமா குகன் நஞ்சுண்டாபுரத்திலிருந்து, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் வசந்தி, திருப்பூர் கணபதி பாளையம் யசோதா கோவிந்தராஜ் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, தேவராயபாளையம் சுகம் ராஜா, கே கோவிந்தராஜ் மாரிசிட்டிப்பதி பகுதியிலிருந்து, பாண்டிநகர் சிவசங்கர் இந்திராணி, வெள்ளிக்குப்பம்பாளையம் நா முத்துக்குமார், ராதிகா லஷன், யஷ்வந்த் பரணிதரன், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியிலிருந்து, ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய், ரித்விக், கனிஷ்க், அபின், அவங்க எல்லாருமே பதில் கொடுத்துருக்காங்க. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started a new initiative called நிழல். இது என்னன்னா, ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி, சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா, உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம் வரும். ஸோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு, தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். ஸோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மீடியில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்தவுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்தவுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா, ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த கியூஆர் கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். ஸோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது any incentive they see, then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this, they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு கேட்ட ஜி கே குஷின், கீழே ஒரு ஆறும் இடையில் ஒரு சுரங்கப்பாதையும் மேலே இரண்டு கால்வாய்களும் ஓடும் சிறப்பு மிக்க இந்திய பாலம் எது அப்படின்னு கேட்டுரும். அதுக்கான ஆன்சரை ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நத்ராய் பாலம் அப்படிங்கிறது தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த பாலம். இந்த பாலம் வந்து சுமார் 100 feet உயரம் கொண்டது. பக்கத்தில் ஒரு புது பாலமும் கட்டினாங்க. இந்த பாலத்துடைய இருபுறமும் கனரக வாகனங்கள் போகிற அளவுக்கு ரோடு வந்து இருக்கு. ஒன்று அகலமாக இருக்கும், இன்னொன்று குறுகலாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய நீரோட்டத்தை பல்வேறு கிராமங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கு.
3: நேரம் 8:50. திரைப்பட பாடல்கள் கேட்பதற்கான நேரம் இது.

0: கண்ணீர் தண்ணீர் எஸ் ஜானகி மலேசியா வாஸ் தீபன் குழுவினரோடு பாடி இதை கேட்டோம்.
1: தா கை கி தி தை தா தை தி தி தை தா தை தி தி தை தா தை

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பஞ்சாப் மாநில மக்கள் தூய்மையான மற்றும் வளர்ச்சியை நோக்கிய அரசாங்கத்தை விரும்புகிறார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்ய உள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு

0: என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கு உரிமை உள்ளது என்றும் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தவைக்கா எம்எல்ஏ ஒருவரிடம் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. 9:02 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இது எங்கள் சாய்ஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக 80s 90s அதிரடி பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. ஸோ வீக் டேஸ் பூரா உங்களுக்காக உங்கள் சாய்ஸ் வந்திருக்கும், பட் வீக்கெண்டில் இது எங்கள் சாய்ஸ். ஸோ உங்களுக்காகவே சூப்பரான 80s 90s பாடல்கள் நிகழ்ச்சி முழுக்க வளம் வர காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நான் ஆர்ஜே நிஷா. ஸ்டே டியூன்.

கேட்ட பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா, கே எஸ் சித்ரா, கங்கை அமரன் பாடியது. இது எங்கள் சாய்ஸ்ல அடுத்த பாடல் ஐ லவ் இந்தியா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், மின்மினி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

يلا هاي لسا كنتار هاي لسا او بطن نام هاي لسا بطن هاي لسا

கேட்ட பாடல் சூரியன் திரைப்படத்திற்காக தேவா இசையமைப்பில் மனோ எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. கூடவே தேவாவும் பாடியிருக்காரு. பாடலாசிரியர் வாலி. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ 103. இது எங்கள் சாய்ஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக 80s 90s அதிரடி பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ராசையா திரைப்படத்திற்காக இளையராஜாவினுடைய இசையமைப்பில் பவதாரணி அருண்மொழி எஸ் என் சுரேந்தர் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: கேட்ட பாடல் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மனு கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.
1: பி எம் ஜெய் அப் கரிபோ.

சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: கேட்டுப்பாடல் நடிகன் திரைப்படத்திற்காக இளையராஜா வினிசையில் கே எஸ் சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் வாலி.
1: புத்தக பிரியர்களே.

கேட்ட பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். நிறைவான கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரமும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. இது எங்கள் சாய்ஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக 80s 90s அதிரடி பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நிறைவான பாடல் அமரன் திரைப்படத்துக்காக ஆதித்யன் இசையில ஸ்ரீவித்யா பாடியது, பாடலாசிரியர் பெரிசூடன்.

0: இதுவரைக்கும் கேட்டீங்க இது எங்கள் சாய்ஸ். இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் ஆய்வு செய்யவுள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாக துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு இருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ்நாடு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,05,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு

0: வடமேற்கு மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ளது. இந்தியாவில் ஹாக்கி விளையாட்டை மேம்படுத்தும் வகையில் ஹாக்கி இந்தியா அமைப்பு சார்பில் நாடு தழுவிய பயிற்சி பட்டறை இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். நேரும் 10:25 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்க போகிறோம் போவோமா ஊர்கோலம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டே போக போகிறேன். எந்த இடம் அப்படின்னு நீங்கள் தான் கெஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா இப்போ பஸ் எல்லாம் பிடிச்சாச்சு, நாமெல்லாம் ஏறியாச்சு, யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களாம் சீக்கிரமாக ஏறிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு கிராமத்துக்கு போக போகிறோம். என்னங்க அந்த கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊட்டி மாதிரி சில்லுன்னு இருக்கும், அப்பப்போ குளிரும் அடிக்கும், அப்பப்போ வெயிலும் அடிக்கும் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூருக்குள்ளதான் இருக்கு. அங்கதான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். எந்த கிராமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பஸ்ல ஏறியாச்சு இல்லையா, நீங்க யோசிச்சுட்டே வாங்க. அங்க போயிட்டு ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில டீ குடிச்சிட்டு அது என்ன கிராமம், நம்ம என்னெல்லாம் சுத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசுனி.

பைரவா படத்துல இருந்து பாடல் கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டுட்டு இருக்கோம். போவோமா ஊர்கோலம். என்னப்பா எல்லாரும் வந்து இறங்கியாச்சா? ஓகே, இறங்கின இடம் எங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. என்ன இங்க கிட்டத்தட்ட எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆமா, இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100-150 வீடுக்கு மேல எல்லாமே பசுமை வீடுகளால ஆனது. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப டீ கடையில் உட்கார்ந்து அச்சு டீயையும் குடிச்சிட்டு இருக்கோம். குடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா? நேரா அந்த ஊருடைய என்ட்ரன்ஸ்க்கு போறோம். போகும்போதே எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டே தான் வரீங்க. ஆனா அதை சொல்ல வேண்டியது என்னோட வேலை இல்லையா? அதனால நானும் சொல்றேன். இப்பெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கிராமம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு அழகான கிராமம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இந்த கிராமம். எந்த கிராமம்? ஓடந்துறை அப்படிங்கிற கிராமம். ஊட்டியுடைய மலை அடிவாரத்துல பவானி ஆற்று ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கிராமம்தான். இப்போ நம்ம போகிற வழியிலேயே வாழை தோட்டங்களும் பாக்கு தோப்புகளும் நிறைஞ்ச பூமி. போகும்போது எங்கேயாவது வாழை மரம் தெரியுதா, பாக்கு மரம் தெரியுதான்னு சொல்லி நீங்கள் தேடவே வேண்டாம். கண்ணு முன்னாடியே அவ்வளவு மரங்களும் இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நகரம் அப்படிங்கிறத தாண்டி கிராமத்திலேயே வாழ்ந்தவங்களா இருக்காங்க. அப்படி என்ன இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இங்கே வந்து 150-250 வீடுகள் வரைக்குமே இருக்குது. எல்லாமே வந்து பசுமை வீடுகளாக இருக்குது. எல்லாம் வந்து கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க. சரி, இந்த கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சு வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, அது சரி. அது என்ன வீட்டுக்கு மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோலார் பேனல் எல்லார் வீட்டு மேலே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கான மின்சார தேவையை இவங்களே உற்பத்தி பண்ணி பயன்படுத்துறது போக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அதுதான் இந்த ஊருடைய இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவான சிறப்பு. ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரியான வல்லரசு நாடுகள் உட்பட மொத்தம் 43 நாடுகளுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே வந்து ஈர்த்த ஒரு கிராமம் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் மேட்டுப்பாளையத்தில் இருக்க கூடிய ஓடந்துறை கிராமம் தான். வந்தாச்சு, வீடுகள் பத்தி சொல்லியாச்சு, இங்க மின்சாரத்தை பத்தி சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இங்க என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க. கேட்டுட்டு இருக்கீங்க போவோமா ஊர்கோளம். இன்னைக்கு நாம வந்திருக்கோம் ஓடந்துறை கிராமத்துக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நாம ஓடந்துறைக்கு வந்திருக்கோம். வந்தாச்சு, வீடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, அவங்களுக்கான மின்சாரத்தை அவங்களே உருவாக்கி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன தெரியணும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, 2006 இங்கே காற்றாலை நிறுவப்பட்டுச்சு. காற்றாலையா அப்படின்னு கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? ஆமாம், அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, பயோமாஸ் கொதிகலன் அப்படிங்கிற முறை பயன்படுத்தப்பட்டுச்சு. அது என்ன வசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. சரி, இதனால என்ன

பத்து மணி 18 நிமிஷம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில போவோமா ஊர்கோலம் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றத விட ஓடந்துறை ஊராட்சியை நாம வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து அவங்களுக்கான மின்சாரத்தை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை விட இங்க காற்றாலயம் இருக்கு. காற்றாலைக்கு முன்னாடி பயோமாஸ் கேஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இதுதான் அந்த இடம். இங்க கொதிகலன் இருக்கு இல்லையா பெருசா, இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, வேஸ்டா போகக்கூடிய இந்த மரக்கட்டைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு மின்சாரத்தை உருவாக்குறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2002 தான் இந்த பயோமாஸ் கொதிகலன் இங்கே நிறுவப்பட்டுச்சு. அதிலிருந்து 1.75 ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை இவங்க தயார் செஞ்சாங்க. மின்சாரத்துக்கு 3 ரூபாயிலிருந்து பைசாவை இவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 50% வரைக்குமே சேமிக்க முடிஞ்சுது. ஒரு கிராமத்துக்கான தெருவிளக்குகள் சூரிய சக்தியில் எரியும்படி செஞ்சு அதுல 10% சேமிப்பும் ஏற்பட்டுச்சு. ஆனா என்னாகும், நாளாக நாளாக ஒரு இடம் அழகா இருந்தா மக்கள் அங்க நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய மக்கள் தொகை அதிகமாயிட்டு வர வர இந்த மாதிரியான தேவைகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கவும், சரி நம்ம வந்து காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அடுத்ததா காற்றாலைய இவங்க நிறுவனாங்க. சரி ஓகே, இதுதான் இந்த பயோமாஸ் கொதிகளை நீங்க பாத்துட்டீங்க இல்லையா. அதுக்கப்புறமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை போய் பார்ப்போம். அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா இடமும் அவ்வளவு அழகான ஒரு இடங்களா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் விவசாயத்துக்கு தான் போறாங்க. வாழை தோட்டம், பாக்கு தோட்டம் இங்கெல்லாம் வேலை செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்க எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறாங்க. போயிட்டு ஈவினிங் ஆனா வருவாங்க. எல்லா ஊர்லயும் தெருக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. 1 நம்பர் வீட்டுக்கு போறோமா, 20 நம்பர் வீட்டுக்கு போறோமா, நமக்கே சந்தேகம் வந்துடும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு அது பழகி போன விஷயம். நம்ம எந்த இடம் பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். வந்து என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து விளையாடிட்டு இருப்பாங்க. அங்க ஈவினிங் ஆனா டியூஷன் எடுப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. பொதுவா பஸ் அங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு அந்த ஜங்ஷன் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோல ஏறி வர மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் இங்கெல்லாம் சுத்தி காமிச்சாச்சு, உங்ககிட்ட சொல்லியாச்சு. அடுத்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு போடுறேன், அதை கேட்டுட்டே நீங்க கெஸ் பண்ணுங்க.

7 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஓடந்துறை கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். என்னப்பா திரும்பி பாக்குறதுக்குள்ள யாருமே காணோம் அப்படின்னா, பக்கத்துல ஓடுற பவானி ஆத்துல குளிக்க போயாச்சு எல்லாரும். சின்னமா அங்க போய் சொல்லுவோம், இங்க எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, அப்படியே இந்த விஷயத்த கேளுங்க. இந்த கிராமத்துல இருக்கிற மொத்த பேருக்குமே சொந்த

வீடு இருக்கு. அதுல பாதி வீடுகள் சர்க்கார் வீடு தான். வாடகை வீடு அப்படிங்கிற கலாச்சாரமே இங்க இல்ல. இதோட இவங்க சாதனைகள் நின்றுச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாதுங்க. இந்த கிராமத்துல 100% மாணவர்களும் படிக்கிறாங்க. யாராவது ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னா அடி பிச்சுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்திடுறாங்க. மின்சாரத்தை மிச்சப்படுத்துற சோலார் தெருவிளக்குகள், எல்இடி விளக்குகள் எல்லாம் இங்க இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்குது. இந்த தெருக்கள் அவ்வளவு தூய்மையா பளிச்சிடுது. இங்க மத்திய மாநில உலக நாடுகள் அளித்திருக்கக்கூடிய விருதுகள் அந்த கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தை அவ்வளவு அழகா அலங்கரிக்குது. சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழக அரசு எல்லா கிராம பஞ்சாயத்து தலைவர்களையும் திரட்டி இவங்களுடைய கிராமத்துக்கு அனுப்புனாங்க. அங்க உள்ளாட்சி நிர்வாகம் பத்தி அங்கிருந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் அவங்களுடைய கணவரும் ஒரு பாடமே எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்களேன். அதை விட இன்னொரு விஷயம் அப்படின்னா, வாஷிங்டன்ல இருந்து உலக வங்கி இயக்குனர் தலைமையிலான குழு ஒண்ணு ஓடந்துறைய ஆய்வு செஞ்சிருந்தது. ஜெர்மனி, ஜப்பான், பிரான்ஸ் இந்த வளர்ந்த நாடுகளுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட இங்க நேர்ல வந்து பல விஷயங்களை பார்த்துட்டு போயிருந்தாங்க. மின்சார உற்பத்தி தொகுப்பு வீடுகளை பார்வையிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுடைய அமைச்சர்கள் அவங்க நாட்டில் இது மாதிரியான திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சிக்கிம், கேரளம், கர்நாடகம் இந்த மாநில அரசு செயலர்கள் கூட ஓடந்துறையை வந்து பார்வையிட்டுட்டு போயிருக்காங்க. சென்னை அண்ணா மேலாண்மையத்தில் பேரூராட்சி தலைவர்கள் மாநாட்டிலையும் இதை பத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்து பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து உரையாற்றியிருக்காங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுடைய ஒரு பெருமையான சின்னமா விளங்குது இந்த ஓடந்துறை கிராம பஞ்சாயத்து. ஓகே, கேட்டாச்சு இல்லையா? அதே போல ரொம்ப நேரமா தண்ணியில விளையாடிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பஸ்ல ஏறுங்க, கிளம்பலாம். நம்ம திரும்பவும் நம்ம எஃப்எம் ரெயின்போக்கே போலாம். இவ்வளவு தூரம் கேட்டாச்சு, இன்னைக்கு ஃபுல்லா இங்கே இருக்க முடியுமா? இன்னொரு நாள் நாம இன்னொரு ஊருக்கு போலாம். போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி மூலமா.

ஓகே ரைட். நல்ல பிள்ளையா சொன்ன பேச்சை கேட்டு எல்லாரும் பஸ் ஏறியாச்சு இல்லையா? ஓடந்துறை வில்லேஜை நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமமே இருந்தால் நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். எல்லா கிராமத்தையும் ஒரு பெரிய லெவலில் உருவாக்குறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வில்லேஜான ஓடந்துறை தான். இன்றைக்கி உங்களை எல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போய் சுற்றி பார்த்து அங்கே இருக்கிறதெல்லாம் சொன்னது மகிழ்ச்சி. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது ஆர்ஜே சாரு கேசுனி. இது வரைக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டிங்க போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு சுத்தி பார்த்தோம் ஓடந்துறை கிராமம்.

வணக்கம் அன்பு நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் இணைவது லக்ஷ்மி பிரியா. கவிதை நமது எண்ணங்களை பிரதிபலிக்கும் வார்த்தைகளாகும். அதை இசையோடு இணைந்து கேட்கும் பொழுது அது இனிமையான கானமாகிறது. கவிதையும் கானமும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளித்து புத்துணர்ச்சியை தருகின்றது. இயற்கை, அன்பு, வாழ்க்கை போன்ற உணர்வுகளை அழகாக எடுத்துரைப்பதில் கவிதையும் கானமும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் நாம இயற்கையை வர்ணிக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இறைவன் வரைந்த அழகிய ஓவியம் இயற்கை. அழகோ அழகு, மலர் வீசும் மனம் அழகு, மலை தந்த நதி அழகு, நதி தந்த ஓசை அழகு, நீலக்கடலின் அலை அழகு, அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நுரை அழகு, கருமுகில் தந்த மலை அழகு, மலையில் ஆடும் மயில் அழகு, மலை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளி அழகு, வானவில் தீட்டும் நிறம் அழகு, வெயிலில் பாடும் குயில் அழகு, இரவில் உழவும் நிலவு அழகு, இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடுதான் அழகு, பனித்துளி புள்ளின் மேலே அழகு, சூரியன் மறையும் மாலை அழகு, சூழ்ந்துள்ள இயற்கை அனைத்தும் அழகு, இயற்கை கொடுத்த அத்தனையும் அழகோ அழகு.

சாந்தி நிலையம் படத்திற்காக பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா. மரங்கள் அடர்ந்த மலைப்பாதை மயக்கி செல்லுதே என் மனதை, மலர்கள் நிறைந்த பூஞ்சோலை, மலர்கள் நிறைந்த பூஞ்சோலை மதிய ஈர்த்தது காற்றாலே. இயற்கை இருக்கும் வரை கற்பனைக்கு பஞ்சமில்லை, இயற்கையை காக்கும் வரை கவிதைக்கு பஞ்சமில்லை.

இயற்கையை வர்ணிக்கும் இனிமையான பாடலை கேட்டோம். கே ஜே ஏசுதாஸ் பாடினார் முள்ளும் மலரும் படத்திற்காக. பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன். ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில கவிதையும் கானமும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும் நேர்களே. சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் மலர்ந்து மனம் வீசுகிறது. இயற்கையின் அழகு காண்போரை மகிழ செய்கிறது. பாடித் திரியும் பறவைகளும் பூத்துக்குலுங்கும் செடிகளும் கனிதரும் உயர்ந்த மரங்களும் ஜல் என்று ஓடும் நதியின் ஓசையும் இயற்கையின் வரங்கள், இறைவன் அளித்த பரிசுகள்.

மீண்டும் கோகிலா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலை பாடினார். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சு அருணாசலம். ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் கவிதையும் கானமும் இயற்கையை வர்ணிக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கிறோம் நேர்களே. அழகிய சாரல் மிதக்கும் மேகமூட்டம், சில்லென்ற காற்று, இலைநுனியின் வழியாக வடியும் துளிகள், ரசிக்கும் விழிகள், இயற்கையின் கைவண்ணமே. வண்ணத்து பூச்சியிடம் வாங்கிக் கொண்டாயோ சின்ன சின்ன மலர்களே, கண்ணை பறிக்கும் உன் வண்ணங்களை. இலைகள் உதிர்ந்துவிட்டால் மரங்களின் வாழ்வு முடிந்து விடுவதில்லை, வசந்த காலம் உண்டே, மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் தருவதே இயற்கை.

கேட்ட அந்த இனிமையான பாடல் உயிரே உனக்காக படத்திலிருந்து பாடலை பாடினார் எஸ் ஜானகி. பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசை லக்ஷ்மிகாந்த் பியாரிலால். நிலவின் ஒளி வியக்கத்தக்கது, மண்ணின் வாசம் மயக்கத்தக்கது, மேகத்தின் மழை துளி வினோதமானது, பூக்களின் நறுமணம் புதுமையானது, பறவைகளின் பாட்டு இனிமையானது, மரத்தின் தென்றல் மென்மையானது, அருவியின் அழகு ஆச்சரியமானது, இருளின் பயம் விசித்திரமானது, விண்ணின் தூரம் விசாலமானது, இயற்கையின் அழகோ அருமையானது.

மண்ணில் நடந்து மலையில் நனைந்து இயற்கையின் நடையில் இணைந்து வாழ்வோம். அனைத்து அழகையும் ரசிக்க கண்கள் வேண்டும். அனைத்து உயிர்களும் இன்பமுற வாழ இயற்கை எப்போதும் வளத்துடன் இருக்க வேண்டும். இயற்கையை வர்ணிக்கும் இனிமையான பாடல்களை இதுவரை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் லட்சுமி பிரியா.

0: பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, வாய்ப்பு கிடைத்தால் உலகை ஏமாற்றக்கூடியவர்கள் என்பதை என்றும் நினைவில் கொள்வோம்.
1: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: போதை என்பது ஒரு மாயை. உங்கள் திறமை, உங்கள் உழைப்பு, உங்கள் கனவுகள், இவைதான் உண்மையான போதை. இவைதான் உங்களை சிகரம் தொட வைக்கும்.
1: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
3: உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.

நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம். சென்னையில் நஞ்சலாகும். அதைத் தொடர்ந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே நிஷா காத்திருக்காங்க.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்படுவது இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சகாப்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கியிருக்கும் நிலையில் புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பது உள்ளூர் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று தமிழ் நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப் கார் சேவை நாளை மறுநாள் முதல் 45 நாட்கள் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 235 ரூபாய் உயர்ந்து 1,05,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படை தொடர்ந்து 7வது நாளாக நேற்றும் ஈரான் மீது கடும் தாக்குதலை நடத்தியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின்

0: பி வி சிந்து முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. 11:02 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டு ரசிக்கவிருக்கீங்க இன்றைய நேயர். ஸோ இன்றைக்கான நேயர் சேலம் ஓமலூர் ராஜாராம் தான். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நினைஞ்சு என்ன பாடல்களை கேட்கிறாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேம்,
2: எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு மேம். நிலையத்தில் நீங்க நலமா இருக்கீங்களா மேம்?
2: எல்லாரும் நலமா இருக்கும். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, இது உங்களுடைய இரண்டாவது வாய்ப்பு இல்லையா?
3: ஆமாங்க மேம், ஆமாங்க மேம். நான் ரொம்ப ஆவலுடன் காத்திருந்தேன், அழைப்பாங்களா இல்லையான்னு பாத்துட்டே இருந்தேன். பார்த்தா கரெக்டா காலையில அழைச்சிட்டாங்க மேம்.
2: ஓகே சூப்பர். சோ உங்களுடைய பேரு சேலம் ஓமலூர்
3: ராஜாராம். ஓமலூர் ராஜாராம்.
2: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
3: என்னங்க மேம்?
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய பாடல் விருப்பங்களை கேட்க போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க?
3: ரொம்ப ரொம்ப இதா இருக்கு மேம், ஹாப்பியா இருக்கு மேம்.
2: ஓகே, எஃப்எம் ரெயின்போ எப்பவும் கேப்பீங்களா?
3: ஆமாங்க மேம், ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நம்ம கேட்டுட்டு இருக்குது மேம். ஆனா கொஞ்சம் சௌமியா மேமுக்கு கொஞ்சம் வேண்டுகோள், கொஞ்சம் இறைச்சலா இருக்குது, அதை நிலை அதிகாரிகள் கொஞ்சம் கவனிச்சு அதை பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம்.
2: கண்டிப்பா அது சரி பண்ணிடலாம். சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை சொல்லுங்க. இன்றைய நேரில் நீங்க கேட்க போற பாடல்கள் என்னென்ன?
3: சொல்றீங்க மேம், மானசன் படத்துல இருந்து ராசா ராசா மேம்.
2: ஓகே,
3: இன்னொரு படம் வந்து கில்லி படத்துல இருந்து அர்ஜுன வில்லு.
2: ஓகே,
3: தலைவா படத்துல இருந்து தளபதி தளபதி சாங்.
2: ஓகே,
3: மன்னவா மன்னவா மன்னாதி நீ அல்லவா அந்த சாங் மேம்.
2: ஓகே,
3: அதுக்கப்புறம் எதிரும்பு திரும்ப பாட்டுல இருந்து மண்ண தொட்டு கும்பிட்டு அந்த சாங் மேம்.
2: ஓகே, கண்டிப்பா உங்க மண்ண தொட்டா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படின்னு
3: தானே? ஆமா ஆமா, தொட்டு தொட்டு. ஆமா ஆமா மேம், மறந்துட்டேன் மேம்.
2: மறந்துட்டீங்க, சரி. ஓகே, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
3: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: புத்தக பிரியர்களே,

11:29 ஆயிட்டிருக்கு. இவ்வளோ நேரமும் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு ரசிச்சிங்க சேலம் ஓமலூர் ராஜாராம் பங்கு பெற்ற இன்றைய நேயர்.

11 மணி 30 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. இன்னும் சில நொடிகளில் ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலா காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: Sports on Akash Vani. Don't forget you can follow us on X. We're at BBCWS Sport and use the hashtag BBC Stump. And check us out on YouTube as well. Go to the BBC World Service YouTube channel. My thanks to Cherry Sharma and Jim Maxwell and to all of you for listening. Speak to you next week. Bye-bye.
1: Stumped is a BBC Sport production for the BBC.
2: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
3: இதுவரை இடம்பெற்றது ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி என்றில்.
4: இசையோடு என்றும் நீங்கள்
3: வெல்கம் பேக் டு த ஷோ. 11:48 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி அடுத்ததான் உங்களுக்காக வலம் வர காத்துட்ருக்கு. 50கள் 60களினுடைய பாடல்கள்னாலே மனசில் ஒரு இனிமையான உணர்வு வந்துடும். அந்த பாடல்களினுடைய அழகான தமிழ், அருமையான வரிகள், மனதை வருடும் மெட்டுக்கள், மறக்க முடியாத குரல்கள் எல்லாமே இருக்கும். காலம் மாறினாலும் இந்த பாடல்களினுடைய மதிப்பும் இனிமையும் மாறவே இல்லை. இதோ ரெயின்போ கிளாசிக்ஸ் மனதை வருடும் பொற்கால பாடல்களோடு.

0: பாட்டு பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திற்காக மிஸ் விஸ்வநாதன், இசையில் டி எம் சவுந்தரராஜன், பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: கேட்ட பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியவர் பி சுசீலா. பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, வாய்ப்பு கிடைத்தால் உலகை ஏமாற்றக்கூடியவர்கள் என்பதை என்றும் நினைவில் கொள்வோம்.
3: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: போதை என்பது ஒரு மாயை, உங்கள் திறமை, உங்கள் உழைப்பு, உங்கள் கனவுகள் இவைதான் உண்மையான போதை, இவைதான் உங்களை சிகரம் தொட வைக்கும்.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
1: உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.
0: பதினோரு மணி 59 நிமிஷம் 15 நொடி ஆயிட்டு இருக்கு. இவ்வளோ நேரமும் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிங்க. பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சி நேயர்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்க.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: ஐயோ அக்கா, என்னது இது? நீங்க பாட்டுக்கு மாடிக்கு போறீங்க?
2: நீ மாடிக்கு வா.
0: ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம, நீங்க பாட்டுக்கு யாரோ ஒருத்தர் வீட்டுல உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு மாடிக்கு போறீங்க, என்னையும் வேற கூப்பிடுறீங்க.
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன, நம்ம மாடியில வந்து குடியிருக்கவா போறோம்.
0: அப்புறம்
2: வா. நம்ம வந்த பர்பஸ் என்ன? ஃப்ரெண்ட பார்த்தாச்சு, அவங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா பிளேன் லேண்ட் ஆறது, டேக் ஆஃப் ஆகுது நல்லா தெரியும் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன்.
0: ஐயோ, நீங்க நிஜமாவே சொன்னீங்களா?
2: ஆமா, நிஜமா தான். வா, நீ வா, தொண தொணன்னு பேசாத, வா மேல என் கூட வா.
0: நீங்க ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சு உங்க கூட வந்தேன். நீங்க என்ன, நீங்க பிளேன் எல்லாம் வேடிக்கை பாக்குறது கூப்பிடுறீங்க?
2: என்ன பிளேன வேடிக்கை பாக்குறதுக்கு? அதுக்கு ஒரு வயசு வேணுமா? என்ன, எப்பவும் தான் பாக்கலாம் வா.
0: அப்படி என்ன தெரிய போகுது? இங்க
2: பக்கத்துல இருந்து பாக்கலாம் பாரு. இங்க பாரு,
0: என்ன காட்டுங்க.
2: இப்ப பார்.
0: ஆமாக்கா, நீங்க சொன்னது ரைட். இங்கன்னு பார்த்தா ஃபுல் ஏர்போர்ட்டுமே தெரியும் போல இருக்கே.
2: எப்படி தெரியுது பத்தியா? அதுக்குதான் கூப்பிட்டேன். நம்ம வீட்டு மாடியில காக்கா தான் பார்க்கும். இங்க பாரு, எப்படி தெரியுது பாரு.
0: சூப்பரா இருக்கு நிஜமாவே.
2: டேக் ஆஃப் ஆகுது.
0: ஆமா,
2: இன்னும் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணா இன்னொன்னு ஏதாவது லேண்ட் ஆகும், அதையும் பாப்போம்.
0: ஆனா எனக்கு ஒரு டவுட்டுக்கா.
2: என்ன டவுட்?
0: நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பனியா இருக்கு, வெயிலா இருக்கு, காத்து அடிக்குது, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ ரீசன் சொல்லி பொண்ணு பிளேன் டேக் ஆஃபே ஆகாதாமா, இல்லனா தர இறங்கவே இறங்காதாமா?
2: ஆமா, எதுவும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு, வானம் கிளியரா இருக்கு.
0: ஆமா,
2: ஆனா அது ரைட்டு தான் நீ சொல்ற.

0: அதனால அது டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஈஸியா இல்லையா, பாரு சூப்பர் ஆயிடுச்சு.
1: ஆமா
0: இப்ப வந்து இப்ப லேண்ட் ஆகும் போது நீ சொல்ற மாதிரி காத்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போயிடும் இன்ஃபர்மேஷன், அதனால அது லேண்ட் ஆகாம சுத்திக்கிட்டே இருக்கும்.
1: ஆமா இதெல்லாம் இப்படிக்கா கண்டுபிடிக்கிறாங்க
0: இல்ல, ஆக்சுவலா அப்ப பெரிய சிஸ்டம் இல்ல, இறங்கும் போதுதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த வெதர் இஸ் புவர் எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப விண்டியா இருக்கு, பனிமூட்டமா இருக்கு, மழை பெய்யுது, ரொம்ப ஹெவி ரெயினா இருக்கு, இறக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி,
0: அதாவது ஹைதராபாத் டு கோயம்புத்தூர் வருது, வெதர் சரியில்லை அப்படின்னா திருப்பி ஹைதராபாத்துக்கே அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இது இப்ப ஒரு டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: என்னது
0: தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப அங்க இருந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு இல்லையா, வந்து இவ்வளவு தூரம் பக்கத்துலயே வந்துருச்சு, வந்தப்புறம் தானே லேண்ட் ஆறுதல ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்ப அங்க கிளம்பும் போதே இப்ப கோயம்புத்தூரோட சீதோஷ நிலை தெரிஞ்சு இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கறத ஓரளவு கெஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெவலப் பண்ணிட்டாங்க. இப்ப ஏர்போர்ட் எல்லாத்துலயும் அதை மேண்டேட்டரியா வச்சிருக்காங்க, கட்டாயமா அதை வச்சிருக்கணும். அது என்னன்னா அது பேரு திருஷ்டி.
1: ஓ, அந்த சிஸ்டம் பேரு திருஷ்டி.
0: ஆமா.
1: ஓஹோ, சரி.
0: இப்ப இந்தியா முழுக்க இருக்கிற ஏர்போர்ட், அதை தவிர இந்தியன் ஏர்போர்ஸ் விமானப்படையிலையும் இது கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஏன்னா டக்குன்னு கிளம்பி போயிட முடியாது இல்லையா, எல்லாத்துக்குமே வெதர் செக் கண்டிப்பா தேவை. சோ திருஷ்டி மூலமா சரியா இருக்கான்னு அந்த கண்ட்ரோல்ல இருந்து அவங்களுக்கு அப்ரூவல் வந்ததும் தான் கிளம்புவாங்க. அதே மாதிரி இப்ப லேண்டிங் வரதுக்கு முன்னாடியே அவங்க இங்க பாத்துருவாங்க, லேண்டிங் சரியில்லைன்னா இங்க இருந்து அவங்க சிக்னல் கொடுத்துறாங்க. இப்ப கொஞ்சம் நாளாவே இதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டா நடக்குது. அது அதாவது ரிஸ்க் ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான். ஆனா இந்த திருஷ்டிங்கிற இந்த சிஸ்டம் டெவலப் பண்ணது யாருன்னு தெரியுமா உனக்கு?
1: ஓ, இது ஒரு தனிநபர் டெவலப் பண்ணதா இது?
0: ஆமா, அவங்க பேரு டாக்டர் சுபா வெங்கடேஷ ஐயங்கர்.
1: ஓ, ஒரு லேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இத.
0: இந்த ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், அப்புறம் இண்டிஜினஸ் டெக்னாலஜி செக்டர்ல இவங்களுக்கு 46 வருட அனுபவம், கிட்டத்தட்ட சேவை பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இவங்களோட மகத்தான சேவையை பாராட்டி நிறைய விருது வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிறப்பான இதை வந்து அவங்க டெவலப் பண்ணதுக்காக தான் இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பத்ம அவார்டு கிடைச்சது. ரீசெண்டா கொடுத்தாங்களே பத்ம விருதுகள், அதுல வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவார்டு. ரொம்ப பெருமை. அவங்க வந்து நம்ம சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்க, பெங்களூர்ல வந்து அவங்க கிராஜுவேஷன் படிச்சிருக்காங்க, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் ரெண்டுமே பிசிக்ஸ்ல படிச்சிருக்காங்க. ஏ
2: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
3: India's first private orbital rocket Vikram 1, developed by Hyderabad-based Skyroot Aerospace, is about to be launched as part of Mission Agaman from the first launch pad at Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh. The launch will mark the first flight of an orbital-class rocket fully designed and developed by an Indian private company from domestic soil. Now, we take you live to Sriharikota.
4: Zero. And we have liftoff of Vikram 1, India's first private orbital launch
5: lift
4: vehicle.
5: Normal.
4: And we have great views coming from the tracking cameras. And isn't this quite something?
5: Tracking?
4: Vikram 1 ne apni udan bhari pratham charan ka prajwalan prarambh kiya. Vikram 1 ne prakshepan path ko laang kar aakash ko bhedne ka nirnay le liya hai ek brahmastra ki tarah.
6: That's very true, Suyashan Akhil. I am awestruck at the sheer power that Stage 1 is producing. With this, we have two of our major prime mission objectives completed, which was successful ignition and safe tower clearance.
4: That's right. Gear cap on Max-Q now, which is...
3: Vikram 1 is named in honor of father of the Indian space program, Dr. Vikram Sarabhai. Prime Minister Narendra Modi described the mission as a historic new chapter in India's space journey. He noted that the four-stage rocket has been designed to provide rapid and on-demand launch services. In a social media post, the Prime Minister said the mission reflects the talent, determination and entrepreneurial spirit of the country's youth, while showcasing how India's space sector reforms are unlocking new opportunities for innovation and enterprise. Defence Minister Rajnath Singh has said that for India, zero tolerance against terrorism is not merely a statement but a firm line of action. Speaking at the forces' first conclave in New Delhi today, Mr. Singh said that India will strike terrorists not only at its doorstep, but if necessary, by entering their hideouts. He added that the entire world witnessed this during Operation Sindoor, and it was a remarkable example of technological warfare. Mr. Singh said the operation involved the use of advanced missile systems, including Akashteer, the Akash missile system, and BrahMos, along with several other state-of-the-art defense equipment. The minister highlighted that over the past 12 years, The Narendra Modi government has made the revival

0: civil and strengthening of the defence sector one of its top priorities. Mr. Singh noted that the government had resolved not only to strengthen its defence preparedness but also to reduce the country's dependence on imports to meet its defence requirements. Union Road Transport and Highways Minister Nitin Gadkari and Maharashtra Chief Minister Devendra Fadnavis will jointly lay the foundation stone for three major national highway projects worth over 16,700 crore rupees in Pune today. The projects are expected to enhance connectivity, reduce travel time and traffic congestion and boost industrial and economic growth in the Pune region. The projects will be implemented under the design, finance, build, operate and transfer model with a 29-year concession period and are scheduled for completion within 4 years. The government has convened an all-party meeting tomorrow ahead of the monsoon session of the parliament beginning on Monday. During the meeting, the government will seek cooperation from all political parties to ensure the smooth functioning of both houses of parliament. The monsoon session will commence from Monday and continue till 13th of next month. The India Meteorological Department IMD has issued red colour warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. The IMD has forecast heavy to very heavy rainfall conditions over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Chhattisgarh and Uttarakhand till tomorrow. In badminton, Indian shuttler and two-time Olympic medalist P.V. Sindhu stormed into the women's singles final of Japan Open in Tokyo today. She entered the final after opponent and world number 4, Chen Youfei of China, retired during the second set of the match. Sindhu won the first set 21-19 and was leading in the second set 15-10 when her Chinese rival got retired. Sindhu will next face Japan's Akane Yamaguchi in tomorrow's final as she bids for the Japan Open title. In FIFA World Cup, European rivals France and England will lock horns in the third place playoff match at the Miami Stadium tonight. The match is scheduled to begin at 2:30 a.m. Indian Standard Time. France's World Cup campaign came to an end after a semi-final defeat against Spain. That is the end of this news bulletin.
1: அதாவது வேர்ல்ட் மீட்டியாலஜிக்கல் சென்டர் இப்போ வந்து நம்மளை யோசிக்கணும். இப்போல்லாம் இந்த மாதிரி லேடிஸ்லாம் சாதனை பண்ணும்போது நம்மளால ஒரு சிலிண்டர் கூட வைக்க முடியலையேன்னு யோசிக்கணும் நம்மெல்லாம்.
2: ஆமா கரெக்ட் தான்க்கா. நீங்க யார சொல்றீங்க?
1: உன்னை தான் சொல்றேன்.
2: என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க?
1: ஆமா என்ன கூப்பிடுறது யாரு?
2: அது நான் தான் ஒத்துக்கிறேன். ஓகே நீங்க உங்களோட ஒரிஜினல் மூடுக்கு வந்துட்டீங்க. பிளேனை வேடிக்கை பார்த்தது போடும், வாங்க கீழே போவோம்.
1: ஒன்னு சொல்லிடக்கூடாது, பேச்ச மாத்தி என்னை இழுத்துட்டு வரதுலயே இருக்கா பாரு.
2: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: எல்லா நாட்களும் நமக்கு செல்லக்குட்டி ஜானகி அம்மாவின் நாட்களே. அவங்கள பத்தி நானும் நம்ம ஷோல பேசாத நாட்களே இல்லைன்னு சொல்லலாம். எக்ஸ்பிரஷன் குவீன் பத்தி பேசுறதுக்கு கொண்டாடுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இல்லாம போனது அவங்க சரீரம் மட்டும்தான். எப்பவுமே நம்ம கூட இருப்பது கான குயிலோட சரீரம் இல்லையா? அவங்களோட உயர்ந்த சங்கீதம், உயிரோட்டமான சங்கீதம் என்னைக்குமே நம்ம கூட இருக்கும். சிரஞ்சீவியான சாக்ஷாத் சரஸ்வதி ஸ்வரூபமான நம்முடைய செல்லக்குட்டி வெள்ளக்குட்டி எஸ்ஜானகி அம்மாவை கொண்டாடிட்டே இருப்போம். நல்லா தெரிஞ்ச பாட்டுக்கு, கேட்ட பாட்டுக்கு நம்ம இப்படியெல்லாம் சொல்லுவோம், எப்படி பாடியிருக்காங்க பாருங்க அப்படின்னு. அப்ப கேட்காம போன பாட்டுக்கு இப்படி என்றோல போட்டு கொண்டாடுவோம். என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இதுல கேட்டு கேட்டு நம்ம ஸ்லாகிப்போம் எஸ்ஜானகி அம்மாவோட பாடல்களை. அப்படி ஒரு பாட்டு தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். இது என்ன பாட்டு? எத்தனை விதமான எக்ஸ்பிரஷன் தெரியுமா? முதல்ல பாட்டை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய பெருமையை சொல்லணும். இதுல இந்த ஒரு பாட்டுல எத்தனை விதமான எக்ஸ்பிரஷன் தெரியுமா? பாட்டு முழுக்கவே அவங்க ராஜ்யம்தான். என்ன பாட்டு அது? இனிய காதல் நினைவு மனதை தொடும் பருவ கால கனவு. இப்படி ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு. இது வந்து பி ஜெயச்சந்திரன் அவர்களும் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பண்ண பாட்டு. இது கேட்ட மாதிரியே ஞாபகம் இல்லையே.

படம் பேரை கேட்டீங்கன்னா சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிடுவீங்க. படம் பேரு 18 முதல் 22 வரை. 18 to 22 டிஸ்க்லே எழுதி இருக்கும். 18 முதல் 22 வரையெல்லாம் இருக்காது. இதுதான் அந்த டிஸ்கில் இருக்கும், 33.5 RPM. ஏவிஎம் ரிலீஸ் இது. இந்த படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு தகவலும் இல்லை. சரி, ஆனால் பாட்டு சூப்பரான பாட்டு. ஒரு சைடில் ரெண்டு மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு இருக்கும், ஒரு சைடில் வந்து இந்த இனிய காதல் நினைவு பாட்டு ஒன்று இருக்கும், இன்னொரு பாட்டு இருக்கும், பியூட்டிஃபுல் சாங். இந்த படத்துலேருந்து தான் இன்றைக்கி ரெண்டு பாட்டு வரப்போகுது. இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு இனிய காதல் நினைவு. அதில் ஃபஸ்ட்டு சரணத்தில் நீ நீ நீ நீயும் எங்கே என நானும் தேடி வருவேன். அது ஒரு தேடுற மாதிரி அந்த லைன், நீ நீ நீ அப்படின்னு அவங்க கொடுக்கறது பார்த்தா எங்கே எங்கே எங்கேன்னு தேடுற மாதிரி அப்படி பாடியிருப்பாங்க. யாராவது பாட்டில் வாய்ஸ்லலாம் தேட முடியுமா? விஷுவலாக காட்டுறது இல்லையாது அந்த எக்ஸ்பிரஷன், தேடுறதெல்லாம் அப்படி பாடியிருப்பாங்க அந்த இடம். இந்த பாட்டு ஆரம்பமே ஒரே அந்த வீணை சித்தார் போட்டி போட்டு வர மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டில். அப்படியே அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளூட்டு எல்லாம் இருக்கும், ஆனால் ரொம்ப டாமினண்ட்டாக வீணை தான் இருக்கும். அடுத்தது அந்த பூவிழி மயங்க அப்படின்னு வரும், அதில் ஒரு சங்கதி அடாடாடான்னு அப்படியே சொக்கி போவோம். அடுத்தது ரெண்டாவது சரணம்ல ஒரு இன்டர்லூட். இந்த இன்டர்லூட்ல வீணை வரும், வீணைக்கு இவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஒரு ஹம்மிங்ல, ஒரு அத சின்ன எக்ஸ்பிரஷன் தான், அட கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நாதிருத தீம் திறனானு ஒரு சர்க்கம் பாடியிருப்பாங்க அங்க, அது ஒரு மாதிரி அழகா இருக்கும். அப்புறம் வரும் ஒரு லென்த்தி ஹம்மிங். அப்பா, அந்த ஹம்மிங் வந்து எங்கேயோ போயிட்டு டிராவல் பண்ணிட்டு அப்படி வந்து லேண்ட் ஆகும், அட்டகாசம். அப்புறம் ஜெயச்சந்திரன் சார் வந்து பாட்டு முழுக்க பிளெயின் லோட்ஸ்ல தான் பாடியிருப்பார். இவங்க தான் வித்தையெல்லாம் இவங்க கையில தான் இருக்குங்கிற மாதிரி வெட்டு விளாசிருப்பாங்க அவங்க. இதெல்லாம் பார்த்தே அவர் மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுத்தெல்லாம் அவங்க பண்ணமா இருக்காது, எல்லாம் இவங்களோட ஓன் இம்ப்ரவைசேஷன் தான் அப்படின்னு நமக்கு தோணும். அப்புறம் போதும் போதும் போதும் என்னன்னா நள்ளித்தர ஒரு வார்த்தை. பா, நமக்கு என்ன ஒரு அது ஒரு காதல் பாவத்தோட பாடியிருப்பாங்க தெரியும். போதும்னு சொல்றதுலயா இருக்கட்டும், நீ நீன்னு தேடுறதுலயா இருக்கட்டும், ரெண்டுலயும் விதவிதமான பாவத்தை கொடுத்துருப்பாங்க. முடிக்கும் போது திருப்பியும் இனிய காதல் நினைவுன்னு வந்து முடிப்பாங்க இல்லையா, அந்த பல்லவி, அதுல ஒரு சின்ன புன்முறுவல் இருக்கும். புன்முறுவல்லாம் போத்துட்டு யாராவது பாட முடியுமா? அவங்களால முடியும். ஆடாம அசையாம அப்படியே ஒரு இடத்துல நின்னு அப்பா கொட்டிருப்பாங்க அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி இந்த பாட்டு. இந்த பாட்டு ஒரு சாதாரண பாட்டு, நம்ம கேட்காத பாட்டா இருக்கிற பாட்டு, ஆனா இந்த பாட்டை வந்து அசத்தலான பாடல் ரேஞ்சுக்கு இவங்க உயர்த்திருப்பாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டியூன்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், இது படமாக்கி இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். இது யாரோட மியூசிக்? சங்கர் கணேஷ் மியூசிக். இது வந்து எந்த வருஷம்னு தெரியல, மேபி 81. இவ்வளோ சொன்னேன் கடைசியா ஒரு முத்தாய்ப்பா ஒன்று சொல்லணும் இல்லையா. கனவு நம்மளை வந்து எங்கேயோ தானே கூட்டிட்டு போகும், அந்த கனவுன்னு முடிப்பாங்க பாருங்க, ஹை ஆக்டேவில் போயிட்டு முடிப்பாங்க, அதை நம்ம கிறங்கி போயிடுவோம் அதை கேட்டு. அட்டகாசமான பாட்டு, இதை நம்ம கேட்டதே இல்லை. அதனால இப்போ கேட்போம் என்ன பாட்டு. இனிய காதல் நினைவு, மனதை தொடும் பருவ கால கனவு. பியூட்டிஃபுல் சாங் பை பாவகாயக்கன், பி ஜெயச்சந்திரன் சாரும், நம்ம செல்லக்குட்டி வெள்ளக்கட்டி எஸ் ஜானகியமாவும் சேர்ந்து பாடின பாட்டு, சங்கர் கணேஷ் மியூசிக்ல. இந்த படம் பேரு 18 to 22. இப்ப கேட்போமா அந்த பாட்டை?

பியூட்டிஃபுல்லாக இருந்ததுல அந்த பாட்டு எவ்வளோ நல்லா இருந்ததில்ல. திருப்பி திருப்பி கேட்கணும் போல இருக்குல்ல, கேட்போம் இன்னொரு நாள் என்றோ இல்லை, ரிப்பீட் மோடில் கேட்போம் இந்த பாட்டை. ஓகே, இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், அது என்ன பாட்டு?

இது ஒரு கன்னட பாட்டு, இதோட தமிழ் ஈக்வலன்ட் என்ன? அவ்வளவுதான் கேட்டிருந்தேன். எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க தெரியுமா? டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிட்டீங்க. எப்பவுமே இந்த பாட்டை ரெடி பண்ணா தேவகி தான் எனக்கு வந்து இந்த லேப் மைஸ் நம்ம சோதனை எலி பாருங்க அங்கேயிருந்து முறைக்கிறாங்க. இல்ல சோதனை புலின்னு சொல்ல வந்தேன், அவங்க கிட்ட போட்டு காட்டுவேன், நான் கண்டுபிடிங்க அப்படின்னு. தேவகி வந்து யோசிச்சாங்கன்னா நீங்களும் யோசிப்பீங்க, ரொம்ப யோசிச்சாங்கன்னா நீங்களும் ரொம்ப யோசிப்பீங்க. இந்த தடவை கொஞ்சம் அவங்களால வார்த்தை வரல, ஐயோ நம்ம லிசனர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீங்களாம் யாரு, புலிக்கு மேல ஒரு புலி இல்லையா, டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப தேவகிக்கு மார்க் இல்ல, இந்த வார்த்தை வரல, அதாவது டியூன் தெரியுது அவங்களுக்கு, வார்த்தை மட்டும் வரல. அது மாதிரி நம்ம லிசனர்ஸ் நீங்களும் நிறைய பேர் வார்த்தையை தப்பா கொடுத்துருந்தீங்க, ஆனா அப்புறம் சமாளிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா, நான் போன வார செவ்வாய்க்கிழமையே காலையில 7 மணிக்கே இந்த பாட்டை போட்டுட்டேன். சரி, அப்படி என்னதான் பாட்டு, என்னதான் விடை? இதுதான் விடை.

ஆச்சு. இவங்க எல்லாரும் கரெக்டா 12:25 அனுப்பி கைத்தட்டலை அள்ளி செல்கிறார்கள். அப்புறம் ஆர்கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலேருந்து, சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி சின்ன வதம்பச்சேரி, அப்புறம் வந்து சையத் ரசூல் செல்வபுரம், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்லேருந்து, பா பரணிதரன் குடும்பத்தார் திருப்பூர்லேருந்து, ஜியன் மில்ஸ் ஜேவியப்பால், அப்புறம் அபிநாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ், உமா கணேஷ், சிறுமுகை ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், கே என் பாளையம் பேச்சிமுத்து, செந்தில்குமார் ரமண முதலிபுதூர், வடவள்ளி கிரிஜா, செல்வ கணேசன், கொட்டுங்களேவா, அப்புறம் கரெக்டா அனுப்பிட்டார். அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், ஈரோடு சூரம்பட்டி வலசு பா இளங்கோ குடும்பத்தார், கே கோவிந்தராஜ் மாடிச்செட்டிப்பத்தியிலிருந்து, கோவை தெலுங்கு விதி பாதுஷா, கண்ணையன் ராமசாமி, மனவை சந்திரசேகர், ஆழியார் சுப்பிரமணியம், கிருஷ்ணவேணி காவிலிப்பாளையம், கனகரத்னம் கனியாம்பூண்டி, விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம், அப்புறம் அப்துல் கஃபூர் செல்வபுரம்லேருந்து, அப்புறம் விஜயகுமார் வரதராஜபுரம், நவநீதன் சென்னிமலை, நீங்க என்ன அனுப்பியிருந்தீங்க, வந்திருக்கும் உள்ளங்களேவா, சரி. அப்புறம் சிறுமுகை சோமு கலைவாணி, சண்முக சுந்தரம், ரமண முதலிபுதூர், வெள்ளம்பட்டி சிவகுமார் குடும்பத்தார், ரமேஷ் சத்யபிரபா சிறுமுகை, இவங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்காங்க, பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, இது நல்ல கெஸ் இது. ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதா? இப்ப அவினாசி நந்தகுமார், விஜயகுமார் உமாமகேஸ்வரி ஆலங்கொம்புலேருந்து, அப்புறம் மதுக்கரை பெரியசாமி, பெருமாள் சாமி சாமி செட்டிப்பாளையத்துலேருந்து, என்ன நீங்க கொடுத்துருக்கீங்க, வாழ்க்கை படகுன்னு போட்டிருக்கீங்க, வாழ்க்கை தானுங்க அது, படகை சேர்த்து விட்டீங்க. அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன், கருமஞ்சுரை ரேவதி பாலகிருஷ்ணன், சிவாஜி கணேசன் நடித்த வாழ்க்கை பாடல் ஞாபகத்துக்கே வரவில்லை மேடம் அப்படின்னு சண்முக சுந்தரம் அத்தப்பா கவுண்டன் புதூர்லேருந்து கிண்டலா போட்டிருக்காரு. அதாவது அவ்வளவு ஈஸியா நம்ம கொடுத்துருக்கோமா. திருப்பூர் நீதியம்மன் நகர் பி யுவராஜ், மல்லிகா மந்திராச்சலம், நீங்க என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க, வேற ஏதோ ஒரு பாட்டு சம்பந்தமே இல்ல பாட்டை கொடுத்திருக்கீங்களே. சசிகலா தனபால் சாமி கவுண்டன் பாளையம், ஏ ஹரிஹரன் பெங்களூரு, குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர், எத்தனை பேர் அனுப்பியிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் அவரோர் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் அனுப்பியிருந்தாங்க, கவிதா, அரவிந்த், சந்திரா, ஓகே, எல்லாரும் கரெக்டான ஆன்சர் அனுப்பிட்டீங்க. கரெக்டான விடை சொன்னவங்க எல்லாருக்கும் இன்னங்க புடிங்க பலத்த கைத்தடல, அழிக்கோங்க. வாரம் என்ன, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி ஆர்ப்பாட்டமான பாடல் வருது உங்களுக்கு, கேளுங்க. I know a fat old policeman, he's always on our street. A fat and jolly red-faced man, he really is a treat. He's too kind for a policeman, he's never known to frown. And everybody says he is the happiest man in town. இப்போ கேட்டது ஒரு இங்கிலீஷ் பாட்டா? இந்த பாட்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆயினா தமிழ் பாட்டு எது, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நான் க்ளூ கொடுக்கணுமா? இதுக்கெல்லாம் க்ளூ தேவையே இல்லைங்க. ஆனால் அந்த காலத்து பாட்டு, ஃபேமஸ் பாட்டு, நல்லா இப்போ தான் திருப்தியாக சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக கேட்குறீங்க. இல்லை, க்ளூவெல்லாம் பெருசாக கொடுக்க முடியாது, அதுக்குள்ளே க்ளூ இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு, அதான் சொல்கிறேன், அந்த காலத்திலே கிராஃபிக்ஸில் வந்த பாட்டு, இதுக்கு மேலெல்லாம் க்ளூ தர முடியாது. போங்க, ஈஸி தான். எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க பாருங்கள், இன்ஸ்பிரேஷன் தான் அதெல்லாம். அவங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கும் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க. அப்ப பாட்டு ரெண்டு மொழியிலும் இருக்கு, இல்ல இல்லன்னு சொல்லிட்டு நான் க்ளூவே கொடுத்துறேன், கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ அனுப்பி தள்ளுங்க, 9 58 58 00 103. சரி, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குதில்ல ரெண்டாவது பாட்டு, இதுவும் அந்த படம் தான், 18 முதல் 22. அது என்ன, எனக்கு 18 உனக்கு 20 இல்ல 18 முதல் 22, ஓகேவா, அதுதான் படம் பேரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பா அடிக்கூடாது எனக்கு, பாராட்டி அடிப்பீங்க பாத்தீங்களா, நல்லா இருந்ததுன்னு கேட்டோன்னு கரெக்டா மெசேஜ்ல அடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இதை திருப்பி சொன்னேன். சரி, இப்ப என்ன பாட்டு வரப்போகுது அந்த படத்துல இருந்து, இன்னும் ரெண்டு பாட்டு இருக்குன்னு சொன்னேன், மொத்தம் 4 பாட்டு. மலேசியா வாசுதேவன் பாடின ரெண்டு பாட்டு இருக்கு. இப்ப நம்ம கேட்க போற பாட்டு எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமும் பாடின பாட்டு, ஆடாடாடா பாடும் நீலா பாலுல்லையார். இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சிரிப்பு சிரிப்பாரு, நாம சொக்கி போவோம், அததான் இதுலயும் பண்ணியிருக்காரு. என்ன பாட்டு, நீ தாவி ஓடும் மானோ புது நாணம் இன்னும் ஏனோ, அங்கே உழுவோம் நம்ம, பா ஒரு இழு இழுப்பாரு பாருங்க, அந்த சரிதான்னு வரும் அந்த பல்லவி முடியும் போது, சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி யாரால முடியும் இந்த மாதிரிலாம் பாடுறதுக்கு அப்படின்னு, எந்த பாட்டை கொடுத்தாலும் அவர் இப்படிதானே பாடுவாரு, அதாவது இதயத்தை டச் பண்ற மாதிரி, நம்ம அப்படியே சொக்கற மாதிரியே தான் இருக்கும் ஒவ்வொரு லைனும்.
இந்த பாட்டுல வந்து வாணிஜராம் அம்மாவும் நல்ல அந்த பட்டு போன்ற குரல், யா இவர் சரிதான் இருப்பார்ல அவங்க குமரான்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன். பாட்டு ஃபுல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு அந்த தப்லா ஃபாலோ அப், அது ஒரு வித்தியாசமான பாட்டு, இது ஒரு வித்தியாசமான பாட்டு, ரெண்டுமே வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். இது வந்து

0: நெஞ்சங்கள்.
1: பியூட்டிஃபுல் சாங் இல்ல அன்பிருக்கும் உள்ளங்களே. இது எப்ப வந்தது? 1984 வாழ்க்கை படத்துல வந்த பாட்டு. எஸ்பிபி சார் கூட கோரஸ் வந்து எஸ்பி சைலஜா தீபன் சக்கரவர்த்தி எல்லாம் பாடியிருப்பாங்க. கனடால 1984 வந்த படம் தான் அதுவும். பேரு வந்து நகர மகிமே, ராஜா சார் எஸ் ஜானகி கோரஸ். அதுல அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பாட்டு தான். தமிழ்லயும் அப்படிதான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய நடிகர் நடிச்ச படம் எல்லாம் க்ளூ கொடுத்துருந்தேனே உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, யாரெல்லாம் சொல்லிருக்கீங்கன்னு பாப்போமா. கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, அப்புறம் தேவனூர் ஜோதி லட்சுமி, கும்பகோணம் மனோகரன், சென்னை அந்தோணி ராஜ், டெய்லர் முருகன் புள்ளா.

அந்த 80s ஆரம்பம் இல்லையா, அந்த பாடல்கள் எல்லாம் பாருங்க இப்போ நமக்கு மனசுல நிக்குது. எங்கெங்கேயோ ஏதோ பாட்டு ஒன்று கேட்டேன், அதுதான் இப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கு. இப்ப கேட்க போறோம் அதுதான். என்ன பாட்டு? நீ தாவி ஓடும் மானம், எஸ்பிபி சார் அண்ட் வாணி ஜெயராம் வாய்ஸ்ல, சங்கர் கணேஷ் மியூசிக்ல. படம் பேர் என்ன? 18 முதல் 22. அதான்.

ரைட், இப்போ உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். சரி, இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணோமே, அதை பத்தி நீங்க நிறைய அபிப்பிராயம்லாம் சொல்லியிருக்கீங்க. அது அந்த அபிப்பிராயம்லாம் அடுத்த வாரம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரைட்டா. இப்போதைக்கு போன வாரத்துல இந்த வாரத்துக்குள்ள வந்த மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறேன். மாதங்கள் ஏழு படப்பாடல் அருமை ஆலங்கொம்பு விஜயகுமார் உமாமகேஸ்வரி போட்டிருக்காங்க. வீணை புல்லாங்குழலை பத்தி ரசனையா

இங்க வர்ணனை தந்தீங்க அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜானகி அம்மாவின் புகழை போற்ற வந்த சிறுவாணி சாரல் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கரை பெரியசாமி, ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம், பாபு மாதவன் அவிநாசி, ப பரணிதரன் திருப்பூர், கோணமலை ஆனந்தன், புலக்காட்டு பாளையம் ஜெகநாதன் இவங்க எல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் என்ன போட்டிருக்காரு, த லெட்டர்ஸ் டு ஜூலியட் அந்த திரைப்படம் பற்றி ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்படின்னு அர்ஜி மிஷியை பாராட்டியிருக்காரு. நாட்டுடைமையாக்கப்பட்ட கதையான கைதியின் பிரார்த்தனை அதை பத்தி ஒரு முன்னரை தந்து கல்கியின் எழுத்து பாணியில் பாராட்டி சொல்லியிருக்கிறார். எப்பவுமே நீங்க வந்து ஒரு கதை அதெல்லாம் வந்து உடனே நீங்க அனுப்புறீங்க. அதே மாதிரி ஹாலிவுட் மூவிங்கெல்லாம் ஆர்ஜிஎஸ் பண்ணும் போதும் ஒரு ட்ரிவியா அனுப்புறீங்க. அதே மாதிரி நாவல் ரீடிங் இருக்குல்ல, கதையை பத்தி சொன்னாலும் அன்னைக்கு படித்ததில் பிடித்தது அதை சொல்லும் போது நீங்க அனுப்புறீங்க. தேங்க்யூ. சனிக்கிழமை இரவு மற்றும் ஞாயிறு முழுவதும் வந்து ஜானகி அம்மா பாடல்கள் வந்ததும் நான் வந்து அழுது கொண்டே கேட்டேன் அப்படின்னு ஆழியார் சுப்பிரமணியம் போட்டிருக்காரு. பாடல்கள்லாம் அருமையா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. வி விஸ்வநாதன் என்ன போட்டிருக்காரு, எஸ் ஜானகி அம்மா சிறப்பு மயிலிறகு அருமை, பாடல்கள் தேர்வு வந்து ஆமா நான் தான் தேர்வு செய்து தந்தேன், அம்மாவின் பாடல்கள் எப்பவும் சாகாவரம் பெற்றவை. செல்வகணேசன் என்ன கொடுத்திருக்காரு, சுரக்காய் பற்றிய தகவல் அருமை, அதுக்கு மருத்துவ பலனும் அதிகம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஆமா, படுக மொழியில் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு நாங்க சொல்றேங்க, நீங்க நிகழ்ச்சி ஒழுங்க அடத அப்படின்னு சிவகுமார் கிருஷ்ணன் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ. நாங்க ஈரோட்டு கோவை பயணத்துல இருந்தோம் மேடம், உங்க வசந்த இல்லம் வரும்போது இருந்தாலும் நிகழ்ச்சியை வந்து பஸ்ல வரும்போது கேட்டுக்கிட்டு விடையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு யார் போட்டிருக்காரு, ஈரோடு சுரம்பட்டி வலசுல இருந்து இளங்கோ அண்ட் குடும்பத்தார் போட்டிருக்காங்க. என்றோ கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செல்வலட்சுமி ராஜவீதியிலேருந்து நிகழ்ச்சி மிக அருமை அப்படின்னு அந்தோணி ராஜ் சென்னையிலேருந்து கொடுத்திருக்காரு. அன்புராணி பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க, நூறாண்டு காலம் வாழ்க அந்த படம் வந்தது இல்லையா, திரை விமர்சனம் ரொம்ப நல்லா இருந்தது, அஜய் ரமேஷ் நல்லா தொகுத்து வழங்கினாரு, அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதமிருதம் சிறுவாணி சார் இதெல்லாம் சூப்பர் அப்படின்னு கோணமலை ஆனந்தன் 640 சேர்த்து போட்டிருக்காரு. உங்கள் குரல் இனிமை சொல்லும் விதம் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. எல் வைத்தியநாதன் இசையில் அருமையான துள்ளல் பாடல் வந்தது அன்னைக்கு 640 வந்ததுன்னு போட்டிருக்காரு. சார் அவரோட இசையில இந்த படத்துல இன்னொரு பாட்டு இருக்கே, வாழ்த்துங்கள் படத்துல அருள் வடிவே, அது கூட நாங்க போடுறோமே. அப்புறம் ஆரம்பமே அருமை என்ன பாட்டு, ராஜகுமாரன் கட்டளை இட்டான், ஓ 8 வந்து அதை பாராட்டியிருக்காரு. பா பரணிதரன் திருப்பூர்ல இருந்து இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு. மேடம் தங்களால் செல்லக்குட்டி என்று கொஞ்சப்படும் கான குயில் ஜானகி அம்மாவின் மறைவு மீளா துயரில் அழுத்தியது. நீங்கள் வரிசையாக அவர் பாடலை ஒலிபரப்பு செய்யும் போது கண்ணிலிருந்து நீர் வடிந்ததை தடுக்க முடியவில்லை அப்படின்னு அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன் போட்டிருக்காரு. நிறைய பேர் கொடுத்திருந்தீங்க அத, உண்மைதான். இந்த வாக்கர் தகவல் வந்து சிறப்பா இருந்தது. மதிய உணவுக்கு சுரைக்காய் கூட்டு செய்து கொடுத்தாரு என் மனைவி, சுரைக்காய் அடை வந்து தென் மாவட்டத்துல செய்வார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ இத நம்ம புரோகிராம கேட்டு சுரக்காய் அல்வா பண்ண சொன்னாரா, ஆனா அவங்க கூட்டு செஞ்சு குடுத்துட்டாங்களா, சோ சேட். வசந்த இல்ல நிகழ்ச்சி எங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. கடுமையான வெயிலில் அலைந்து மரத்தடி நிழலில் நிற்பது போல, அழகான சாரல் மழையில் ராஜா சார் பாடல் கேட்டுக்கொண்டே தேநீர் அருந்துவது போல எங்களுக்கு வசந்த இல்லம் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னு யார் எழுதியிருக்காங்க, அவிநாசி பிரபுதேவி ஸ்ரீசாய். தஞ்சை பெரிய கோயிலுக்கு ட்ரிப்பு போயிருக்காரு, ட்ரிப்பு முடிச்சுட்டு கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு கோயிலோட பெரிய மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இந்த கோயிலோட அழக ரசிச்சுக்கிட்டே ஹெட்செட் போட்டுட்டு வசந்த இல்ல நிகழ்ச்சியே கேட்டாராம். அது எப்படி இருந்து தெரியுமா, உங்கள் பேச்சும் எங்கள் கருத்தும் நீங்கள் கூறும் போது வித்தியாசமாக வாழ்வில் மறக்க முடியாத அனுபவமாக இருந்ததுன்னு. கடுமையான வெயில் அலைந்து மரத்தடி நிழலுக்கு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய அந்த வர்ணனையை வந்து இவர் கேட்ட அனுபவத்தை அவ்வளவு அழகா அனுப்பியிருக்காரு. ரசனையா எழுதியிருக்காரு இல்ல. ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் பழைய வெல்கம் மியூசிக் போடுங்க, அதுதான் நிகழ்ச்சிக்கு அழகுன்னு குமார் ஆர் அவர் அனுப்பியிருக்காரு. ஜானகி அம்மாவின் பாடல்களை கேட்டு மனம் கரைந்தது, உடனே அவருடைய பாடல்களை ஒலிபரப்பியது நம் கோவை வானொலி அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல ஆமா அந்த நிமிஷமே போட்டோம். வீட்டிற்கு கணவரின் நண்பர் வந்தார், அவரையும் நிகழ்ச்சியை கேட்க வைத்தோம். அவர் அம்மாவின் ரசிகர், அவங்க வெரைட்டியான எக்ஸ்பிரஷன் கொடுத்த வெரைட்டியான பாடல்களை வந்து நாங்க கேட்டு மகிழ்ந்தோம். ஓ இது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில வந்த பாடல்களை பத்தி சொல்லியிருக்காங்க.
ஓகே.

0: எங்கடா 12:40 ஆக போகுதே, நம்ம கடிதம் வரலையே அப்படின்னு யோசிப்பீங்க. நியூஸ்க்கு அப்புறம் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரேடியோ ஆஃப் பண்ணாம பக்கத்தே உட்காந்துட்டு இருக்கணும் கேட்டுக்கிட்டு. ஓகேவா?
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30
3: பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, வாய்ப்பு கிடைத்தால் உலகையே மாற்றக்கூடியவர்கள் என்பதை என்றும் நினைவில் கொள்வோம்.
4: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: போதை என்பது ஒரு மாயை, உங்கள் திறமை, உங்கள் உழைப்பு, உங்கள் கனவுகள் இவைதான் உண்மையான போதை, இவைதான் உங்களை சிகரம் தொட வைக்கும்.
4: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
2: உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.
5: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
6: பி அட்சயா ஹரிணி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ் செய்தியறிக்கை தொடரும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று வில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 350 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த ராக்கெட் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் வடிவமைக்கப்பட்டது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விண்வெளி பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அத்தியாயம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறனுக்கும் பங்களிப்பிற்கும் இது எடுத்துக்காட்டாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையின் சீரமைப்பின் பயனாக இத்திட்டம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக உள்நாட்டில் மட்டுமின்றி தேவைப்பட்டால் அவர்களது முகாம்களை தாக்கி அழிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் தொழில்நுட்ப அடிப்படையிலான போர் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டியதாக அவர் கூறினார். இதில் ஆகாஷ் தீர், ஆகாஷ் பிரம்மோஸ் இனங்களை இந்தியா பயன்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்புத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளம் தொழில் முனைவோர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டில் 2,40,000 புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் 23 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். உலகிலேயே மிக வேகமாக வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் கூறினார். நமது டிஜிட்டல் பொது கட்டமைப்பு சர்வதேச அளவில் முன்மாதிரியாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். UPI பரிவர்த்தனை மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் முகாம்களை இன்று பார்வையிடுகிறார். 3 நாள் பயணமாக நேற்று இரவு மேற்கு வங்கம் சென்ற அவர், உத்தரகன்யா உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர்

0: திரு அமித்ஷா அம்மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் மனிதநேயத்திற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தினமாக கொண்டாட ஐநா பொதுச்சபையில் கடந்த 2015 டிசம்பர் மாதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நமது கையில் என்ற கருப்பொருளுடன் வறுமை மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக போராடுவதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். கோவாவில் மின்சார வாகனங்களுக்கு மின்னேற்றுவதற்கான 70 புதிய நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் மின்னேற்ற நிலையங்கள் திட்டத்தின் கீழ் இந்த கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படுவதாக கூறினார். மின்சார ஆட்டோக்கள் வாங்க 50% மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக சூரிய சக்தி உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை பயன்படுத்த அறிவுறுத்தப்படும் என்றும் டாக்டர் பிரமோத் சாவந்த் கூறினார். ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலி இன்று மாலை புதுதில்லி செல்கிறார். 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை சென்னை வந்த அவர் IIT பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். ஜான்சிபார் சென்னை IIT கிளை அமைக்கப்பட்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். புதுதில்லியில் நாளை குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கும் டாக்டர் ஹுசைன் அலி இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஏற்ப இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தில்லி காவல்துறை துணை ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லி ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பண்டர் அப்பாஸ் சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜோர்டன் குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவின் சாங்குவிக் மாகாணத்தில் ஏறிட்ட நிலச்சரிவு காரணமாக 8 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காணாமல் போன 34 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து 10 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் வியூஜியாங் ஆற்றில் மழை வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நிலச்சரிவு நேரிட்டுள்ளது. இப்பகுதியில் 800க்கும் மேற்பட்டோர் பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மெக்சிகோவில் தென் கடலோர பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் கிளவுடியா ஷீன்பூம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதம் பொருள்சேதம் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கார்ஃபீல்ட் சோபர்ஸின் மறைவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் உலகிலேயே சிறந்த கிரிக்கெட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டில் அவரது சாதனைகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளதாக திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு

0: இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 15-10 என்ற செட் கணக்கில் முன்னணியில் இருந்தபோது சீன வீராங்கனை சென் யூ ஃபி காயம் காரணமாக விலகியதை அடுத்து அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நாளை நடைபெற உள்ள இறுதியாட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் யாமி கூச்சியை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் பிரான்ஸ் இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா தொடர்ந்து வலுவான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50.
2: பியூட்டிஃபுல்லாக இருந்ததுல அந்த பாட்டு எவ்வளோ நல்லா இருந்ததுல்ல, திருப்பி திருப்பி கேட்கணும் போல இருக்குல்ல. கேட்போம் இன்னொரு நாள் என்ரோல ரிப்பீட் மோடில் கேட்போம் இந்த பாட்டை. ஓகே, இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், அது என்ன பாட்டு?

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: சுரைக்காய் செடியிலேயே காய்ந்து போனால் ஒழிய பொம்மை செய்ய முடியாது, அதத்தானங்க நானும் சொன்னேன் தேவகி கிட்ட. அதே ஒரு ஏஜ் இருக்காரு. அப்புறம் வந்து இந்த ஸ்பெஷல் வாக்கர் செய்த அந்த குழந்தை பெரிய உயரங்களை அடையும் என்பதில் ஐயமே இல்லை. சாதனையாளர்களை கண்டுபிடித்து நீங்கள் சொல்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சிறுவாணி சாரல் அம்மா அவர்களை போற்றும் விதமாக வழங்கிய உங்களுக்கு நன்றி. இது யாரு? மதுக்கரை பெரியசாமி அனுப்பியிருக்காரு. ஆர்ஜே பிரகதி, ஏன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வரவில்லை? நெடுநாட்களாக விடுப்பில் இருந்தாரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யாரு? கணேசமூர்த்தி சிறுமுகையிலிருந்து. ஆமாம், திருமண விடுப்பில் இருந்தார். அந்த ஒரு கைதியின் பிரார்த்தனை அந்த கதைய பிரகதி அவர்கள் கூறும் விதமே தனி சுவாரஸ்யம்தான். கதை பத்தி நிறைய எழுதியிருக்கீங்க. அவங்க சொல்ற விதம்தான் நிகழ்ச்சிக்கு உயிரோட்டமே அப்படின்னு சொல்லியிருக்கார், பாராட்டியிருக்கார். உண்மைதான். தேங்க்யூ. ஜானகி அம்மாவின் தேன் குரல், காந்த குரல் நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது அப்படின்னு புலக்காட்டு பாளையம்ல ஜெகநாதன் அவர் போட்டிருக்கார். சேரன் மாநகர்லேருந்து சுதாகர் ஆதித்தன் என்ன போட்டிருக்காரு, 5 மணிக்கு இந்த கழிவு நீர் மேலாண்மை அதை பற்றிய நேர்முகம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னு போட்டிருக்காரு. 4 மணிக்கு ஒரு ஆர்ஜே சரவெடி மாதிரி பட்டாசா வெடிச்சாங்க, ஆனா பேரு சொல்லலையே. அவங்க பேரு லக்ஷ்மி தேவி. உங்க பாராட்டுக்கு நன்றி, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். 11ஆம் தேதி வந்த கெட்ஸ் இட் கோ விறுவிறுப்பாக இருந்தது. இஞ்சி டீயுடன் சூடான மிளகாய் பஜ்ஜி கிடைத்தால் எப்படி இருக்கும்? எனக்கே சாப்பிடணும் போல இருக்கே அப்படி ரசித்து எழுதியிருக்காரு உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து. 70க்கு மேல் 85க்குள் வரும் பாடல்களை நாங்கள் கேட்க எந்த டைம் ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு புத்தூர் ரங்கசாமி, சுவாமிநாதன், சண்முகம், அப்புறம் கோவிந்தன், அர்காணி இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க இத்தனை பேரும் கேட்டிருக்கீங்க, ஆனா வந்து 70க்கு மேல உள்ள பாடல்களை நீங்க வந்து தினம் தினம் 6-5க்கே கேட்கலாம். ஓகே, 6-5 ல இருந்து 6:30 வரைக்கும், 80ல இருந்து 90 வரைக்கும் உள்ள பாடல்களை நைட்டு லிஸ்னர் சாய்ஸ் 10ல இருந்து 11 இருக்கு, அதுல கேட்கலாம். அப்புறம் மாலை 4ல இருந்து 5 மணிக்குள்ள வருது பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை, அதுல கேட்கலாம். அப்புறம் காலையில 7ல இருந்து 8ல கேட்கலாம். சோ எவ்வளவு டைம் இருக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு, இதெல்லாம் நீங்க கேட்டு ரசிக்கலாம். நீங்க எப்ப கேட்கலாம், அதாவது எனக்கு இந்த பாட்டை கொடுங்கன்னு, அது ஒரு டைம்ல தான் கேட்க முடியும். 10ல இருந்து 11 ராத்திரி கேளுங்க.

0: ரசிங்க. அப்புறம் சிறுமுகை சோமு கலைவன் என்ன போட்டிருக்காங்க, உங்க உரையாடல் அருமையா இருந்தது சிங்கப்பெண்ணை. அது சிங்கப்பெண்ணை இல்லையா நிக்கி, அது வந்து இது இவரை சந்திப்போம் இல்ல வந்தது, அதான் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சாய்வு நாற்காலிக்கு நீங்கள் அவ்வளோ மெசேஜஸ் அனுப்பியிருந்தீங்க. நீதித்துறையில் பணியாற்றிய கோவிந்தராஜன் சார் அவரோட நேர்காணல் ரொம்ப அருமையாக இருந்தது. சாய்வு நாற்காலி கெஸ்ட் வந்து சொன்ன அந்த ரெண்டு நிகழ்வுகள் நிகழ்ச்சியாக இருந்தது. வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சொன்னார் அப்படின்னு பாபு மாதவன் அவினாசிலேருந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து சாய் மனோகர் சொல்லியிருக்காரு, அவரை விட்டுடாதீங்க, அவர் ஒரு ட்ரெஷர் பொக்கிஷம், அவர்கிட்ட வந்து இன்னும் நிறைய கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பாராட்டிய நிகழ்ச்சியை பாராட்டி அனுப்பியிருக்காரு. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்லேருந்து அவரும் அவ்வளோ பெரிய மெசேஜ் போட்டிருந்தாரு. அப்புறம் அவரோட நீதிமன்ற செயல்பாடுகள், அப்புறம் யோக தீட்சை பற்றி, தவம் பற்றி நிறைய விரிவா சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. கணபதி பாளையம் யசோதா கோவிந்தராஜ், குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்ல இருந்து, அப்புறம் வந்து மல்லிகா மந்திராச்சலம் பெரிய வதம்பச்சேரி இவரும் பாராட்டி நிறைய எழுதியிருந்தாங்க. அப்புறம் வந்து திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ் ஹரிஷ் இவங்க, அப்புறம் அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், நாங்க அடுத்த எபிசோடுக்கா காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து, சையத் ரசூல் செல்வபுரம்ல இருந்து, எத்தனை எத்தனை சம்பவங்கள் வந்து வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா. மனிதனுக்கு தேவை பணம் சொத்து எல்லாம் கிடையாது, விட்டு கொடுக்கும் மனம் பொறுமை, இப்படி சொன்னது அந்த உரையாடல் அப்படின்னு அவர் அவினாசிக்கு பிரபுதேவி ஸ்ரீசாய் அனுப்பியிருக்காங்க. இப்ப படிச்ச அத்தனை பேரும் பெரிய பெரிய மெசேஜ் கொடுத்து பாராட்டியிருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். நான் அவர் கோவிந்தராஜ் சார் கிட்ட இதெல்லாம் உங்க மெசேஜஸ் எல்லாம் அனுப்பி வச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர், உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. நமக்கு ஒரு நேயர் 7 போஸ்ட் கார்டில் கடிதங்கள் எழுதியிருக்காரு, அதை அடுத்த வாரம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். யார் அவர்? டி கணேஷ், ஹோப் காலேஜ்லேருந்து. எங்கேருந்து தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ மேடம் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த கேள்வியெல்லாம் மண்டையில் பத்திரமா வச்சுருக்கேன், வார வாரம் அங்கேருந்து தான் வருது. அப்புறம் எஸ்ஜே அம்மாவோட பாடல்கள் மூலம் நினைவஞ்சலி கேட்டேன், 2 லெட்டர் அதுக்காக மட்டும் போட்டிருக்காரு. அவர் பாடல்கள் எல்லாத்தையும் பாராட்டி விவரமாக எழுதியிருக்காரு லெட்டர், தேங்க்யூ. அப்புறம் போத்தனூர் பாலசுப்ரமணியம் என்ன போட்டிருக்காரு, அவரும் லெட்டர் மூலமா நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. மேடம், நீங்க செல்லக்குட்டின்னு கொஞ்சி சொல்வீங்களே, அவங்களோட தேகம் மறைந்து விட்டது, அவங்களோட பாடல்கள் மூலம் கோவை FM 103 சிறப்பாக அஞ்சலி செய்தது அப்படின்னு போட்டிருக்காரு. குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க என்கிட்ட, உங்களோட மகள் மிஷாலினிக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப வந்து அது கேட்காத பாட்டை கேட்டோம் இல்லையா, இப்ப அது கேட்காத மேட்டர். இது என்ன அப்படி ஒரு கேட்காத மேட்டர், இப்ப இந்த பாட்டை கேளுங்க.
1: ஜம்மக்கு ஜம்மக்கு சின்ன சின்ன, ஜம்மக்கு ஜம்மக்கு சின்ன சின்ன சின்ன, காவேரி மங்கை வந்தாள் அம்மா என்னுடன் கை வீசி.
0: இந்த பாட்டு கேட்டாச்சா, இது தமிழ் பாட்டு, நமக்கு தெரியும் எதுல வந்தது, எதுலயுமே வரல, அதுதான் சலங்கை வெளியில அந்த ரெக்கார்ட்ல லாஸ்டா கொஞ்சோண்டு இந்த போர்ஷன் இருக்கும் இல்லையா, சும்மா அது ஒரு லைன் சாம்பிள் கேட்டோம். ஆனா தெலுங்குல அந்த பாட்டு இருக்கு, கின்னேரே சாணி வச்சிருந்தம்மா வெண்ணல பைட்டேசி.
1: சம்மக்கு சம்மக்கு சின்ன சின்ன, சம்மக்கு சம்மக்கு சின்ன சின்ன சின்ன,

இது என்ன பாட்டு அப்படின்னு நமக்கு தோணும். இந்த பாட்டு வந்து சலங்கை ஒலி, அதோட சாகர சங்கமம்ல ஒரிஜினலா இந்த பாட்டு அதுல இருந்திருக்கணும். ராஜா சார் ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த படத்துல அதை வைக்க முடியல, சோ விட்டு போச்சு. அதனால நம்ம எல்லாம் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருமே கேசட்ல கேட்டு ரசிச்சிருப்போம், சே இது ஒரு பெரிய பாட்டா வந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த ஜமக்கு ஜமக்கு ஜிஞ்சின்னு ஜிஞ்சின்னு எஸ்பிபி பாடுவார்ல, அப்பவே ரொம்ப நல்லா இருக்கும். இதுல என்ன ஒரு சூக்ஷமா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுல வந்து விஸ்வநாத பலுக்கை அதி விருளத்தேன சினுக்கை அப்படின்னு ஒரு வரி வரும். அப்படின்னா என்னன்னா, விஸ்வநாதன் அவர்களோட கவித்துவமான வரிகள் போன்றது, அப்புறம் மலர்களிலிருந்து வடியும் தேன் போன்றது. எது அப்படின்னா கின்னரசாணி அப்படி வரலாம். கோதாவரியோட உபநதி அது. அந்த நதி வந்து ஒரு பெண்ணா உருவகப்படுத்தி வர பாடல் தான் அது. அந்த பாட்டுல அவ்வளவு அழகா வரலாம். பச்சனி சேலை பாவடை கட்டி கொண்ட மல்லிலோ கொப்புன பெட்டி வச்சே தொரசாணி அப்படின்னு வரும். அவ்வளவு அழகா தொரசாணின்னா அழகான ராணி மாதிரி வரலாம். கின்னரசாணி, கின்னரசாணி என்கிற கோதாவரியோட உபநதி.

0: அவ்வளவு அழகா வரலாம். அதனாலதான் தமிழ்ல அந்த காவிரி மங்கை வந்தாளம்மான்னு அதுக்கு ஈக்குவலன் போட்டாங்க. இதுல இந்த விஸ்வநாத பலுக்கை அப்படின்னா என்ன, விஸ்வநாத சத்யநாராயண காரு அப்படிங்கிற பெரிய கவி, அவருடைய கவித்துவமான வரிகள் மாதிரி அவ்வளவு அழகா வரலாம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னா வேட்டூரி. வேட்டூரி வந்து ரொம்ப ரசிச்சு தன்னோட குருவுக்கு சமர்ப்பணம் பண்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர் விஸ்வநாத் காரு, ரெண்டு பேருக்கும் அது சமர்ப்பணம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பேர் பட்ட பாட்டு அவர் விட்டு போச்சுன்னப்புறம் அவருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்கார் டைரக்டர் வம்சி. ஐயோ இந்த பாட்டை அப்படி விட்டுறக்கூடாது, நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சார்ட்ட சொல்லி விஸ்வநாத் சார்ட்ட பர்மிஷன் கேட்டா அந்த பாட்டை அவர் எடுத்துக்காரு. அதாவது சாகர சங்கமம் 1983 வந்த படம். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சித்தாரால வந்தது. 1984 இது வந்தது. அதுல அந்த நடையில ஒண்ணு வரும், அதி கூச்சு புடி நடக்கை அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன, கூச்சுப்புடி டான்ஸ் இல்ல, டான்ஸ் ஆடுற மாதிரி நடந்து வரலாம். அவன் நடையே ஒரு நடனம் மாதிரி அப்படின்னு சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி வருது. அதாவது அழகான ஒரு கிரேஸ்ஃபுல்லான நதி, ஒரு பெண் எப்படி நடந்து வருவாளோ அழகா வருது அப்படிங்கறத சொல்றதுதான். எப்பேற்பட்ட பாட்டு இல்ல, எஸ்பிபி சாரும் எஸ்பி சைலஜாவும் பண்ண பாட்டு இந்த பாட்டு. உங்களோட ஒரு நாலேஜுக்காக இந்த பாட்டு ஒரு நாள் கேட்போமே. திருப்பி அந்த குவிஸ ஒரு முறை கேட்டுருவோமா? இப்ப வரப்போற இந்த பாட்டை கேளுங்க. I know a fat old policeman, he's always on our street. A fat and jolly red-faced man, he really is a treat. He's too kind for a policeman, he's never known to frown. And everybody says he is the happiest man in town. இது ஒரு மேற்கத்திய பாடல், இங்கிலீஷ் பாட்டு. இதுல இன்ஸ்பயர் ஆன தமிழ் பாட்டு என்ன? ஐயோ நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டையும் நம்ம வாழ்வியலையும் பிரிக்கவே முடியாது. என்ன இது இல்லாம நாம இல்ல அப்படின்னா அதுல வர்றது இல்லாம நம்ம இல்ல. ஐயோ இதுக்கு மேல சொன்னா எனக்கு பாட்டே சொல்லிடுவேன் போல இருக்கு. சரி அந்த காலத்து பாடல் பாருங்க, எந்த காலத்துல இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங் பண்ணியிருக்காங்க. சரி அதுதான், தெலுங்குலயும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு. அட்டகாசமான பாட்டு, ஆர்ப்பாட்டமான பாட்டு. இந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு உங்களோட மெசேஜஸ் எல்லாம் தட்டி விடுங்கோ. 9 58 58 00 03. ஓகே, நாம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸோட, அப்புறம் ஒரு ஜாலியான அரட்டையோட, அப்புறம் சூப்பரான என்ட்ரோ கேட்டது பாடலோட சந்திப்போமா? Until then, it's bye from Soumya. நல்ல இசை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

0: நேர்கள் இதுவரை வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்கிறது நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும்.

குட் ஆஃப்டர்நூன். நேரம் 1:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் விளையாட போகிற இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம். சரி, அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் இல்லையா, வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது என்றும் இன்னைக்கு நிகழ்ச்சி. அடடா, நான் இதை மிஸ் பண்ணிட்டேனுங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியுடைய மறு ஒலிபரப்பு நாளை நண்பகல் 12 கேட்கலாம். அங்கே மிஸ் பண்ணக்கூடாது, மறக்காமல் கேளுங்க சரிங்களா. இன்னைக்கு லஞ்ச் டைம் கேமில் என்ன கேம் ஷோ அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருவேங்க, இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருவேன். அதுக்கு நீங்கள் என்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்க போகிறீங்க. ஒரு கேள்வி வந்து எக்ஸாக்டாக அந்த கேள்விக்கு போகிற

அதாவது பதிலுக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும். இன்னொரு கேள்வி வந்து சம்பந்தமே இல்லாமல் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் அப்படியே கொண்டு வந்து கொட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, உலக அதிசயங்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாக்டாக ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னொன்று அப்படின்னா, சம்பந்தமே இல்லாமல் ரயிலில் மொத்தம் எத்தனை சக்கரம் இருக்குது இப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். அந்த கிரியேட்டிவிட்டி உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல போகிற கேள்வியில் தான் இருக்குது, சரிங்களா? நீங்கள் விளையாடணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னே இப்போ நினச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்கள் கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.

0: மணி 10 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். அதாவது கேம் ஷோ விளையாட போறோம், சாப்பிட்டுக்கிட்டே விளையாடலாம் விளையாடிக்கிட்டே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு கேம் ஷோ வந்து கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு நான் வந்து என்ன கேம் கொண்டு வந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அதை விடையா கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு எக்ஸாக்டா ஒரு கேள்வி வந்து கேட்கணும், இன்னொரு கேள்வி வந்து உங்க கிரியேட்டிவிட்டி தான், எப்படி வேணா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம். கோத்தகிரியிலிருந்து கோகிலா பேசுறீங்களா? என்ன கேம் ஷோன்னு கேட்டீங்களா? ஓகே, உங்களுக்கான வார்த்தையை கொடுத்துடலாமா? 24.
1: நாளைக்கு எத்தனை மணி நேரம்?
0: சரி, இப்ப நீங்க ரெண்டாவதா கேட்க போற கேள்வியிலதான் உங்க கிரியேட்டிவிட்டியே இருக்கு. அப்படி ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க. இப்ப என்ன நான் சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஆமாங்க, ஏதாவது ஒரு கேள்வி, சம்பந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேட்கணும். சம்பந்தமே இல்லாம ஒரு தேங்காய் கீழே விழுகுது அப்படின்னா அது எப்படி விழுகுது அப்படின்னு கூட நீங்க கிரியேட்டிவா வந்து என்ன கேள்வி கேட்கலாம். அதுதான் இன்னைக்கு கேம் ஷோ. ஓகே, நீங்களும் கால் பண்ணி விளையாடணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற கோவை குண்டான முன்னிலை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நேயர்கள்லாம் வாட்ஸ்அப்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு விடைய சொல்லிடலாம். மாம்பழம், இதுக்கு சரியான ஒரு கேள்வியும் உங்க கிரியேட்டிவிட்டியில ஒரு கேள்வியும் நீங்க கேட்கலாம். இப்போ பாட்டு

0: ஷோவில் லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து சொல்றீங்க? நீங்க ஒரு மணி ஆச்சு, இன்னும் சாப்பிடலையா? ரொம்ப அமைதியா பேசுறீங்களே, பசிக்குதா?
1: இன்னும் சாப்பிடலீங்க, ரெண்டு மணிக்கு
0: அதுதான. அதுதான் கொஞ்சம் வாய்ஸ் லோவா இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே, இன்னைக்கு கேம் குள்ள போயிடலாங்களா? நான் மாம்பழம் கேட்டனால நீங்க அதுக்கு யோசிச்சு வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் வந்து உங்களுக்கு வேற வார்த்தை தரேன், சரிங்களா?
1: சரிங்க.
0: உங்களுக்கான வார்த்தை என்னன்னா ஆக்சிஜன்.
1: ஆக்சிஜன்.
0: ஆக்சிஜன்.
1: மனித உயிர் வாழ தேவையானது அது.
0: எது, நீங்க எது சொல்லுவீங்க?
1: ரெண்டாவது கேள்வி, அமாவாசை என்று வானத்தில் எத்தனை நிலவு தெரியும்?
0: அட, சூப்பர். போங்க, இப்படி ஒரு கிரியேட்டிவான பதிலத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். கேள்வியத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி பன்னாட கேள்வியெல்லாம் நான் எப்படி கேட்பேன் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவை கொண்டாட முன்னிணைப்பு நினைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் நேயர்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் இல்லையா, மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாருங்க பதில அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து, முக்கணிகளில் ஒன்று இந்த பழம். சரியான கேள்வி. இன்னொரு கேள்வி கேளுங்க, ஆடிக்காத்துல அம்மியும் பறக்கும் சொல்லுவாங்க, அது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன், சேலத்தின் சிறப்பம்சம் எது அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்னு, வெயில் எத்தனை நாளுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன், முக்கணிகளுள் ஒன்று மொதது. இன்னொன்று வந்து, ஏன் பஸ் லேட்டாக வருது அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அவினாசி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம், மாம்பழம் எந்த சீசனில் கிடைக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கேள்வி பதில் ரெண்டு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் பிரித்து பிரித்து பிரித்து படிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கோணமலை ஆனந்தன், அவங்களும் வந்து இதான் சொல்லியிருக்காங்களே, முக்கணியில் ஒன்று பஸ்ஸே லேட்டாக வருது அப்படின்னு. என்ன அது, இது பக்கத்தில்

உட்காந்து மெசேஜ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மல்லிகா மந்த்ராச்சலம் பிரியங்கா பெரிய வதமச்சேரியிலிருந்து சேலத்தில் புகழ் பெற்றது எது, தென்னை மரத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேலத்து மாம்பழம் மாம்பழத்து வண்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு தான் தெரியலையே. பாலசுப்ரமணியம் அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் பாலா, சேலத்திற்கு புகழ் சேர்க்கும் ஒரு பழம் ஆறு எந்த காலில் ஓடுது? இங்கே பார்த்தீங்களா, கிரியேட்டிவான கேள்வி. இந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, அடுத்து என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஒரு பாட்டுக்கு அப்புறமா தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போயே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யோசிச்சுருங்க. பட்டு பட்டுன்னு கேட்டாதான் கேம்ஸ் அப்படியே ஜாலியாக போகும். கேட்டுட்ருக்கீங்க லஞ்ச் டைம்.

எதிர்பார்க்குறோம். ஓகே, அடுத்து என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஒரு பாட்டுக்கு அப்புறமா தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போயே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யோசிச்சுருங்க, பட்டு பட்டுன்னு கேட்டால் தான் கேம்ஸ் அப்படியே ஜாலியாக போகும். கேட்டுட்ருக்கீங்க லஞ்ச் டைம்.

0: அதுக்கு எக்ஸாக்டாக ஒரு கேள்வி கேட்கணும், இன்னொன்று சம்மந்தமே இல்லாமல் க்ரியேட்டிவாக ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஓணம் பண்டிகை, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து அதாவது பதில் வந்து இதுதான், கேள்வி வந்து நீங்கள் தான் கேட்க போகிறீங்க. ஒன்று வந்து அதுக்கான கேள்வியாக இருக்கணும், இன்னொன்று வந்து சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கால் பண்ணி சொல்லணும். 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பை நான் இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைங்க நான் வந்து வாட்ஸ்அப்பே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பலாம்.
1: லைட்ஸ் கேமரா ரோலிங் மியூசிக்.

மாப்பிள்ளை இப்படத்துல இருந்து மணிஷ் சர்மா மியூசிக்ல ஸ்னேகன் லிரிக்ல ரஞ்சித் சைந்தவி பாடின பாடல் கேட்டோம். தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். இப்ப

0: மன்மதனம்பு படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல விவேகா லிரிக்ல முகேஷ் முகமது சுசித்ரா கார்த்திக் குமார் பாடின பாடல் கேட்டோம்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும்

9 நிமிஷம் லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கான ஒரு கேள்வியை கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவான ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுக்கு முன்னாடி ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு வந்து குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, கேரளத்து மக்கள் கொண்டாடும் திருவிழா எது அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு கேள்வி தாங்க என்னால் அனுப்ப முடியும், இன்னொரு கேள்வி நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரமணி முதலி புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா சொல்லியிருக்காங்க, ஒரு பண்டிகைங்க அது. சரி, இன்னொன்னா ஓணம் எங்கே இருக்கிறதா, அடடா. அடுத்தது வந்து கேரளாவில் கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகை எது, சாலை விதிகளை நம்ம ஏன் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டான்லேருந்து மூக்கனூர் சண்முகாநகர் மலர்கொடி சபரிப்ரியா சரோஜினி, கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை எங்கேயோ ஒன்று தான், இன்னொரு கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின் இருக்காங்க. உடுமலை சுடர் முருகானந்தம் பதில் வந்து கேரள பண்டிகை, இன்னொன்று மாவேலி மன்னன் வரும் நாள். ரெண்டுமே நான் தான் கொடுப்பேன், அது நீங்கள் சரியா தப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்லிகா மந்த்ராச்சலம் பிரியங்கா பெரியவதமச்சேரியிலிருந்து, கேரளாவில் கொண்டாடப்படும் பண்டிகை எது, யானை எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், கேரள மக்களின் பெரிய பண்டிகை எது, பூனை எங்கிருந்து வந்துச்சுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. திருப்பூர் பாலா, அதேதான் கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. நாய்க்குட்டிக்கு 8 கால் இருக்கா இல்லையா, இந்த இதை நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான பண்டிகை எது. அடுத்த கேள்விதான் ஹைலைட்டு, பகல்ல நட்சத்திரம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு இருக்காங்க. கேரளாவுடைய மிகப்பெரிய அறுவடை பண்டிகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சினிமாவுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. கேள்வியெல்லாம் இல்லை, நானே யோசிச்சுட்டு தாங்க இருக்கேன்னு கோணமலை ஆனந்தன். இவங்க வந்து கேரளாவில் முக்கியமான திருவிழாவில் ஒன்று, மழை பெஞ்ச உடனே ஏன் புல்லு முளைக்குது அப்படின்னு சொல்லி சசிகலா கனக்கம்பாளையம் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், அந்த கேரளா பண்டிகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் நான் தூரத்துலேருந்து காட்டு கட்டு கத்துறேன், உனக்கு காது கேட்கலையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது என்னமோ என்னையே கேட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி, கேரள மாநிலத்தின் முக்கிய பண்டிகை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு, இல்லைங்க ஷோ முடிச்சுட்டு போய் தான் சாப்பிடணும், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க சரிங்களா. கேரளாவில் வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை எது, டூ வீலரில் பகல் நேரத்தில் லைட் எரிஞ்சிட்டே போனால் கரண்ட் பில்லு கட்டுறது யாரு அப்படின்னு சொல்லி கணேஷ் சிறுமுகையிலேருந்து நினச்சிருக்காங்க. ஓகே, கேரளாலேருந்து கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை தீபிகா பவித்ரா திருப்பூர். இன்னொன்று பாருங்க, இரவில் சூரியன் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி அட கேட்ட உடனே கிரியேட்டிவான கேள்விகள் வந்த வண்ணமே இருக்குது. அடுத்ததாக என்ன வார்த்தை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, மொபைல் ஃபோன் நம்மளை பிரிக்கவும் முடியாது, இந்த மொபைல் ஃபோனும் நம்மளும் எப்பயுமே ஒன்றாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையோடையே இருக்கு இல்லையா. அதுக்கு எக்ஸாக்டான ஒரு கேள்வி, இல்லை கிரியேட்டிவிட்டியான ஒரு கேள்வி, இல்லைலாம் இல்லை இன்னொரு கிரியேட்டிவிட்டியான கேள்வி நீங்க அனுப்ப போறீங்க 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு. இல்லைங்க நான் கால் பண்ணியே சொல்றேன் அப்படின்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பை நினைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சி நினைக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்.
1: சம்பந்தமே இல்லாதது ஒண்ணு
0: வாட்ஸ்அப் பக்கம் பாருங்க, சிங்கானூர்ல ஜெயலட்சுமி.

0: உலகமே இதனுள் அடக்கம், அது என்ன? அடுத்து வானவிலில் எத்தனை வண்ணங்கள் உண்டு? நம்முடனே இருக்கும் எலக்ட்ரானிக் பொருள் எது? காக்கா ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சசிகலா கனக்கபாளையம் திருப்பூர்ல இருந்து. முனுசாமி, தொழில்நுட்ப சாதனம், இன்னொன்னு எங்க அப்பா கிட்ட சைக்கிள் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுதாகர் ஜீவா, போன் நல்லது தாங்க, கையில என்னங்க அப்படின்னு இருக்காங்க, எதுக்கு இது அப்படின்னு இருக்காங்க. தீபிகா பவித்ரா, உள்ளங்கையில் உலகை அறிய பயன்படுவது எது? விமானம் தரையில பறக்குமா பறக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் பேசுவதற்கு உகந்தது, மெசேஜ் அனுப்புவதற்கும் உகந்தது, சார்ஜ் முடிஞ்சிருச்சு மேடம் அப்படின்னு இருக்காங்க. கேள்விக்கு பதிலெல்லாம் இல்லை, பதிலுக்கு கேள்வியும் இல்லை, நான் ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. செல்வலட்சுமி ராஜவீதியிலிருந்து, ஏன் தான் இந்த போனை கண்டுபிடிச்சானோ தெரியலடா சாமி, போனுக்கு வயசு என்ன அப்படின்னு இருக்காங்க. என்னமோ ஒரு பதில் சொல்லிட்டோம் போவீங்களா அப்படின்னு இருக்காங்க. கைபேசியில் வாய்தான் பேசி கிரதா இல்லை கைபேசாத கைபேசி என்று ஏன் வைத்தார்கள் அப்படின்னு ஹரிஹரன் கேட்டிருக்காங்க. என்ன ஏன் கேட்குறீங்களே, எனக்கு இதுக்கு நான் இப்போ நான் என்ன நான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து செல்போன் கையில் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சரி இருக்கட்டும், அதுக்காக இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் அவங்கள தான் நாம கேட்கணும். இவங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரைட், நம்பர்கள் ஷீலா நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ.
1: ஆ

குட்டி படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இது வரைக்கும் லஞ்ச் டைம் கேம் ஷோல கலகலப்பா விளையாடினோம். கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் கலந்துகிட்ட நேயர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசுனி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி சீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழை தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனத்தின் விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆக்மன் 4 கட்ட திட்ட வெற்றியை அடுத்து 450 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் விண்வெளி சூழல் தரவுகளுக்கான தொழில்நுட்ப கருவிகளை துல்லியமாக நிலைநாட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து தனியார் விண்வெளி ஏவுதல் திறனில் உலக அளவில் 3 நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, நாட்டின் தனியார் விண்வெளி திட்டத்தில் இது ஒரு மைல்கல் சாதனை என்றார். இளையோரின் துணிச்சலையும் தொழில் முனைவு திறனையும் உறுதியையும் இது வெளிப்படுத்துவதாக கூறிய பிரதமர், தம்மை சந்திக்க விக்ரம் 1 விண்வெளி குழுவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கும் இந்த வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 1,78,000 கோடி ரூபாய் என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இந்த ஆண்டு இறுதிக்குள் இதனை 2,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் 75% ராணுவ தளவாடங்கள் நவீனமயத்திற்கும் தளவாட கொள்முதலுக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். புதிய பாதுகாப்பு கையகப்படுத்துதல் நடைமுறை திட்டம் இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும், இதன் மூலம் தளவாட உற்பத்தி மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்பது அரசின் உறுதியான நிலைப்பாடு என்று கூறிய அமைச்சர், தேவைப்பட்டால் மறைவிடங்களுக்கே சென்று தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இளம் தொழில் முனைவோர் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் பதற்றம் உள்ளிட்ட உலகளாவிய சவால்களின் போதும் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் மூலம் மாதந்தோறும் 20 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக கூறிய அவர், இந்தியாவில் தற்போது 2,000-க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை உலகளாவிய வணிகத்திற்கு கொண்டு செல்வதில் சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். துருவ ஆராய்ச்சி விண்வெளி சாதனைகளில் இந்தியா தனது ஆராய்ச்சி பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்து சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிற்காகவும் உலகிற்காகவும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்காகவும் உருவாக்குங்கள், தைரியமாக உருவாக்குங்கள், பொறுப்புடன் உருவாக்குங்கள் என்ற தாரக மந்திரத்துடன் இளம் தொழில் முனைவோர் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டரங்கத்தை இன்று திறந்து வைத்து பேசிய மத்திய பிஜேபி அரசு

0: விளையாட்டிற்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்குவதை ஒட்டி புதுடெல்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 13 வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் இரு அவைகளும் சுமூகமாக செயல்பட அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வருமான வரி சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுசீரமைப்புடன் இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இதனிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழை தொங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். கல்வி, தொழில்நுட்பம், மனித வளம் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தாவிக தலைமையிலான தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் இடம்பெறும் என்றார். நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்காக முதலமைச்சர் 15 நாட்கள் ஆய்வுக் கூட்டம் நடத்தி அமைச்சர்களுடனும் செயலர்களுடனும் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டு அதில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து எடுத்துரைப்பதாக கூறினார். தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழுமையான வரவேற்பு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள புறவழி கால்வாய் மூலம் 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவது தொடர்பான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டார். தமிழகத்தில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உலக தரத்திலான செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று காலை திறந்து வைத்தார். இம்மைதானத்தில் ஹாக்கி போட்டிகளையும் தொடங்கி வைத்த அமைச்சர் விளையாட்டுத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நெல்லையில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது நெல்லை செய்தியாளர்,
2: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை சில நபர்கள் போலி ஆவணங்கள் மற்றும் போலி பட்டாக்களை தயாரித்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கின் முக்கிய தடயமாக நெல்லை டவுன் பகுதியில் வசிக்கும் டெக்கரேஷன் தொழில் செய்து வரும் சண்முக சுந்தரம் என்பவர் வீட்டில் இன்று காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பு விவரங்களை அதிகாரிகள் சேகரித்துள்ளதாக தெரிகிறது. போலி ஆவணங்கள் தயாரிப்பில் நெல்லையில் உள்ள யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. இதே போன்று பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் பகுதியிலும் ஒருவருடைய இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் துளசி மகளிர் சட்டக்கல்லூரி, தென்காசி மாவட்டம் எஸ் தங்கப்பழம் சட்டக்கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டம் முகில் சட்டக்கல்லூரி மீது ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் உத்தரவு மீறப்பட்டுள்ளதால் 2026-27 ஆண்டு கல்வியாண்டிற்கான தற்காலிக இணைப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இக்கல்லூரிகளில் முந்தைய கல்வியாண்டுகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்ட மாணாக்கருக்கு தகுந்த தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கான ரோப்கார் சேவை நாளை மறுநாள் முதல் நிறுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: உலக புகழ்பெற்ற பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக July 20 முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக நிறுத்தத்தின் போது ரோப்காரில் புதிய சாப்ட்கள், புதிய கம்பி வடங்கள், உருளைகள் மற்றும் புதிய பெட்டிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முக்கிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன.

0: பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததும் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு ஐஐடி வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் பயன்பாட்டிற்கு ரோப்கார் மீண்டும் கொண்டுவரப்படும். எனவே இந்த பராமரிப்பு காலகட்டத்தில் பக்தர்கள் படிப்பாதை, யானைப்பாதை, மின்னிலவே ரயில் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலின் ஆடி தபச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற அரையிறுதியில் சீனாவின் யூ ஃபி சென்னை 21-19, 15-10 என்ற செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் யமாகுஜியை எதிர்கொள்கிறார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி நாளை நடைபெறுகிறது. நியூஜெர்சியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டத்தை உலகம் முழுவதிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழின் இனிமையும் உயரிய பண்பாடும் தழை தொங்கட்டும் என முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

நேரம் 1:56 எஃப்எம் ரெயின்போ 103 கோவை கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை மிட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்புப்படி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் இருக்கும். திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும். சேலத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும் இருக்கும். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்லேருந்து சொல்லியிருக்காங்க. வானிலை நிலவரம் கேட்டீங்க.

நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு கேட்கலாம். இன்று மதியம் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி. 3:00 கிராம போனும் 103 கோல்டன் ஹிட்ஸ்னு சொல்லக்கூடிய 1950-1969 வரையிலான பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். 5:00 சித்திரசவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் சிவில் என்ஜினியரிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் பேராசிரியர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை நாம இன்னைக்கு பார்க்க போற திட்டம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா PMUY என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை பெண்மணிகளுக்கு இலவச சமையல் எரிவாயு LPG இணைப்புகளை வழங்கும் இந்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ₹300 வரை மானியம் மற்றும் முதல் சிலிண்டர் மற்றும் அடுப்பு இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக இலவச இணைப்பு. LPG இணைப்புக்கான பாதுகாப்பு வைப்பு தொகை, முதல் சிலிண்டர் மற்றும் கேஸ் அடுப்பு ஆகியவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இரண்டாவதாக மானிய உதவி. 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டருக்கு ஒரு நிதியாண்டில் அதிகபட்சமாக 9 ரீஃபில்களுக்கு தலா ₹300 மானியம் வழங்கப்படுகிறது. மூன்றாவதாக நோக்கம், கிராமப்புறம் மற்றும் ஏழை பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தூய்மையான சமையல் எரிபொருளை வழங்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள். இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக விண்ணப்பதாரர் பெண்ணாக இருக்க வேண்டும் மற்றும் வயது 18 மேல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் வேறு எந்த LPG இணைப்பும் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக அரசு வெளியிடும் தகுதியான ஏழை குடும்பங்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை. இரண்டாவது குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு அல்லது மாநில அரசால் வழங்கப்படும் குடும்ப உறுப்பினர்களின் சான்று. மூன்றாவதாக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகம், பேங்க் பாஸ்புக். நான்காவதாக பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். இதெல்லாம் இந்த திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள். இந்த திட்டத்தில் எப்படி நம்ம விண்ணப்பிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அருகில் உள்ள LPG விநியோகஸ்தரை, அதாவது இண்டேன், பாரத் கேஸ் அல்லது HP கேஸ் ஏஜென்சி, இதுல ஏதாவது ஒண்ணுல நேரில் அணுகி விண்ணப்ப படிவத்தை பெறலாம். இரண்டாவதாக அதிகாரப்பூர்வ MyScheme இணையதளம் மூலம் தகுதிகளை சரிபார்த்து விண்ணப்பிக்கலாம். இதுவரைக்கும் நாம மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

0: 103 என்றும் நீங்கள்
1: நிலையத்தில் நேரம் 2:30
2: புத்தக பிரியர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.
1: இந்திரா படத்தில் இடம்பெற்ற அச்சம் அச்சம் இல்லை என்ற பாடலை இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப வரிகளை மாற்றி புதுமையாக பாட வருகிறார்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள் ஹரீஷ், நிதுனா, வேதரதன்யா, பூந்தமிழ்.

0: காமராஜர் பற்றி பேச வரும் மாணவியை வரவேற்க இதோ ஒரு அழகான சுருக்கமான கவிதை. கல்வி கண் திறந்த காமராஜரை கவித்துவமாய் உரைக்க வந்தாய், அன்னையின் பாடம் கொண்ட அந்த சின்னவளே மேடைக்கு வருக, கல்வி வள்ளலின் புகழை பாட கனிவாய் அன்புடன் உன்னை அழைக்கிறோம். பேச வருகிறார் எங்கள் பள்ளி மாணவி அஸ்வதா.
1: வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதர்கள் எல்லாம் பயின்று பல கல்வி தந்து இந்த பாரதத்தை உயர்த்திட வேண்டும் என பாரதியின் கனவை நினைவாக்கிய கருப்பு காந்தி காமராஜரை பற்றி இன்று நான் பேச வந்துள்ளேன். பெரும் தலைவர் என்பார், கிங் மேக்கர் என்பார், ஏழைகளின் நாயகன் என்பார் என அனைத்தையும் தனித்தனியே சொல்ல நேரமற்றார். நெஞ்சத்து அன்புடன் கொஞ்சம் தமிழில் கருப்பு காந்தி என்று அழைப்பார். யார் இந்த கருப்பு காந்தி? காந்தியை போல் ஒருவர் உலகில் பிறப்பதில்லை, காந்தியை போல் ஒருவர் உலகில் இல்லை என்ற சொல்லை முடிவு கட்டி பிறந்தவர் தான் கருப்பு காந்தி காமராஜர். காந்தியின் கொள்கைக்கும் பொது வாழ்வு தூய்மைக்கும் சொந்தக்காரர்தான் இந்த கருப்பு காந்தி. நம் கர்ம வீரரின் சொல்லிடங்காத புகழை பற்றி சொல்லவோ கேட்கவோ சுகம்தானே. ஒன்றா இரண்டா சாதனைகள், எண்ணிலடங்காத சாதனைகளை செய்துவிட்டு இன்று எல்லோரும் மீண்டும் பிறந்து வா என ஏங்க விட்டு சென்றவர் அல்லவா அவர். நீ ஆண்டதோ 9 ஆண்டு, ஆனால் உன் புகழை பற்றி பேசுகிறதோ பல 100 ஆண்டு. பொற்கால ஆட்சி என்றதுடன் அனைவர் கண்முன் வந்து நிற்பது கர்ம வீரரின் ஆட்சி தானே. 1954 புத்துயிரூட்டும் தமிழ் புத்தாண்டில் முதல்வர் அமையில் அமர்ந்து அலங்கரித்தார். பதவிக்கு வந்தவுடன் பணப்பையை நிரப்பும் அரசியல்வாதிகளுக்கு இடையில் ஏழை குழந்தைகளின் பசியை நிரப்புவதற்காக இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டம் 6 வாரம் கொள்கிறது. சொத்தில்லாதவர்களுக்கு கல்வி என்னும் சொத்தை தந்து 1000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வியை இன்று அனைவருக்கும் இலவசமாக்கி கல்வியிலே ஒரு புரட்சி செய்து கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கல்வி திட்டம். இன்று இந்த திட்டத்தை பல இடங்களில் கண்முன்னே காணும் பொழுது நம் கண்களுக்கு கற்கண்டா இனிக்கிறது. இவர் கல்வித்துறையை மட்டுமா வளர்த்தார்? இல்லை இல்லை, நம் நாட்டில் முதுகெலும்பாய் விளங்கும் விவசாயத்தையும் வளர்த்தார். நாடு வளமாக விவசாயம் செழிக்க அமராவதி, கிருஷ்ணகிரி, காவேரி என பலர் கட்டித்தந்து விவசாயிகளின் துயரை துடைத்தவர் தான் இந்த கருப்பு காந்தி காமராசர். மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லா மாநிலம் என்று புகழ்பட்டது. இதெல்லாம் யாராலே? இதெல்லாம் இவராலே. ஒருமுறை டெல்லியில் உலக கண்காட்சி நடந்தது. அப்பொழுது காமராசர் மற்றும் நேரு இருவரும் அந்த கண்காட்சிக்கு சென்றிருந்த போது நேரு எடை பார்த்த பின் காமராஜரை எடை பார்க்க சொல்ல, காமராஜர் அதை தவிர்க்க, நேரு அதற்கு காரணம் கேட்க, காசு இல்லை என்று காமராஜர் கூற மனம் வருந்தியது நேரு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசமும் தான். இதை சொன்னவுடன் கவிஞர் மூமேத்தாவின் கவிதை தான் என் நினைவில் வந்து ஆடுகிறது. காமராஜரே, உன்னிடம் இந்தியாவே இருக்கிறது, ஆனால் உன் சட்டை பையோ காலியாக இருக்கிறது. இது கவிதை அல்ல, காமராஜரின் எளிமை, ஒட்டுமொத்த தேசத்தின் உண்மை. இதுவே வரலாற்று உண்மை. வறுமையின் நிறம் சிவப்பு என்பார்கள். தன் தாய்க்கு 30 ரூபாய் கூட கூடுதலாக கொடுக்க முடியாமல் தன் சட்டை பையில் 1 ரூபாய் கூட இல்லாத காமராஜரின் நிறம் கருப்பு என்றால் நான் அடித்து கூறுவேன், வறுமையின் நிறம் சிவப்பு அல்ல கருப்பு என்று. காமராஜரை போல் ஒரு உன்னதமான உண்மையான அரசியல்வாதி மீண்டும் பிறந்து வருவாரா என ஏங்கக்கூடிய 10 கோடி ஜனங்களில் நானும் ஒருத்தி என்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: கல்வி கண் திறந்த காமராஜனின் காவிய வாழ்வை எளிமையாய் உரைத்தாய், அன்னையின் புகழை அழகாய் எடுத்துரைத்தாய். உன் இனிய முயற்சிக்கு பாராட்டுக்கள்.
2: அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் தன்னம்பிக்கை, சமத்துவம், உரிமை மற்றும் சாதனைகளை பேசும் பெண்களின் முன்னேற்றம் என்ற அருமையான தலைப்பை பற்றி பேச வருகிறார் எங்கள்

0: பள்ளி மாணவி விஷாலி.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு பறவையால் ஒரு இறகால் மட்டுமே பறக்க முடியாது. அதுபோல பெண்களின் முன்னேற்றம் இல்லாமல் ஒரு நாடும் முழுமையாக முன்னேற முடியாது. இந்த சிந்தனையுடன் என் உரையை தொடங்குகிறேன். ஒரு சமூகத்தின் உண்மையான வளர்ச்சி அந்த சமூகத்தில் பெண்களுக்கு வழங்கப்படும் மரியாதை, சமத்துவம் மற்றும் வாய்ப்புகளை பொறுத்தே அமைகிறது. ஒரு பெண் கல்வி கற்று தன்னம்பிக்கையுடன் வாழும் போது அவர் மட்டுமல்ல அவரது குடும்பமும் சமுதாயமும் நாடும் முன்னேற்றம் அடைகிறது. இன்று பெண்கள் கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி, காவல்துறை, ராணுவம், விளையாட்டு, தொழில் முனைவு, அரசியல், தகவல் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் தங்களது திறமையை நிரூபித்து வருகின்றனர். முன்பு பெண்களுக்கு சாத்தியமில்லை என்று கருதப்பட்ட பல சாதனைகளை இன்று அவர்கள் எளிதாக நிகழ்த்தி காட்டி வருகின்றனர். பெண்கள் முன்னேற்றம் என்பது பெண்களுக்கு உரிமைகள் வழங்குவது மட்டுமல்ல, அவர்கள் தன்னம்பிக்கையுடன் வாழவும், தங்கள் விருப்பப்படி கல்வி கற்கவும், வேலை செய்யவும், பொருளாதார சுதந்திரம் பெறவும், குடும்பத்தில் சமூகத்திலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் உரிமை பெறவும் வழிவகுப்பதே உண்மையான பெண்களின் முன்னேற்றம் ஆகும். இன்றும் சில இடங்களில் பெண்களுக்கு சம வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதை பல சாதனைகள் நிரூபித்துள்ளன. பெண் குழந்தைகளின் கல்விக்கு நாம் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஒரு பெண் கல்வி கற்றால் அவர் தனது வாழ்க்கையை மட்டுமல்ல அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தையும் மாற்றும் சக்தி பெறுகிறார். வீட்டிலும் பள்ளியிலும் பணியிடங்களில் பெண்களுக்கு சமத்துவம் வழங்கப்பட வேண்டும். அவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும். அவர்களின் கனவுகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் தன்னம்பிக்கையுடனும் வாழும் சூழலை உருவாக்குவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஒரு பெண்ணை கல்வி கற்பிப்பது என்பது ஒரு குடும்பத்தையே கல்வி கற்பிப்பதற்கு சமம் என்று கூறப்படுவது வீணல்ல. ஒரு பெண் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும். ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு சமுதாயம் முன்னேறும். சமுதாயம் முன்னேறினால் நம் நாடு வளர்ச்சியடையும். எனவே பெண்களை மதிப்பு, பெண்களுக்கு சம வாய்ப்புகள் வழங்குவோம், அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுப்போம், பெண் குழந்தைகளை தன்னம்பிக்கையுடன் வளர்ப்போம். பெண்கள் பலவீனமானவர்கள் அல்ல, வாய்ப்பு கிடைத்தால் உலகை ஏமாற்றக்கூடியவர்கள் என்பதை என்றும் நினைவில் கொள்வோம். இந்த நல்ல எண்ணத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன்.
0: பெண்கள் முன்னேற்றம் அடைதல் பற்றிய இந்த சிறப்பான உரை அனைவருக்கும் புதிய சிந்தனையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறோம். பெண்களை மதிப்போம், சமத்துவத்தை வளர்ப்போம், முன்னேற்றம் அடைந்த பெண்களே வளமான சமூகத்தின் அடித்தளம் என்பதை என்றும் நினைவில் கொள்வோம்.
2: நாம கேட்டுட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
3: மரம் வளர்ப்பது என்பது வெறும் செயல் அல்ல, அது எதிர்கால சந்ததிக்கு நாம் செய்யும் அறம். அந்த மரம் போலவே மனிதமும் இவ்வுலகத்திற்கு நிழல் தர வேண்டும் என்று பேச வருகிறார் எம் பள்ளி மாணவர் ஜஸ்வந்த்.
4: இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வெறும் 2 வார்த்தைகள் மட்டுமல்ல, இந்த பூமியின் ஒட்டுமொத்த சுருக்கம் மரமும் மனிதனும். விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை என்பார்கள். ஆனால் அந்த விதை முளைத்து மரமான பின் மனிதன் தூங்குவதற்கு நிழல் தருகிறது, சுவாசிக்க சுத்தமான காற்று தருகிறது. ஒரு குழந்தை பிறக்கும் தொட்டில் செய்ய மரம் தேவை, அதே மனிதனின் இறுதி ஊர்வலத்திற்கும் மரம் தேவை. ஒரு மனிதனின் பிறப்புக்கும் மிரப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை தாங்கி பிடிக்கும் பச்சை தூண்தான் மரம். மரம் நமக்கு கட்டுத்தரும் பாடங்கள் என்னவென்று தெரியுமா? தன் மீது கல் எறிந்தவனுக்கும் கனி தருகிறது, தன்னை வெட்டவரும் கோடாலிக்கும் நிழல் தருகிறது, தன் வேர்களால் மண்ணை காக்கிறது, தனது இலைகளால் காற்றை சுத்தப்படுத்துகிறது. ஆனால் மனிதனாகி நாம் என்ன செய்கிறோம்? காசுக்காக காடுகளை அழிக்கிறோம், அன்னை போன்ற மரங்களை அடுக்கும் மாடி குடியிருப்ப வெட்டி சாய்க்கிறோம். சுத்தமான காற்று தந்த மரங்களை வெட்டிவிட்டு காசு கொடுத்து ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கும் விசித்திர விலங்காக மாறிவிட்டான் மனிதன்.
5: மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் அதை மனிதன் மறந்தான். விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை. கோவிட் சமயத்தில் எத்தனை பேர் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை தேடி அலைந்தார்கள். அப்போது தெரிந்தது ஒரு மரத்தின் மதிப்பும் ஒரு மூச்சுக்காற்றின் விலையும். மரங்கள் நமக்கு கொடுப்பது வெறும் நிழலோ பழங்களோ அல்ல, உயிர் வாழ தேவையான சுவாசத்தை. இன்று ஒரு மரத்தை வெட்டுவது நாளைய தலைமுறையின் மூச்சை குறைப்பதற்கு சமம்.
4: மரம் என்பது இயற்கை மனிதனுக்கு தந்த பொக்கிஷம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரமே உயர உயர வளர்ந்தாலும் தலைகணம் உனக்கில்லை என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: மரம் வளர்ப்பது மழைக்காக மட்டுமல்ல, நம் ஒட்டுமொத்த உயிர்களின் வாழ்வுக்காகவும்.

0: இன்றைய சூழலில் மரித்து போன மனிதத்தை எங்கே தேடுவோம்? மனிதநேயமே ஒரு மனிதனை முழுமையாக்குகிறது. மதம் தாண்டிய மனிதத்தை கவிதையாக வழங்க வருகிறார் எங்கள் பள்ளி மாணவி ஐஸ்வர்யா.
1: மதங்கள் பிரித்த வரைகோடு மண்ணில் வரைந்த வேற்றுமை, ஆனால் இரத்தத்தின் நிறம் ஒன்றே, உதிரும் கண்ணீரின் உறப்பும் ஒன்றே. கோயிலின் மணியோ மசூதியின் பாங்கோ, தேவாலயத்தின் மணி யோசையின் ஒளிப்பும் அமைதியின் ராகம்தானே. பிறப்பின் போது அழுவதும் மனிதம், இறப்பின் போது மௌனிப்பதும் மனிதம். இடைப்பட்ட காலத்தில் நாம் செய்யும் அன்பின் செயல்கள் மட்டுமே மதத்தை தாண்டிய மாபெரும் மதம். கோவில் பிரசாதமும் மசூதி கஞ்சியும் சர்ச்சு ரொட்டியும் ஒன்றாகத்தான் ஜீரணிக்கிறது பசியோடு இருப்பவர்களின் வயிற்றில். நன்றி, வணக்கம்.
0: மனிதநேயத்தோடு வாழ்ந்து மனிதம் காப்போம், உதவிக்காரம் நீட்டி உலக உயிர்களை காப்போம். இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியமான, மிகவும் அவசர தேவையாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய பிரச்சனை போதையில்லா தமிழகம். போதையினால் பாதை மாறி போன இளைஞர்களின் வாழ்வை மீட்டெடுப்போம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க ஒரு விழிப்புணர்வு பதிவை நம் மனதில் விதைக்க வருகிறார் எங்கள் பள்ளி மாணவி வேதர்தன்யா.
2: இன்றைய நவீன உலகில் மனித குலம் அடைந்திருக்கும் முன்னேற்றங்கள் வியக்கத்தக்கவை. ஆனால் அதே வேளையில் நம் சமுதாயத்தின் வேர்களை அரித்துக் கொண்டிருக்கும் ஒரு கொடிய நச்சு போதை பழக்கம். நம் மாநிலத்தின் எதிர்கால தூண்களான இளைஞர்கள் கரங்களில் மதுக்கோப்பையும் போதை ஊசிகளும் தவழ்வது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணி. போதையில்லா தமிழகம் என்பது வெறும் முழக்கம் அல்ல, அது ஒரு லட்சியம், ஒரு கட்டாய தேவை. போதை என்பது ஒரு தனி மனிதனை மட்டும் அளிப்பதில்லை, அது ஒரு குடும்பத்தின் கனவை சிதைக்கிறது. ஒரு தந்தை போதைக்கு அடிமையாகும் போது அங்கு ஒரு குழந்தையின் கல்வி பறிபோகிறது. ஒரு இளைஞன் போதைக்கு ஆளாகும் போது அங்கே ஒரு தாயின் வாழ்நாள் உழைப்பு வீணாகிறது. இன்று பள்ளி மாணவர்களிடையே கூட போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்திருப்பது நம்மளை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. தற்காலிக மகிழ்ச்சியை தரும் அந்த போதை நிரந்தரமான அழிவை நோக்கி நம்மை இட்டு செல்கிறது. இது நம் கலாச்சாரத்திற்கு எதிரானது, நம் உடல் நலத்திற்கு எதிரானது, ஏன் நம் மானுடத்திற்கு எதிரானது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது என்பது வெறும் அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் தார்மீக பொறுப்பு. நாம் என்ன செய்யலாம்? போதையின் தீமைகளை குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக எடுத்துரைக்க வேண்டும். அச்சத்தை விதைப்பதை விட அறிவை விதைப்போம். அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் இயங்கும் இளைஞர்களே பெரும்பாலும் போதைக்கு அடிமையாகிறார்கள். நம் வீடுகளில் குழந்தைகளுடன் பேசுவோம், அவர்களின் மனக்குறைகளை கேட்போம். குடும்பமே அவர்களுக்கு பாதுகாப்பான கோட்டையாக இருக்கட்டும். நம் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை நடந்தால் தயங்காமல் சட்டத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். அமைதி காப்பது என்பது அநீதிக்கு துணை போவதற்கு சமம். என் அன்பு இளைஞர்களே, உங்கள் கைகளில் தான் தமிழகத்தின் எதிர்காலம் இருக்கிறது. ஒரு கையில் புத்தகத்தை ஏந்துங்கள், மறுகையில் லட்சியத்தை ஏந்துங்கள். போதை என்பது ஒரு மாயை. உங்கள் திறமை, உங்கள் உழைப்பு, உங்கள் கனவுகள், இவைதான் உண்மையான போதை. இவைதான் உங்களை சிகரம் தொட வைக்கும். போதைக்கு அடிமையாவதை விட லட்சியத்திற்கு அடிமையாவதே ஒரு மனிதனுக்கு அழகு. வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் யாரும் போதையில் மயங்கி கிடந்ததில்லை, அவர்கள் லட்சியத்தில் விழித்திருந்தார்கள். அந்த விழிப்புணர்வை நாம் பெறுவோம். வாருங்கள், சபதம் ஏற்போம். போதை இல்லாத ஆரோக்கியமான வளமான ஒரு தமிழகத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். நம் தாய்நாட்டை போதை என்னும் பிடியிலிருந்து மீட்போம். போதை ஒழிப்போம், புத்துலகம் படைப்போம். நன்றி.
0: போதையில்லா தூய்மையான தமிழகத்தை உருவாக்க ஒட்டுமொத்த மக்களின் நலனையும் காத்து நலமாக வாழ்வோம்.
3: இதுவரை உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

இதுவரை தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சென்னை பள்ளிக்கரணையில் 5 சென்டிமீட்டர், மேலக்கோட்டையூர் 4 சென்டிமீட்டர், சென்னை அண்ணாநகர் மேற்கு, கொரட்டூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், சென்னை பெரம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தடி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி, நீலாங்கரை, தேன்கனிக்கோட்டை, மேடவாக்கம் சந்திப்பு, அயப்பாக்கம், செங்குன்றம், மாதவரம், ஒக்கியம், துறைப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை, வடபழனி, சோழிங்கநல்லூர், சின்னக்கல்லாறு, கண்ணகி நகர், விண்ட்வர்த், மணலி, ஸ்ரீபெரும்புதூர், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், பெருங்குடி, சைதாப்பேட்டை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், தண்டையார்பேட்டை, சின்கொனா, உபாசி, எடப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், நுங்கம்பாக்கம், வளசரவாக்கம், வானமாதேவி, உத்தண்டி, தேவாலா, மணலி, புதுநகரம், வால்பாறை, பேசின் பாலம் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, நாமக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு 1.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் தென் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள கடலோர பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 மற்றும் 7.6 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு இடைப்பட்ட பகுதியில் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை இதே வானிலை நிலவக்கூடும். நாளை மறுநாள் 20ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. நாளை வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ்

0: ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விருதுநகர் திருச்சுழியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கினை இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தாவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் இணையிறது உங்க ஆஜ உதயா. இப்போ இருந்து 4 வரைக்கும் கிராமஃபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த படங்கள்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறீங்க அப்படின்னா புதுசாக வரக்கூடிய நேயர்களுக்கு வழிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு லைன் கிடைக்கலன்னா கூட புதுசாக வரக்கூடிய நேயர்கள் வித்தியாசமான பாடல்கள் கேட்கும்போது நாம போயிருந்தா கூட இந்த மாதிரியான பாட்டெல்லாம் கேட்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய நேயர்கள் இருக்காங்க. ஸோ ஆனால் எங்களுக்கு லைன் தாங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒத்துழைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற முகநூல் பக்கத்துலையும் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பதிவிடுங்க. அதே மாதிரி 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க. இல்லைனா கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2312 103 2316 312 இல்லைனா 2317046 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல கேளுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம். எங்க போயிட்டீங்க, யார் பேசுறீங்க? குருசாமி பேசுறீங்களா? ஓகேங்க. எப்படி இருக்கீங்க? இப்பதான் உங்க வீட்டுல சேவல் கூவுதுன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா.

0: ஓகே ஓகேங்க. சரி இந்த பாட்டு கேட்கலாங்க.
1: பாட்டு கேட்கலாம்.

0: 1955 இருக்க சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விடைக காலகட்டம் வரை வந்த படங்கள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க. வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: இளவனாசுக்கோட்டையிலிருந்து ராஜேந்திரன் சார்.
0: ராஜேந்திரன், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: இரும்பு
0: தெரிய படத்துல
1: நெஞ்சல் கூடிய ஒரு பாட்டு சார்.
0: அப்படிங்களா, சரிங்க, கேட்டுடலாங்க.
1: நன்றி சார். நன்றி.
0: ஓகே.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கிளைம்பில் கிராமஃபோனும் 103 கேட்டுட்ருக்கீங்க. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த படங்கள் இருந்து உங்களோட பால்கள் வந்துட்டுருக்கு. நிறைய லிஸ்னர்ஸ் வந்து நான் முந்தானித்து தாங்க வந்த லைன் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நிறைய பேரே எனக்கு 1 வருஷமாக 6 மாதமாக லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து செல்லமாக சண்டையெல்லாம் போடுறீங்க. பட் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வழிவிடணும் இல்லையா. வணக்கம்.
1: வணக்கம், வெள்ளம்பட்டியிலிருந்து சிவாங்க.
0: வெள்ளம்பட்டி சிவா, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: அமைதியான நதியில போயிட்டு இருக்கும் போது இரும்பு திரை கொடுத்தீங்க.
0: ஓகே.
1: வானவில் எஃப்எம் 103 பிடிச்ச 1000ல் ஒருவன் தான்.
0: ஆ,
1: ஓடும் பாட்டு கொடுங்க.
0: ஓகேங்க, கேட்டுடலாங்க.

0: 103 கோயம்புத்தூர் உள்ள கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 3:24 ஆகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச பால்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 0422 அப்படின்ற முன் இணைப்பினோட 2316312 இல்லைனா 2312103 இல்லைனா 2317046 அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர்லேயும் உங்களோட பாடல் தெரிவுகளை கேட்கலாம். 9585800103 9585800103 அப்படின்னு நம்பரில் கேளுங்க. இல்லைனா ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் சர்ச்சில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட முகநூல் பக்கம் வரும். ஸோ அதில் இப்போ போஸ்ட் இருக்கும் ஓகேங்களா, கிராமஃபோனும் 103 சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ல உங்களோட பாடல் தெரிவிங்க அப்படின்னு கேளுங்க. பாடல் கேட்கும்போது தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1950 தொடங்கி 1969 காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து பாட்டு கேளுங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை சாய்பாபா காலனி எம்எம் டெய்லர் ஆர் முருகேசன் பேசுறேன்
0: சார். முருகேசன் சொல்லுங்க, நல்லா இருக்கோம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நல்லா
0: இருக்கீங்க. என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? எனக்கு இந்த அரசலன் குமரையில இருந்து என்ன கிருஷ்ணனும் எஸ் கிருஷ்ணனும் பாடிய உண்மையில நான் மயங்கி
0: உருவா. சரிங்க, கேட்டுடலாங்க அந்த பாட்டு.
2: உண்மையில நான் மயங்கி உருவாரமச்சுதடி எம்மேல நீ மயங்க இன்னும் எத்தனை நாள் ஆகுமோடி. ஏய்

0: கிராமஃபோனும் 103.3 நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 3:28 ஆயிட்டுருக்கு. வணக்கங்க.
1: திருப்பூர் எம்எஸ்என்எல் பொன்னிச்சாமி சார்.
0: பொன்னிச்சாமி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: நிச்சயமாவிலிருந்து பிருந்தாவனமும் நந்தகுமாரங்கிற பாட்டு.
0: சரிங்க, கேட்டுலாங்க.

0: கேட்டுட்ருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கிராமஃபோனு 103 நிகழ்ச்சியில் வணக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நேயர் வந்து தனக்கு பிடிச்ச பாடல வேணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் சொர்க்கும் படத்துலேருந்து துகிலாத பெண் ஒன்று கண்டே நான் அந்த சாங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவன் நாச்சி முத்து இவங்க கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் வெள்ளலூர்லேருந்து. ஸோ இவங்களுக்கு பிடிச்ச பாட்டு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் விரும்பி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9585800103 9585800103 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷவாணி 103 FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி கிராமஃபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்குங்க. வணக்கங்க.
1: வணக்கம், நான் அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம் கோயம்புத்தூர் ஹவுஸ் பகுதியிலிருந்து பேசுறேன்
0: சார். சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்க.
1: நான் நலமா இருக்கேன்
0: சார். சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: செல்வியின் செல்வன் ஒரு படம் இருக்கு, அதுல வந்து நான் உங்களை அந்த பாட கொடுங்க
0: சார். ஓகேங்க, கேட்டுருவாங்க.
2: நான் உங்களை

வாழ்க்கையில் தோன்றும் புதுமையை காண, புரட்சியில் தோன்றும் புதுமையை காண புரிந்தவர் சொல்லும் பதில் என்ன? நான் உங்களை கேட்கின்றேன் ஏழை.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கீங்க. கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. நாங்கள் நிறைய முறை சொல்கிறோம் உங்களுக்கு டியூரேஷன் 50s-69 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, 50s-69 சொல்லிட்டு, ஆனால் நிறைய பேர் அதை தாண்டியும் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு 3-4 நிமிஷம் தான் பாட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எங்கள் கூட பேசிட்டு இருக்கும்போது எப்படி அந்த பாட்டு எடுக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த காலர் இருக்காரு, நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுல்தான் பேட்டை எம்ஜிஆர் நகர் பாப்பம் பட்டியிலிருந்து கௌசிக் செந்தில் பேசுறேங்க.
0: ஓகேங்க, சொல்லுங்க கௌசிக், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: வெந்நீராடலில் கண்ணன் காதல்.
0: கண்ணன் என்னும். ஓகேங்க, அந்த பாட்டு கேட்கலாங்க.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் கேட்டுட்ருக்கீங்க கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி. நேயர்களுக்கு நினைவூற்றுறோம், இன்று மாலை 5 இருக்க சித்திரச்சை வானம் வழிகாட்டி. சிவில் இன்ஜினியரிங் கட்டுமான பொறியியல் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் பேராசிரியர் முனைவர் பி மகடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியை கேளுங்க. அடுத்த காலர் வணக்கங்க. ஹலோ வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? கஸ்தூரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: சிவகங்கை சீனிங்கிற படத்துல கனவு கண்டேன் என்று பாடுங்க.
0: ஓகேங்க, கேட்டுடலாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் உள்ள கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. கேட்டுட்ருக்கிற நேரம் 3:47. நினைவூட்டுகிறோம், இன்று இரவு 9:15 நான் வணங்கும் தெய்வம் திரைப்பட விமர்சனம் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேளுங்க. வணக்கங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ராஜன் பேசுகிறேன்.
0: ராஜன், சொல்லுங்கள், என்ன பாட்டு கேட்கலாங்க? என்ன என்ன பாட்டுங்க?
1: திருடாதே.
0: திருடாதே படத்துல இருந்து திருடாதே பாப்பா சாங்கா. சரிங்க, கேட்டலாங்க.
2: திருடா

0: வணக்கங்க, கிராமஃபோனும் 103 கேட்டுட்ருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஆ, வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: மஞ்சுளா பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க மஞ்சுளா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: செந்தமிழ் தேன்மொழி, அந்த பாட்டுங்க சார்.
0: செந்தமிழ் தேன்மொழியால் சாங்கா?
1: ஆமாங்க.
0: என்ன படத்துல இருந்தீங்க? செந்தமிழ் தேன்மொழியால் அது மாலையிட்ட மங்கைன்னு நினைக்கிறேன். நீங்க கேக்குறது நாடோடி மன்னன் படத்துல இருந்து செந்தமிழேன்னு ஒரு சாங் இருக்கு, அந்த பாட்டு கேக்குறீங்களா? எந்த சாங்? ஓகே, செந்தமிழ் அப்படின்ற பாட்டு நம்ம கேட்கலாங்க. உங்களுக்கே ஒரு டஃப் குடுக்கிற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க. சரி, கேட்டுலாம் பாட்டு.
2: எங்களை வாழ வைத்த தெய்வத்திற்கு எங்களின் அன்பு கா

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கிராமபோனும் 103. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆனா பாடல்கள் 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த படங்கள்ல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான அழைப்பாளர் காத்திருக்காரு. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். ஏன் இந்த மௌனம், என்ன ஆச்சுங்க?
1: நீங்க
0: இப்படி ரொம்ப உற்சாகமா பேச வேண்டாமா, லைன் கிடைச்சிருக்கு.

நெக்லே இது வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க ஆகாஷவாணி 103 FM ரெயின்போவில் கிராமஃபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச 1950 தொடங்கி 1969 வரை ரிலீஸ் ஆன படங்களிலிருந்து பாடல்கள். இதே மாதிரி கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களோட ரெடியாக இருங்க. அண்ட் நிறைய நேயர்கள் வந்து ஒரு சில பாடல்களோட டியூரேஷனை நீங்கள் மாற்றி கேட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக டக்குனு இந்த பீரியட்லேருந்து கேளுங்க, 1950 தொடங்கி 1969 வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைய கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ரெடியாக இருங்க, பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் மயக்கும் மாளிகாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து காத்திருப்போம். 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து உங்களுக்காக அந்த நிகழ்ச்சி மயக்கும் மாலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விளையாட்டுத்துறைக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே தாவேக அரசின் நோக்கம் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மாநில நிதியமைச்சர் திருவன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. குவைத்தின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர், பிளாஸ்ட் ஃப்ரம் தி பாஸ்ட், மயக்கும் மாலை. திரையுலகில் தனிக்காட்டு ராஜாவாக அன்றும் இன்றும் என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலாசிரியர் வாலி அவர்களின் பாடல்கள் இந்த மாலை வேளையில் உங்களை மயக்க காத்திருக்கிறது. மயங்குவோமா? இந்த பாட்டு தனிக்காட்டு ராஜா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானிக்கு பாடியது இளையராஜா. இசையில் நேரம் 4:04. நிகழ்ச்சியில் உங்க கூட உங்க ஆட்சி உதயா.

0: நெக்லிகேட் அந்த பாட்டு மணில் கயிறு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். 4:11 ஆகாஷவாணி 103.3 FM ரெயின்போ கோயம்புத்தூர்ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு

0: சொற்களால் காலத்தை வென்றவர், பாடல்களால் இதயங்களை இணைத்தவர் பாடலாசிரியர் வாலி இன்றைய மயக்கும் மாலையில் நம்மை மயக்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய பாடல் வரிகள். இனி தொடர்ந்து கேட்க இருக்கும் அடுத்த பாட்டு உழைப்பாளி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது இளையராஜா இசையில்.
1: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே,

கேட்ட அந்த பாட்டு சுகமான ராகங்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது எம் எஸ் விஸ்வநாதனே செய்யல. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 5:00 சித்திரசேவானம் வழிகாட்டி சிவில் இன்ஜினியரிங் கட்டுமான பொறியியல் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் பேராசிரியர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். மயக்கும் மாலை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 4:22. இனி தொடர்ந்து கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியது, இளையராஜா இசையில் கீழடி கண்மணி படத்திற்காக.

கேட்ட அந்த பாட்டு சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா பாடியது இளையராஜா இசையில். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 மயக்கும் மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 4:31:40 ஆயிட்டுருக்கு. ஒரு தலைமுறைக்கு காதலை கற்றுக் கொடுத்தார், இன்னொரு தலைமுறைக்கு தன்னம்பிக்கையை விதைத்தார், எல்லா தலைமுறைக்கும் தமிழின் இனிமையையும் பாடல்களையும் பரிசளித்தார் பாடலாசிரியர் வாலி அவர்கள். அவர்களுடைய பாடல்கள் இன்றைய மயக்கும் மாலையை மயக்கிக் கொண்டிருக்கின்றன. இனி தொடர்ந்து கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு தேவா திரைப்படத்திற்காக தேவா இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் விஜய் பாடியது.

0: please love me my
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 3,00,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
4: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
3: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
5: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

கேட்ட இந்த பாட்டியலே ராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லை லதா மங்கேஷ்கர் பாடியது சத்யா படத்திற்காக. மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது சங்கர் கணேஷ் இசை.

கேட்ட அந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இளையராஜா இசையில் மௌன ராகம் திரைப்படத்திற்காக 4:53 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 மயக்கும் மாலை நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. பாடல் ஆசிரியர் வாலியின் பாடல்வர்கள் வந்துட்ருக்குங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி சிவில் இன்ஜினியரிங் கட்டுமான பொறியியல் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் பேராசிரியர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியை கேளுங்க. அதே மாதிரி இன்று 9:30 சிவாஜி கணேசன், பத்மினி மற்றும் பலர் நடித்த நான் வணங்கும் தெய்வம் திரைப்பட விமர்சனம் மயிலிறகு நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாடல்கள் காலத்தை கடக்கும் என்பதற்கு உயிரோட்டமான சான்று கவிஞர் வாலி. அவர் எழுதிய வரிகள் ஒலிக்கும் வரை அவர் பெயரும் என்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். நிகழ்ச்சி மயக்கும் மாலையை நிறைவு செய்ய தென்றலே என்னை தொடு திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியது இளையராஜா இசையில்.

நெகிழி இதுவரைக்கும் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் மயக்கும் மாலை நிகழ்ச்சி கேட்டீங்க. மீண்டும் மயக்கும் மாலை நிகழ்ச்சி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.

0: எஃப்எம் 90.3 இங்கு எல்லாமே பூமி செம்மதொழு.
1: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். நேர்களை இன்று 7:32 ஏறும் ஊறும் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையத்தைச் சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கம் தருகிறார். இன்றிரவு 7:32 கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருப்பது நாட்டின் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விக்ரம் ஒன்று ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க உதவிடும் என்று விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளி சாதனையில் இது ஒரு முக்கிய தருணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப்பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்

0: ஆசிரியர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை நள்ளிரவு மணி 12:30 அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் இணைந்திருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ். சனிக்கிழமை மாழை பொழுது அப்படின்னாவே வழிகாட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து பேசுவதற்காக பயனுள்ள தகவல்களை தருவதற்காக நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி கூட சிவில் இன்ஜினியரிங் அதாவது கட்டுமான பொறியியல் துறை படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேச வந்திருக்காங்க பேராசிரியர் முனைவர் பி மகுடேஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்
2: சார் இப்போ வந்து எல்லா பெற்றோர்களும் இது காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம தலைமுறைக்கு முன்னாடி அந்த தலைமுறைக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே நீ என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் வக்கீலா டாக்டரா இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இன்ஜினியர்னாவே அந்த காலத்தில் சிவில் இன்ஜினியர் தான், கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப ஒரு பழமையான ஒரு படிப்பு அப்படின்னே சொல்லலாம் சிவில் இன்ஜினியரிங்க. அதை பற்றின ஒரு முக்கியத்துவம், சிவில் இன்ஜினியரிங் படிப்புகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லணும் சார்.
3: கண்டிப்பாக சார். சிவில் இன்ஜினியரிங்கிறதுங்க ஆதி காலத்திலிருந்தே நமக்கு வந்து ஒரு மனிதன் பிறந்த காலத்திலிருந்தே சிவில் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிருச்சு.
2: அப்போ ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க.
3: ஸோ அது படிப்புன்னு ஆரம்பித்தது ஏறக்குறைய ஒரு 200 ஆண்டுகள் இருக்குங்க.
2: சரிங்க சார்.
3: இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சிவில் இன்ஜினியரிங்னு ஆரம்பித்தது அப்படின்னா மக்கள் வாழ்க்கையை வந்து எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அவங்க வழி நடத்துறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு துறை தாங்க சிவில் இன்ஜினியரிங்கு.
2: இதில்
3: நம்மளுக்கே தெரியுங்க உணவு உடை உறைவிடம் நம்ம 3வது அத்தியாவசிய இதாக வந்து உறைவிடம்
2: தான்.
3: ஸோ அதுக்காக நம்ம சிவில் இன்ஜினியரிங் துறையை வந்து இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக ரொம்ப லெவலில் இப்போ மேலே மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க சார்.
2: சரிங்க சார். ஓகே சார். இப்போ வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் தொகையின் துறையோட முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னாவே அது முக்கியத்துவம் கிடையாது, ஆதி காலத்திலேருந்தே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிற வரிசையில் இது ஒரு அத்தியாவசியமான ஒரு துறை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் முயற்சி பண்ணணும் அப்படின்னா எந்த காலகட்டத்திலேருந்து அவர் தயாராகணும் அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் சார். அது உண்டான கல்வி தகுதி என்ன, படிப்பினுடைய கால அளவு என்ன, வயது வரம்பு என்ன, விண்ணப்பிப்பது எப்படி, இது மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் சொல்லுங்கள் சார்.
3: கண்டிப்பாக சார். ஸோ சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் மேக்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இது 3 படிச்சிருக்கணும்.
2: சரிங்க சார். ஓகே.
3: அதர் குரூப்ஸ் படிச்சிருந்தா நம்ம பண்ண முடியாதுங்க. ஜென்ரலாக இன்ஜினியரிங்க்கு
2: ஓகே மேக்ஸ் இருக்கணும் இல்லையா சார்?
3: மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க சார்.
2: சரிங்க. ஓகே.
3: மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிங்க இதில் வந்து இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலில் இன்ஜினியரிங் அட்மிஷன் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இது கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ண முடியுங்க சார்.
2: சரிங்க சார்.
3: கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா 100 மார்க் அப்படியே மேக்ஸ் மார்க் அப்படியே எடுத்துருவாங்க. கெமிஸ்ட்ரி மார்க்கை 50% கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் மார்க்கு 50% கால்குலேட் பண்ணிக்குவாங்க சார். இப்போ புட் டுகெதர் 200 மார்க் அது கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 200 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோங்கிறத இப்போ கட் ஆஃப்னு சொல்கிறோம். அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஆன்லைனில் இது வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க.
2: சரி சார்.
3: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணுவோன்னா ரேங்க் லிஸ்ட்டை விடுங்க, ரேங்க் லிஸ்ட்டு விடும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க கவுன்சிலிங் போவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறைங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்றதுங்க. இதை தாண்டி டீம்டு யூனிவர்சிட்டிங்க ஐஐடி என்ஐடி அப்படியெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா இப்போ ஐஐடி என்ஐடி நம்ம எய்ம் பண்ணி பசங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஜேஇஇ படிக்கணும் சார். ஜேஇஇ படிக்கணும். ஜேஇஇ கிளியர் பண்ணாங்கன்னா ஜேஇஇ அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம வந்து கிளியர் பண்ணணும்.

0: ஜேஇஇ படித்தா நம்ம எதுக்கு எதுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னா, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, கவர்மெண்ட் ஃபண்டட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுங்க. இதுக்கு நம்ம வந்து சிவில் இன்ஜினியரிங் துறை நிறைய சீட்ஸ்களை அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜேஇஇ மட்டும் கிளியர் பண்ணால் இந்த இதுங்க, ஜேஇஇ அட்வான்ஸ் நம்ம கிளியர் பண்ணோன்னா, இப்போ ஐஐடிஸ் நிறைய இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துருக்குங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துருச்சுங்க. இப்போது அதுக்கு ஜாயின் பண்ணோன்னா, நம்ம ஜேஇஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சார்.
1: ஓகே சார்.
0: இதுக்கு வயது வரம்புங்கிறது 17 வயசு தாண்டணும்னா நம்ம
1: பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த அட்மிஷன்லாம் போயிட்டுருக்குல்ல சார், இப்போ என்ன நிலமையில் இருக்குது? இப்போ அட்மிஷன்லாம் எந்த இதில் போயிட்டுருக்கு?
0: இப்போ அட்மிஷனை பொறுத்தளவுலைங்க சார், இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஆல்ரெடி.
1: சரி, ஓகே.
0: இப்போ ஸ்டார்ட் பண்ணி 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி இந்த ரிசர்வ்டு கோட்டா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அது 7.5% தமிழ் மீடியத்தில் படித்தா கவர்மெண்ட்டில் பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் கோட்டா இன்னையோட முடிஞ்சதுங்க, அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சுங்க.
1: ஓகே சார்.
0: ஸோ 20ஆம் தேதியிலேருந்து ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்குதுங்க சார். 20ஆம் தேதி ஜூலையில் ஆரம்பிச்சுங்க, 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரலாம் இது நடக்க போகுது.
1: இப்போ நார்மலாக வந்து சார், இப்போ கவுன்சிலிங்கில் தான் கிடைக்குது இல்லைங்களா? இப்போ வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூணு இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ அதில் அதிகபட்சம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் தான் சிவில் இன்ஜினியரிங் படிக்க முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்குது
0: சார்? சிவில் இன்ஜினியரிங் இன்றைக்கி ட்ரெண்டில் இப்போ பார்த்தோம்னாங்க சார், ஒரு 50% எல்லாத்துலேயும் இருந்தாலே போதுமானதாக இருக்குங்க சார்.
1: ஏன்னா
0: இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங் அதிகமாக படிக்கிறது இல்லைங்க, அதனால் முக்கியத்துவம் தெரியாதனால வர்றது இப்போ படிக்கிறது கம்மியாக.
1: பிஇனாவே எல்லோரும் சிஎஸ் தான்.
0: ஆமாம்,
1: அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஓரியன்டான துறைகள் தான் நினைக்கிறாங்க.
0: ஆமாங்க,
1: ஆனால் பிஇனா சிவில்னு ஒன்று இருக்குது. ஓகே சார், ஓகே சார். ரொம்ப விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. அடுத்த வருடம் தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக நான் சிவில் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், கட்டுமான துறையில் சாதிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தகவல்கள்லாம் உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் FM Rainbow 103 கோயம்புத்தூரின் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: தினமும் காலை மணி 8:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில் சிவில் இன்ஜினியரிங், அதாவது கட்டுமான பொறியியல் துறை சார்ந்த படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேராசிரியர் முனைவர் பி மகுடேஸ்வரன் அவர்கள் சார், ரொம்ப விரிவாக எப்படி இந்த அட்மிஷன் ப்ராசஸ் பற்றிலாம் சொன்னீங்க, அதுவும் இப்போ நடப்பாண்டில் எப்படி அட்மிஷன் போயிட்டுருக்கு, எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கூட சொன்னீங்க. இப்போ பிஇ அப்படின்னாவே சிவில் இன்ஜினியரிங் ஒரே படிப்பு தான் இருக்கா, என்னென்ன மாதிரியான படிப்புகள் அதை ஒட்டி இருக்குது சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
1: சார், பிஇங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருந்ததுங்க.
0: சரி,
1: இன்றைக்கி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் வந்து நிறைய வந்துச்சுங்க, பிஇலேயே கொண்டு வந்துட்டாங்க. யூஸ்வலாக இப்போ ஸ்பெஷலைசேஷன் படிக்கணும் அப்படின்னா நம்ம பிஜி கோர்ஸ் தான் போக முடியும். இப்போ என்னென்னா பிஇலேயே வந்துருச்சுங்க. பிஇயில் என்னென்னலாம் கோர்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, சிவில் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸு, சிவில் இன்ஜினியரிங் வித் மெஷின் லேர்னிங்கு, சிவில் இன்ஜினியர் வித் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, சிவில் இன்ஜினியர் வித் ரிமோட் சென்சிங்கு, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்கள் வந்து இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணி வந்துருச்சு.
0: சரிங்க சார், இப்போ பிஇ சிவில் இன்ஜினியரிங்னா எங்களுக்குலாம் தெரியும், வீடு கட்டி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு படிப்பு இருக்குன்னு சொன்னீங்களா சார், அது அது என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார்.
1: சார், பிஇ சிவில் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா இப்போ வந்து வெறும் சிவில் இன்ஜினியர் நம்ம கன்வென்ஷனலாக வீடு கட்டுறது, டிசைன் பண்ணுறது, அதோட முடிஞ்சது.
0: சரிங்க,
1: இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்ம உள்ளே ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அடிஷ்னலாக வந்து நம்ம ஒர்க் லோடை வந்து அது கம்மி பண்ணுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிளான் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஏஐ டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வேலையை வந்து இப்போ ஒரு பிளான் போடுறதுக்கு ஒரு 2 hours நமக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னா இந்த ஏஐ நம்ம யூஸ் பண்ணும்போது அது வித்தின் 10-15 minutes நமக்கு வேலையை முடிச்சு கொடுத்தது. இது மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம இந்த ஏஐ உள்ள இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம டோட்டல் ஒர்க் லோடு வந்து கம்மியாயிருதுங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் தேவையானது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருக்கு.
0: அதுதான் அந்த ஏஐ படிப்பு.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: ஓகே சார், அடுத்த படிப்புங்க சார்.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸுங்க சார். இப்போ நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஸ்டிமேஷன் நம்ம போடுறோம், எஸ்டிமேஷன் போடுறதுக்கு யூஸ்வலாக ஒரு சின்ன பில்டிங்க்கு நம்ம எடுத்துகிட்டு போனாலும் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கணும் டைம். இன்னைக்கு நம்ம எக்ஸல் சைட் யூஸ் பண்ணுறோம், வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்னாலுமே நம்ம அதுக்கு வந்து அந்த டைம் எடுத்துக்குது.
0: சரிங்க,
1: பட் நார்மலாக இந்த டேட்டா சயின்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த டேட்டாஸ் ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்குங்க. இது என்ன பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு எடுத்துட்டு வேலையை வந்து சுலபமாக முடிச்சிடும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் தேவையான வேலையை வந்து சுலபமாக முடிக்கிறதுங்கிறது நமக்கு ஈஸியாக இதில் நடக்கும் சார்.
0: ஓகே சார், ஓகே சார். அடுத்தது,
1: அடுத்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாமே ஸ்மார்ட் ஹோம் தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, எல்லாருமே அதுதான் பண்ணுறாங்க யூஸ்ஃபுல்லாக, சஸ்டைனபிள் பில்டிங்கு, ஸ்மார்ட் ஹோம். ஸோ இதை இன்டர்நெட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணி எல்லாமே இந்த சென்சார்ஸு, டேட்டாஸு எல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பில்டிங் வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோமாகவும் வந்து மாறிடுது, எனர்ஜி எஃபிஷியன்ட் ஆஃப் பில்டிங்காகவும் மாறிடுது. அது வந்து இந்த கோர்ஸில் படிப்பாங்க
0: சார். அடுத்ததுங்க சார்,
1: அடுத்து ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஸ்ஸுங்க சார். இப்போ நம்ம சர்வேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டேப்பு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆதி காலத்தில். அப்போ அப்படியே அது ரெவல்யூஷன் ஆகி இன்னைக்கு வந்து டோட்டல் ஸ்டேஷனு டிஜிபிஎஸ் லெவலுக்கு வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து இப்போ ஒரு பெரிய ஏரியாவை நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம சேட்டலைட் வழியாகவே பண்ணிக்கலாம், நோ நம்ம இதில் ரிமோட்ல இருந்தே பண்ணிக்கலாங்க சார்.
0: மேனுவல்
1: இது தேவையில்லைங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ இது வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக போயிருதுங்க. த்ரூ சேட்டலைட் மூலியமாக தான் இந்த நம்ம சர்வேங்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கண்காணிக்கிறதுங்க, இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கண்காணிக்கிறது இந்த கோர்ஸ் வழியாக நம்ம வந்து.
0: இப்போ வந்து நார்மலாக பிஇ படிக்கிறவங்க வந்து இதில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து தான் படிக்கணுமா சார், இல்லை பழைய

0: பிஇன்னு சொல்கிறாங்க இல்லையா, காமனாக படிக்கிற பிஇ இருக்கா? இப்போ
1: காமனாக படிக்கிற பிஇயும் இருக்குங்க சார்.
0: ஓகே.
1: ஸோ இது வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸாக இப்போ நிறைய யூனிவர்சிட்டியில் அடாப்ட் பண்ணிட்டு வராங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க.
0: ஆக்சுவலி இதெல்லாம் படிச்சுட்டு தான் மாணவர்களுக்கு ஏன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்கணும் இல்லைங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: இப்போ அப்படி அந்த மாதிரி படிப்பு படிக்கல அப்படின்னா அவங்க பிஇ சாதாரணமாக படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன சார் பண்ணுவாங்க? இதெல்லாம் கற்றுக்கிறக்கு என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் கற்றுக்கணுமா?
1: இதெல்லாம் கற்றுக்குற, ஆமாங்க சார், வெளியில் சென்டர்ஸ் இருக்குங்க கற்றுக் கொடுக்குற சென்டர்ஸு.
0: சரி,
1: அவங்ககிட்ட போய் தான் நம்ம கற்றுக்க முடியும்.
0: ஓகே சார். இப்போ வந்து தனியாக என்னென்ன மாதிரி மென்பொருளை வந்து அவங்க பழகிக்கிறாங்க? இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்,
1: சரிங்க,
0: இப்போ கல்லூரிகளில் படிக்கிற காலங்களை தவிர்த்து,
1: சரிங்க,
0: வெளியே நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் ப்ரைவேட்டில் போயிட்டு என்னென்ன மாதிரியான மென்பொருளை கற்றுக்குறாங்க, அல்லது அத்தியாவசியமாக கற்றுக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க.
1: இப்போ என்ன அப்படின்னா, அந்த கேடு வந்து இப்போ காலேஜ்லேயே சொல்லி கொடுத்துட்றாங்க.
0: நிறைய
1: வேல்யூஏட்டட் கோர்ஸ் மாதிரி கொண்டு வந்து ஆட்டோ கேடு, கேட் டிராயிங் சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்புறம் டிசைன் சாஃப்ட்வேரும் இடேபு, ஸ்டேட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அவங்களே கற்றுக்குறாங்க. இப்போ அட்வான்ஸாக இருக்கிற பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்க்கு வந்து இது ரெண்டு மட்டும் நம்ம பத்தாதுங்க, அது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க. நம்ம இந்தியாவில் இப்போ தான் அது வந்துட்டு இருக்குங்க, ஃபாரின்லாம் ஆல்ரெடி அவங்க அது ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
0: சரிங்க.
1: ஸோ இப்போ இந்த பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் வந்து பசங்க படிக்கிற பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேருக்கு இன்ஜினியருக்கு விட அதிகமாக சம்பளம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரி தயாராக இருக்குங்க,
0: நிறுவனங்கள் தயாராக இருக்கு.
1: ஆமாம்.
0: இப்போ அந்த கேடு அது மாதிரி விஷயங்கள் வேறு என்ன படிப்பு சார் இருக்குது? மென்பொருள் படிப்பு, சாஃப்ட்வேர் ஓரியன்டாக படிக்கிறது, கேடு, அது வேறு என்ன சார்?
1: கேடு, இடேப்ஸுங்க சார். இப்போ அதை அது கூட அதெல்லாம் இப்போ காலேஜ்லேயே சொல்லி கொடுத்துட்றாங்க. இது காலேஜில் சொல்லி கொடுக்க முடியாத ஒரு இது என்ன, இந்த பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்க நிறைய ரிசோர்ஸ் சென்டர் வெளியில் தான் இருக்கிறாங்க சார்.
0: ஓகே ஓகே.
1: இப்போ அவங்ககிட்ட போய் இவங்க ஒரு 6 மாதம் கோர்ஸ் அந்த மாதிரி படிச்சுக்கிட்டாங்கன்னா
0: ஓகே,
1: நிறைய வெளியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
0: ஓகே சார். நீங்கள் வந்து எப்படி சேரணும் அப்படிங்கிறதுலேருந்து என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, அதை எப்படி மாணவர்கள் அடாப்ட் பண்ணிக்கணும், அதே மாதிரி வெளியில் படிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இன் FM Rainbow 103 சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில் சிவில் இன்ஜினியரிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க பேராசிரியர் முனைவர் பி மகுடேஸ்வரன் அவர்கள். சார், இப்போ மென்பொருள் பற்றியெல்லாம் நம்ம பேசணும், என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது, என்னென்ன படிப்புகள் பியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக பேசணும். இப்போ வந்துங்க சார், இவங்கெல்லாம் நம்ம பி முடிச்சுட்டு பிடெக் முடிச்சுட்டு அடுத்து மாஸ்டர் பண்ணுவாங்கள்ல சார், மாஸ்டரில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் சார். அதில் எப்படி சேருவது?
1: இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஇ முடிச்சிட்டாங்கனாங்க சார், அவங்க வந்து இப்போ சென்ட்ரலி ஃபண்டட் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குங்க, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க சார்.
0: ஸோ
1: அது வந்து படித்தாங்கன்னா அவங்க ஸ்டைஃபண்டோட பிஜி படிக்கலாங்க சார். அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா ஐஐடியில் படிக்கலாங்க, இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ஐடி லெவலில் போய் படிக்கலாங்க. ஸோ அதை விடவும் இன்னைக்கு கம்மியாக வரும்போது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம லோக்கலில் இருக்கிற காலேஜஸ் வந்து படிக்கலாங்க சார்.
0: ஸோ
1: அது வந்து அரௌண்டு நமக்கு ஸ்காலர்ஷிப் பர் மந்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அமௌண்ட்டே கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க.
0: சரிங்க.
1: இப்போ அந்த போக முடியல, கேட்டில் நம்ம கிளியர் பண்ணல, நம்ம பிஜி படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாங்க. அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருக்காங்க சார். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் பண்ணியிருந்தோம்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் காலேஜில் நம்ம படிச்சுக்கலாம். அதை தாண்டி டிஎம்டி யூனிவர்சிட்டிலையும் நிறைய கோர்ஸ் இருக்குங்க சார். ஸோ இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எழுதி போகிறதுக்குங்க. இதில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் மேஜராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு இருக்குங்க.
0: சரிங்க சார்.
1: அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு,
0: இதெல்லாம் வந்து மாஸ்டர்ல இல்லையா?
1: மாஸ்டர்லிங்.
0: சரி,
1: மாஸ்டர்லிங்.
0: ஓகே சார்.
1: அப்புறம் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் இருக்குங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குங்க, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குங்க, வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் இருக்குங்க, ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குங்க.
0: சரிங்க.
1: அதுக்கப்புறம் கோஸ்டல் இன்ஜினியரிங், எர்த்குவேக் இன்ஜினியரிங், ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிம் அண்ட் டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி கோர்சஸும் அட்வான்ஸ் கோர்சஸும் நிறையா இருக்குங்க சார்.
0: சரிங்க சார். ஓகே. இப்போ வந்து பிஇ முடிச்சுட்டு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கும் அதே நேரத்தில் எம்இ மாதிரி முடிச்சுட்டு போகிற மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு என்ன அளவு வித்தியாசம் இருக்குது சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: சார், பிஇ முடிச்சுட்டு போனாங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் வந்து ஒரு ஜூனியர் லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க.
0: சரிங்க சார்.
1: எல்லா லெவல்லையும் என்ட்ரி லெவலில் நம்ம போய்க்கலாங்க. இது எம்இ முடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டுயல் ஆப்ஷனுங்க, அவங்களுக்கு வந்து இப்போ டிசைன் ஆஃபீஸ்க்கும் போகலாம், டைரெக்டாக வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கும் நம்ம வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம், எடுத்தோடனே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வரும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாப்புக்கெல்லாம் போனாங்கன்னா எடுத்தோடனே எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங்கிற போஸ்ட் தான் வருங்க, எம்இ முடிச்சுட்டு
0: அதிகாரி.
1: ஆமாம், அதிகாரி லெவலில் அவங்க போயிடுவாங்க.
0: சரிங்க சார்.
1: பே லெவலும் நமக்கு அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க சார், நம்ம டீச்சிங்லேயும் வந்துக்கலாம்.
0: எம்இ முடிச்சா
1: டீச்சிங்கில் வரலாம், ஏன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி இன்னைக்கு வந்து எம்இ எம்டெக் வேணுங்க டீச்சிங்க்கு போகணும் அப்படின்னு. அதை தாண்டி நம்ம ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கும் நம்ம ரிசர்ச் அசோசியேட்டாகவும் போகலாங்க எம்இ முடிச்சிருந்தா.
0: ஓகே சார். இந்த மாதிரியான சிறப்பு விஷயங்கள்லாம் எம்இ

0: முடிக்கிறனால இருக்கு.
1: ஆமா ஆமா.
0: இப்ப வந்து இது பிஇ வந்து எத்தனை வருடங்க சார், எம்இ எத்தனை வருடம்?
1: பிஇ வந்து 4 வருடங்க சார் ஆக்சுவலா. பட் அவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு வராங்கன்னா டைரக்டா லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணிடுவாங்க, செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து 3 இயர்ஸ்ல முடிக்கிற மாதிரி இருக்கும், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயருங்க. அப்போ டிப்ளமோ வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கோர்ஸ், இப்போ டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சாதான் சிவில் படிக்க முடியுங்கிறது இருந்துச்சுங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிப்ளமோ எனி கோர்ஸ் அவங்க படிச்சிருக்கலாங்க, ஆனா வந்து அவங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இப்ப பிஎஸ்சி படிச்சவங்களும் கூட இன்னைக்கு வந்து நம்ம காலேஜ்ல பிஇ படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க.
0: நிறைய பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்து அதே மாதிரி தானே,
1: அதே மாதிரி லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும்.
0: அது 3 வருஷம் படிக்கணும்.
1: அது 3 வருஷம் தானுங்க சார்.
0: இப்ப எம்இ 2 வருஷம்,
1: எம்இ 2 வருஷம் சார், 4 செமஸ்டர் வருங்க, 2 வருஷம்.
0: இப்ப பிஇ முடிச்சாச்சு, எம்இ முடிச்சாச்சு.
1: சரி
0: சரி, இப்ப வந்து பிஇ முடிச்ச சிவில் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட்ல, அதே மாதிரி அரசாங்கத்திலையாக இருக்கட்டும் தனியார்களையாக இருக்கட்டும், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் காத்திருக்கு சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: சார் ஆக்சுவலாக வந்து டைவர்சிஃபைடு ஃபீல்டு வந்து 14 டைவர்சிஃபைடு ஃபீல்டு இருக்குங்க சிவிலில். நம்ம பார்க்கறதுக்கு சைட் இன்ஜினியரு, கட்டடம் கட்டிட இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஜென்ரலாக தெரியுங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் செக்டர் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைட் இன்ஜினியரில் ஆரம்பிச்சுங்க, ப்ராஜெக்ட் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், பிளானிங் இன்ஜினியர், எக்ஸிக்யூஷன் இன்ஜினியர், பில்டிங் இன்ஜினியர், குவான்டிட்டி சர்வேயர், எஸ்டிமேஷன் இன்ஜினியர், காஸ்ட் இன்ஜினியர், கான்ட்ராக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர், குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர், சேஃப்டி இன்ஜினியர், அதுக்கப்புறம் ஃபார்ம் ஒர்க்னு தனியாக ஒரு இன்ஜினியர் அண்ட் காங்கிரீட் டெக்னாலஜிஸ்ட், பில்டிங் இன்ஸ்பெக்டர். இது வந்து அந்த ஒரு செக்டார் கீழே மட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட்,
0: ஓகே சார்,
1: ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் இன்ஜினியர், பிரிட்ஜ் டிசைன் இன்ஜினியர், ஹை ரைஸ் பில்டிங் டிசைன் இன்ஜினியர், ரீஹபிலிட்டேஷன் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் ஆடிட் பண்றதுக்கு தனியாக ஒரு இன்ஜினியருங்க,
0: அண்ட்
1: ஃபாரன்சிக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், என்டிடி நான் டெஸ்டிடியூ டெஸ்டிங் இன்ஜினியர், சீஸ்மிக் டிசைன் இன்ஜினியர், எர்த்குவேக் இன்ஜினியரிங் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு. இது வந்து ரிலேட்டட் டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், அது சாயில் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. சாயில் இதில் பார்த்தீங்கன்னா ஜியோடெக் இன்ஜினியரிங்கிறது ஒரு போஸ்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் சாயில் இன்வெஸ்டிகேஷன் இன்ஜினியர், ஃபவுண்டேஷன் இன்ஜினியர், கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜிஸ்ட், பைலிங் இன்ஜினியர், ராக் மெக்கானிக் இன்ஜினியர், டனல் இன்ஜினியர், சைட் இன்வெஸ்டிகேஷன் இன்ஜினியர், சாயில் டெஸ்டிங் இன்ஜினியர். இது வந்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர்ல இந்த மாதிரி இருக்குங்க சார்,
0: பிரிவுகளே இத்தனை இருக்கு இல்லையா?
1: ஆமா ஆமாங்க. அடுத்து டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் ஜாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஹைவேர் இன்ஜினியரை போலாங்க, ரோட் டிசைன் இன்ஜினியர், டிராபிக் இன்ஜினியர், பேவ்மெண்ட் இன்ஜினியர், ஏர்போர்ட் பேவ்மெண்ட் இன்ஜினியர், ஏர்போர்ட் பேவ்மெண்ட்டுக்குன்னு தனியா இருக்காங்க சார். அடுத்து ரயில்வே இன்ஜினியர், மெட்ரோ ரயில் இன்ஜினியர், டிரான்ஸ்போர்டேஷன் பிளானர், டிராபிக் சேஃப்டி இன்ஜினியர், ஹைவே ப்ராஜெக்ட் இன்ஜினியர். இது வந்து நம்ம இது கீழே வருதுங்க, டிராஃபிக் இன்ஜினியரிங் கீழே. அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்பெஷலைசேஷனில் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா, என்விரான்மெண்டல் இன்ஜினியர், வாட்டர் ட்ரீட்மெண்ட் இன்ஜினியர், வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியர், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர், என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட்டு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், சாரி சஸ்டைனபிலிட்டி இன்ஜினியர், கிரீன் பில்டிங் கன்சல்டன்ட்.
0: அப்போ இத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்க
1: இருக்குங்க சார். ஆமாங்க,
0: இது உண்மையிலே இந்த பிரிவுகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது சார்,
1: இருக்குங்க சார், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹைலி பெய்டு ஜாப்ங்க. நம்ம யூனிவர்சிட்டி இதாக போகும்போது, யூனிக்காக போகும்போது இது ஹைலி பெய்டு ஜாப்.
0: நம்ம நார்மலாக கட்டடத்தில் ஒரு இன்ஜினியர் இருந்தானே அவர் மட்டும்தான் இன்ஜினியர்
1: அப்படின்னு நம்ம
0: புரிதல் இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: ஆனா இத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்க,
1: இருக்குங்க சார். நியூ ஃபீல்டு இருக்குங்க
0: சார்,
1: வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் ஜாப்ங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் இன்ஜினியர், இரிகேஷன் இன்ஜினியர், டேம்க்குன்னு தனியா இன்ஜினியர் ஸ்பெஷலைசேஷன் இன்ஜினியர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிளட் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர், இப்போ டிசாஸ்டர் ஏதாவது நினைச்சுன்னா அந்த ஃபிளட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு இன்ஜினியர் இருக்காங்க. ஸ்டோம் வாட்டர் கன்சல்டன்ட்டுங்க, வாட்டர் சப்ளை இன்ஜினியர், கெனால் டிசைன் இன்ஜினியர், ஹைட்ராலஜி இன்ஜினியர். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டைரக்டா ஆள் கிடைக்காமங்க, ஃபாரின்ல இருந்து, யூரோப்ல இருந்து அந்த மாதிரி இருந்து கன்சல்டன்ட் வச்சு இப்ப நம்ம கவர்மெண்ட் சில இதெல்லாம் பண்ணி
0: படிப்புகளை படிச்சவங்களை வச்சு,
1: ஆமா படிச்சவங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சர்வேயிங் ஃபீல்டுல பாத்தீங்க அப்படின்னா, சர்வே இன்ஜினியர், லேண்ட் சர்வேயர், ஜிஐஎஸ் இன்ஜினியர், ரிமோட் சென்சிங் ஸ்பெஷலிஸ்ட், ட்ரோன் சர்வே இன்ஜினியர், லைடார் சர்வே இன்ஜினியர், டோட்டல் ஸ்டேஷன் சர்வே இன்ஜினியர், அடுத்து குவாண்டிட்டி மேப்பிங் இன்ஜினியர். ஸோ அடுத்த டைவர்சிஃபைட் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் கன்சல்டன்சி ஜாப்புங்க. ஆனால் டெஸ்டிங்க்னு தனியாகவே ஒரு ஃபீல்டு இன்றைக்கி நல்லாவே உருவாகிட்டு இருக்கு.
0: ஓகே ஓகே சார்.
1: அதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெஸ்டிங்னு தனியாக இன்ஜினியர் இருக்காருங்க.
0: அதில் சார் இந்த மண் பரிசோதனை இது மாதிரி கற்கள் இதெல்லாம்
1: ஆமாங்க சார், கான்கிரீட் பரிசோதனைதுங்க. இப்போ கட்டடத்துக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே டெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு.
0: ஓகே ஓகே.

0: அப்புறம் என்டிடி இன்ஜினியரிங் சார். இது என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங் கட்டிட்டாங்க, அது ஸ்டேபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி சொன்னது டெஸ்டிங் வந்து நம்ம டெஸ்ட்ரக்ட் பண்ணி உடைச்சு பண்றதுங்க. இது நான் டெஸ்ட்ரக்டிவ் இன்ஜினியர் அப்படின்னா அது உடையாம இருக்கிற எஸ்எச் அப்படியே இருக்கும், அதை வச்சு அப்படியே எப்படி டெஸ்ட் பண்ணுங்க.
1: இப்போ இந்த அணைகளை எல்லாம் செக் பண்றாங்களா சார்?
0: ஆமா,
1: அவங்க எந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்?
0: அது நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் தான் சார். நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இப்ப அதுக்குன்னு தனியா ஒரு இண்டஸ்ட்ரியை புதுசா டெவலப்
1: ஆயிருக்கு.
0: ஆமா ஆமாங்க. அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஹெல்த் மானிட்டரிங். இப்போ பிரிட்ஜ் எல்லாம் வந்து இப்போ கண்டினியூஸா நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியது. இப்போ அதுக்கெல்லாம் என்ன ஒரு டெக்னாலஜி வந்துருச்சுன்னா சென்சார்ஸ் எல்லாம் இன்பில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல இருந்து அது ஹெல்த் மானிட்டரிங்னு சொல்லுவாங்க. அது இப்போ நமக்கு எப்படி ஒரு ஹியூமன் ஹெல்த் மானிட்டர் பண்றோம், அது மாதிரி இப்போ பிரிட்ஜுக்கு பெரிய பெரிய மெகா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு
1: இது பொருத்திடுவாங்க,
0: சென்சார் பொருத்திடுவாங்க. அது வந்து நம்ம இங்க உட்காந்துட்டு ஆபீஸ்ல உட்காந்துட்டு அதை மானிட்டர்
1: பண்ணலாங்க.
0: பண்றது இப்போ விண்ட் லோடு, சீஸ்மிக் லோடு, இல்ல ஹெவி லோட்ஸ் ஏதாவது பிரிட்ஜஸ்ல பாஸ் ஆகும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் அந்த ஹெல்த் மானிட்டரிங் இதுல வந்து பண்றோம். இன்ஜினியரிங் இருக்காங்க சார், அது ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறவங்க.
1: அப்போ ஆக்சுவலா இந்த இப்ப புதுசா வரக்கூடிய பிரம்மாண்டமான கட்டுமானங்கள் வந்து எல்லாமே சென்சாரோட தான் வரையில சார்.
0: அப்போ வந்து எல்லாமே சென்சார் இன்பில்ட் பண்ணி பண்ணிடுறாங்க சார்.
1: ஓகே ஓகே. அது வந்து என்ன வலு ஓட இருக்குன்னு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க.
0: ஆமா ஆமாங்க சார். ஆமா
1: ஓகே சார், ரொம்ப சூப்பரான தகவல் இது. இதுல வந்து இத்தனை பிரிவுகள் இருக்குல்ல சார். இப்ப வந்து இந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு, அந்த வேலை வாய்ப்புகளை பத்தி கூட நம்ம அடுத்த பேசலாம். இத்தனை பிரிவுகளுக்கும் வந்து அரசாங்கத்தில் என்னென்ன மாதிரியான அரசு வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதே மாதிரி தனியார் வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, வெளிநாடுகளில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, இதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் அணியர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சிவில் இன்ஜினியரிங், அதாவது கட்டுமான பொறியியல் துறை சார்ந்த படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க பேராசிரியர் முனிவர் பி மகுடீஸ்வரன் அவர்கள். ரொம்ப விரிவாக விளக்கமாக நிறைய விஷயங்கள், அதாவது இத்தனை பிரிவுகள் இருக்கா, இத்தனை வேலைவாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அத்தனை பணியிடங்களை பற்றி சொன்னீங்களே சார். இப்போ அரசு துறை சார்ந்து என்னென்ன பணியிடங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடித்த ஒரு மாணவருக்கு கிடைக்கும், அதே மாதிரி தனியார் துறையில் என்ன மாதிரி வாய்ப்புகள் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, வெளிநாடுகளில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: கண்டிப்பாங்க சார். இப்போ அரசு துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு இருக்குங்க சார்.
0: சரிங்க சார்.
1: யூபிஎஸ்சிங்கும் போது நம்ம கிரேட் 1 அப்படிங்கிற மாதிரி வந்துடுவோங்க சார். அது ஸோ அதில் போனாங்க அப்படின்னா டைரெக்டாக அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், ஒரு 6 மந்த்ஸ் ட்ரைனிங், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் போஸ்ட்டுங்கிற மாதிரி வந்துருங்க சார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிங்க, சாப்ஸ் செலெக்ஷன் கமிஷன்.
0: சரிங்க சார்.
1: இதில் பார்த்தீங்கன்னா ஜேஏங்கிற ஒரு போஸ்ட் இருக்குங்க சார்.
0: சரிங்க சார்.
1: இந்தியா ஃபுல்லாகவே இருக்குங்க சார். அடுத்து ஸ்டேட் பிடபிள்யூடிங்க, இது டிஎன்பிஎஸ்சி மூலிமா செலக்ட் பண்ணுற ஒரு போஸ்டிங் சார்.
0: சரிங்க.
1: அடுத்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க, இதில் வந்து நிறைய போஸ்டிங் நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க, கால் ஃபார் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து ரயில்வேஸுங்க, ரயில்வேஸ் வந்து கிட்டத்தட்ட 10,000-20,000 கால் ஃபார் பண்ணிகிட்டே இருக்காங்க வருஷம் வருஷம். என்ஜினியர்ஸ் அவ்வளோ தேவை இருக்குங்க.
0: ஓகே சார். ஆமாம், ரயில்வேல தான் அதிகபட்ச
1: வேலை வாய்ப்புகள் இருக்குங்க.
0: ஓகே சார்.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலுங்க, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் போயிட்டே இருக்குது, அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த நம்ம சிட்டிஸ்க்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி த்ரூ அவுட் தி இந்தியா வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய என்ஜினியர்ஸ் தேவையாக இருக்கு.
0: ஓகே சார்.
1: அதுக்கப்புறம் சிபிடபிள்யூடிங்க, சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க சார்.
0: சரிங்க சார்.
1: அப்புறம் டிஆர்டிஓங்க சார், டிஃபென்ஸ் செக்டர்லேயும் நம்ம இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர்ஸோட வாண்டட் நிறைய இருக்குதுங்க.
0: சரிங்க சார்.
1: அதுக்கப்புறம் ISRO, ONGC, NTPC, அப்புறம் பெல்லுங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்

0: இல்லை அதுலேயும் நிறைய இருக்குங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க.
1: சரிங்க சார்.
0: அப்புறம் அது இல்லாமல் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க நம்ம லோக்கல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் நிறைய இருக்குங்க சார்.
1: சரிங்க சார்.
0: அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்குங்க.
1: ஸோ
0: அதுல எல்லாமே நிறைய வாய்ப்பு.
1: இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது நிறைய மத்திய அரசுடைய திட்டங்கள் இல்லையா சார், அந்த நிறுவனங்கள் மத்திய அரசினுடைய திட்டங்கள் தான் நிறைய கட்டுமான துறையில் நிறைய பொறியியலாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி என்னென்ன திட்டங்கள் சார் இருக்குது, மத்திய அரசோடைய திட்டங்கள் கவர் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த கட்டுமானம் சார்ந்து? ஏன்னா ஒரு நாடு முன்னேறுவதற்கு அடிப்படை கட்டுமானங்கள் அவசியம் அப்படிங்கிற வகையில் நிறைய மத்திய அரசு திட்டங்கள் செஞ்சிட்ருக்காங்க இல்லையா சார். அதில் என்னென்ன திட்டங்கள் சார் இருக்குது? அந்த
0: மெயினாக பார்த்தீங்கன்னாங்க சார், இப்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க.
1: சரிங்க சார்.
0: இப்போ பாரத் மாலான்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க சார், ரொம்ப எக்ஸலண்ட்டான திட்டங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க.
1: சரிங்க சார்.
0: அது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு வைடனிங், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இது புதுப்பிக்கிறது, அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அதுக்குள்ள வருங்க.
1: சரிங்க சார்.
0: அதுக்கப்புறம் சாகரமாலான்னு ஒரு திட்டம் இருக்கு சார், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட் மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க.
1: சரிங்க.
0: அதுக்கப்புறம் பிஎம் கதி சக்தின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மெட்ரோ ரயிலுக்கு நம்மளுக்கு தெரியும்,
1: இதெல்லாமே கட்டுமானம் சார்ந்த திட்டங்கள்,
0: எல்லாமே கட்டுமானத்துக்கு தானது.
1: ஏன்னா அப்பதானே பிஇ சிவில் ஸ்டூடெண்ட் உள்ள வருவாங்க இல்லையா சார்.
0: ஆமாங்க சார், எல்லாமே கட்டுமானத்துக்கு கட்டுமான சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் தான் சார். இது கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க, மற்ற இதுலயே வந்து அதான் நிறைய பண்ணிட்டு இருக்கு.
1: உண்மையில வந்து ஒரு நாடு வளர்ச்சி அடையும் பொழுது அதிகமா வேலை வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா
0: சிவில் இன்ஜினியர்,
1: சிவில் இன்ஜினியர்ஸ் தான்.
0: நாடு வளர்ச்சி அடைஞ்சதா இல்லையான்னு எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
1: டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அப்ப அடிப்படை கட்டம் இப்போ வளரும் பொழுது
0: ஆமாங்க
1: இவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு.
0: ஆமா, சிவில் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே சார், ஓகே சார்.
0: இதை தாண்டி இப்போ புல்லட் ட்ரெயினும் பிளானிங்ல இருக்கு சார். ஆக்சுவலா அந்த இப்போ மூணு இதை அறிவிச்சு, மூணு வழித்தடம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய, சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க.
1: சரிங்க சார்.
0: அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியல் கேரியர்னு இப்போ கவர்மெண்ட் நிறைய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.
1: சரிங்க சார், ஓகே ஓகே.
0: அதுலயும் இருக்குங்க சார்.
1: சார்,
0: சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த அளவில் இந்த மாதிரி
1: நிறைய திட்டங்கள் இருக்கு. நீங்க இடையில அந்த பெல் இதை பத்தி எல்லாம் சொல்லும்பொழுது மத்திய அரசுடைய நிறுவனங்கள் ரயில்வே மட்டும் இல்லாம மத்திய அரசு பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் உருவாக்கும் பொழுது அடிப்படையில் வேலை வாய்ப்பு இவங்களதான்
0: பணியிடங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு.
1: இந்த துறை சார்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு. இப்போ சார், வெளிநாடுகள்ல என்ன மாதிரி சார் வாய்ப்பு இருக்கு நம்ம பி ஸ்டூடெண்ட்டுக்கு?
0: வெளிநாடுகளை பொறுத்தளவிலைங்க சார், இப்போ அரப் கண்ட்ரீஸில் வந்து நிறைய வேகன்சி இருந்துகிட்டே இருக்குங்க சார். எப்போவுமே நம்ம இந்தியன்ஸ், இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ்க்கு வந்து நிறைய அங்கே மவுஸ் இருக்குங்க.
1: அவங்க தான் அதிகமாக கட்டுமானங்களை கூட உருவாக்குறாங்க.
0: ஆமாம், ஆமாங்க சார், ஆமாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யுஏஇயில் நிறையாவே இருக்குங்க சார், சவுதி அரேபியா,
1: சரிங்க,
0: கட்டாருங்க,
1: சரிங்க,
0: ஓமன், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியாங்க, அதுக்கப்புறம் கனடா,
1: சரிங்க,
0: நியூசிலாந்து, அதுக்கப்புறம் யூகே, யுஎஸ், இதில் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் படித்த சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு நிறைய வாண்டட் இருக்கு.
1: ஓகே சார். இப்போ வந்து பிஇ வந்து இங்கே முடிச்சிடுறாங்க சார்.
0: சரிங்க.
1: இப்போ வந்து வெளிநாடுகளில் வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது தகுதிக்கு சான்றுக்கு ஏதாவது கோர்ஸ் படிக்கணுமா, இல்லை நம்ம பிஏ வந்து அங்கே வந்து ஒத்துக்குவாங்களா, எப்படி சார் அது?
0: சார், அதுக்கு ஒரு இது இருக்குங்க சார், ஒரு அக்ரிடேஷன் ப்ராசஸ் இருக்குங்க.
1: சரி.
0: வந்து எல்லா காலேஜஸும் அதை அண்டர்கான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அது என்பிஏன்னு சொல்லுவாங்க சார், நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். அந்த அக்ரிடேஷன் வந்து அந்த பிஇ கோர்ஸ் வந்து வாங்கியிருக்கணும், அந்த படிக்கிற காலேஜில் என்பிஏன்னு சொல்லி அந்த இது சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும்.
1: சரிங்க.
0: அது வாங்கினா நம்ம த்ரூ அவுட் தி வேர்ல்டு எங்கே வேணாலும் போய் வேலை செஞ்சுக்கலாங்க சார்.
1: ஓகே சார். அந்த சர்டிஃபிகேஷன்,
0: அடிஷனல் சர்டிஃபிகேஷன் வேறு எதுவுமே வேண்டியதில்லை, அடிஷனல் கோர்ஸும் வேண்டியதில்லைங்க.
1: வேண்டியதில்லை. ஓகே சார். இப்போ பிம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சார்.
0: ஆமாங்க.
1: சிவில் இன்ஜினியர் துறையில்
0: பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்.
1: ஆமாம் சார். அதை பற்றி அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: சரிங்க சார். இது ரொம்ப லேட்டஸ்டான டெக்னிக் சார். இப்போ
1: இது
0: வந்து ரொம்ப தேவையான டெக்னிக்ஸும் கூட. இப்போ ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சிவில் ஃபீல்டு இல்லைங்க. அதனால இந்த ஒரு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் மேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்குங்க சார்.
1: சரிங்க சார்.
0: அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டடத்தோட முழு தகவலையும் நம்ம சாஃப்ட்வேர்ல இன்பில்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார். 3D வடிவமைப்புலீங்க, நம்ம என்ன பொருள் யூஸ் பண்றோம், என்ன வடிவில் அது இருக்குது, எவ்வளோ செலவாகும், அது முடிக்கிறதுக்கான எவ்வளோ கால அட்டவணை ஆகும், ஸோ அதை பராமரிக்கிறது எப்படி பராமரிக்கிறது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசினோம், சென்சார் எல்லாம் பண்ணி வச்சு பண்ணுறோம், அது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களும் இது கூட அந்த பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்கில் உள்ளே வந்துருங்க சார். அப்போ என்னென்னா ஒரே டிஜிட்டல் இதில் நமக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பில்டிங் நம்ம அங்கே கட்டிகிட்டு இருப்பாங்க, அதை அப்படியே நம்ம ட்வின் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து உட்காந்த இடத்துல கம்ப்யூட்டரில் பார்த்துடலாங்க, நம்ம டிஜிட்டல் வடிவத்தில் நம்ம வந்து பார்த்துடலாங்க. அப்போ அங்கே என்ன ப்ராக்ரஸ் போயிட்டுருக்குன்னு தெரியும், எவ்வளோ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது நம்ம இந்த பிம் டெக்னாலஜி வச்சு நம்ம பார்த்துடலாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி.

0: டெக்னாலஜிங்க உலகளாவில் இது வந்து நல்ல ஒரு இது இருக்குங்க சார், வரவேற்பு இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் துறையில் இது ஒரு பெரிய மாற்றம்னு சொல்லலாங்க. இந்த
1: இப்போ வந்து இந்த பிம் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்பொழுது இப்போ கட்டுமான தொழில் செய்கிறவங்களுக்கோ அல்லது வேறு வகையில் அரசுக்கோ என்ன மாதிரியான சார் இந்த மிச்சம் அப்படிங்கிறாங்கள என்ன மாதிரியான இழப்பீடுகளை அது தடுக்குது அப்படிங்கிறது?
0: இந்த பிம் வந்ததுக்கு அப்புறம் சார், யூஸ்வலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா ஒரு 5% வேஸ்டேஜ்னு போகும் சார்.
1: சரிங்க சார்.
0: ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னா அது பெருசாக நமக்கு தெரியாது. இப்போ 1000 கோடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ற 5%னா எவ்வளோ வேல்யூன்னு, ஒரு ஹியூஜ் வேல்யூ இல்லைங்களா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: அந்த வேஸ்டேஜை வந்து இது லெஸ் தேன் 1%ஆக மாத்திரும் சார். இந்த பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் நம்ம வச்சு ப்ராஜெக்ட்
1: பண்ணும்பொழுது
0: எவ்வளோ நிறைய வேஸ்டேஜ் கம்மி பண்ணலாங்க. அப்புறம் வந்து நிறைய அன்வான்டடு இது வந்து கம்மி பண்ணலாம். அன்வான்டடுங்கிறது என்ன சொல்லணும், இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் போகுதுங்க, அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அடுத்து ஒரு பிளம்பிங் வருவார், அதே இடத்துல என்னோட பிளம்பிங் லைன் போகுதுன்னு சொல்லுவாரு. அப்போ அதை எடுத்து வந்து நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த கொலிஷன் வந்து இந்த இடத்துல அவாய்ட் பண்ணலாங்க. எல்லாமே எலக்ட்ரிக்கலு பிளம்பிங்கு அப்புறம் என்னென்னலாம் நம்ம ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்களோ அது எல்லாத்தையும் இதில் நம்ம பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா மெயினாக அந்த இதெல்லாம் வந்து தடுக்கலாங்க. அப்போ டைமும் அதுக்கான டைம் நல்லா சேவ் ஆகும் சார்.
1: இப்போ வந்து ஒரு வீடு கட்டும் பொழுதே இந்த பிம் இப்போ வந்துருச்சா சார், அந்தளவுக்கு வந்துருச்சா, இல்லை பெரிய பெரிய கட்டுமானங்களில் தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களா?
0: இந்தியாவை பொறுத்தளவில் பெரிய பெரிய கட்டுமானங்களுக்கு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். நியர் ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் இது எல்லா பில்டிங்க்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தாங்க. அதேமாதிரி டெக்னாலஜி இப்போ வேற மாதிரி கன்வென்ஷனலேருந்து இப்போ வந்து 3D பிரிண்டிங் அளவுக்கு மாறிடுச்சுங்க. ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ இனிமேல் கன்வென்ஷனல் இதுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு 6 மாதம் கட்டுற வீடு எனக்கு ஒரு நாளில் கொடுங்க அப்படிங்கிற அளவு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் 24 hours எனக்கு வீடு கட்டி கொடுங்க.
1: எக்ஸ்போல கூட கட்டி காமிச்சாங்க.
0: ஆமாம்
1: ஒரே நாளில் வீடு கட்டு.
0: ஆமாங்க, 24 hours எனக்கு வீடு வேணும் சார்ன்னு கேட்கறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தயாராக டெக்னாலஜி இருக்கு. ப்ரொவைடர் நம்ம வந்து அதுக்காக ரெடியாக இருக்கணும்.
1: ஆமாம், அந்த டெக்னாலஜி இப்போ வந்துட்டு இருக்கு. இல்லையா
0: வந்துட்டு இருக்கு.
1: பிம்ங்கிறது அதில் ஒரு டெக்னாலஜி தான்.
0: ஆமாங்க சார், பிம்ங்கிறது அதில் ஒரு டெக்னாலஜி தாங்க சார்.
1: ஓகே சார், ரொம்ப விரிவாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:54 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது சித்திரச்சவனம் வழிகாட்டி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பொறியியல் கட்டுமானத்துறை, அதாவது கட்டுமானத்துறை சார்ந்த படிப்புகளும் பி சிவில் இன்ஜினியரிங் பற்றி நம்மோட விரிவாக நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. வேலைவாய்ப்புகள் குறித்து முனைவர் மகுடேஸ்வரன் அவர்கள் சார், நிறைய விஷயங்கள் பற்றி எங்களோட பகிர்ந்துட்டீங்க சார். இப்போ வந்து வேலைவாய்ப்பு பற்றியெல்லாம் நம்ம பேசணும், குறிப்பாக சம்பளம்னு எவ்வளோன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பாங்க. என்ன தான் அடிப்படையில் கிடைக்கும் பி ஸ்டூடெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் எம்இ படித்தா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி பிரிவுகள்லாம் நிறைய சொன்னீங்க. இதுக்கெல்லாம் என்ன மாதிரி அதிகபட்ச சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல சார், நீங்கள் என்ன மாதிரி சம்பளம் கிடைக்கும் அதை சொல்லுங்கள் சார்.
1: சார், இப்போ புதுசாக படிச்சுட்டு வர பட்டதாரிகளுக்கு,
0: சரிங்க சார்,
1: ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரையில் கொடுக்குறக்கு இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்காங்க.
0: சரி,
1: ஸோ 6 லட்சங்கிறது ஒரு பெர் மந்த்துக்கு போட்டிங்கன்னா நமக்கு 50,000 வரையில் நீ கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க வந்து எக்யூப்டாக இருக்கணுங்க, ஸ்கில்ஸ் நல்லா படிச்சு இருந்ததுன்னா கிடைக்குங்க சார்.
0: ஓகே,
1: இப்போ ஒரு 5 வருஷம் அனுபவமாக இருக்குது அவங்களுக்கு, எவ்வளோங்க சார் நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்போ இருக்குது
0: அப்படின்னா
1: 6 to 12 லட்சம் வரலும் வருஷத்துக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க.
0: 5 வருஷம் அனுபவத்துக்கு?
1: ஆமாங்க, 5 வருஷம் அனுபவத்துக்கு.
0: சரி, இப்போ
1: ஒரு 10+ அனுபவமாக இருக்குது அப்படின்னா ஒரு 20 லேக்ஸ்லேருந்து 25 லேக்ஸ் வரலும் கொடுக்கறதுக்கு, வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது நீ இண்டஸ்ட்ரி. அந்த அளவுக்கு ரிக்குயர்மெண்ட் இருக்குதுங்க.
0: அடிப்படையில் 50,000 உறுதி,
1: சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்து தானுங்க சார்.
0: சரி சரிங்க.
1: ஆமாங்க.
0: ஓகே சார்.
1: ஸோ இப்போ இதே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவமும் அவங்களுக்கு தேவையான நம்ம ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னா,
0: சரிங்க,
1: அவங்க வந்து மாசத்துக்கு வந்து ஒரு 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரலும் கொடுக்கறதுக்கு
0: தயாராக நல்ல அனுபவமான சிவில் இன்ஜினியர்.
1: ஆமாங்க சார், ஆமாங்க, கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க சார்.
0: ஓகே சார், இப்போ இந்த சிவில் இன்ஜினியர் துறையுடைய, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆதி காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு சொன்னீங்க, அது மாதிரி இந்த துறையுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது சார்?
1: சரி, சிவில் இன்ஜினியருங்கிறது நம்ம காலந்தொட்டு இருக்குதுங்க.
0: சரிங்க.
1: பட் மனுஷன் எந்த வருஷம் எவ்வளோ நாள் நம்ம உலகத்தில் இருக்கிறோமோ அது வரலும் வந்து
0: இருக்கும்,
1: இது இருக்கும் சார். நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு எப்பவுமே இல்லாமல் போகாது, எவர் கிரீன் ஃபீல்டுங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து உலகத்தோட மக்கள் தொகை 800 கோடின்னு சொல்றாங்க. இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 147 கோடி+ போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்போ மனுஷன் இருந்தா ஒரு உறைவிடம்னு இருக்கும், ஷெல்டர் கண்டிப்பா வேணுங்க.
0: நாடு இருந்தா கட்டமைப்பு எல்லாம் வேணும்,
1: கட்டமைப்புன்னு, நாடு இருந்தா ரோடு வேணும்.

0: பிரிட்ஜ் வேணும், ஏர்போர்ட் வேணும், ரயில்வே ஸ்டேஷன் வேணும், எல்லாமே வேணும். நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ சிவில் இன்ஜினியரோட தேவைகள் வந்து இருந்துட்டே இருக்குங்க. அது வந்து யார் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. எந்த காலத்து ஏஐ வந்தாலுமே இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஏஐஸ் வந்து கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் வேலை செய்ய முடிய, அது வந்து நேர சைட்ல வந்து வேலை செய்யாது. அப்ப சைட்ல வேலை நடக்கணும்னா அங்க சிவில் இன்ஜினியர் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு
1: இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார். சார், இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் இந்த துறை படிப்புகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு என்ன மாதிரியான சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? திட்டங்கள் என்னென்ன இருக்கு?
0: சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸலண்டாக இந்த இப்போ வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க.
1: சரிங்க சார்.
0: படிக்கிற இன்ஜினியரிங் ஜென்ரலாக இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வந்து அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க.
1: சரிங்க சார்.
0: அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கிராமங்கள்லே இருக்கிறவங்க கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாதவங்க என்னங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கணும் நிறைய செலவாகும், அது யார் கொடுப்பா, அதனால படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குற இது நம்ம கேள்விப்படுறோம் சார்.
1: சரிங்க சார்.
0: அதை பேஸ் பண்ணி மத்திய அரசும் மாநில அரசும் வந்து நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து முதல் திட்டம்னு பார்த்தீங்கன்னா தேசிய உதவி இணையதளம் சொல்லுவாங்க, நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் NSP. ஸோ அதில் அது வழியாக நிறைய ஒரு 5 திட்டங்களுக்கு வந்து கவர்மெண்ட் டைரக்டாக கொடுக்குதுங்க.
1: சரிங்க சார்.
0: மத்திய அரசின் உயர்கல்வி உதவித்தொகை, AICT பிரகதி பெண் மாணவிகளுக்கானதுங்க.
1: சரிங்க சார்.
0: AICT சக்ஷம் உதவித்தொகை,
1: ஓகே.
0: பிரதமர் வித்யாலட்சுமி உதவித்தொகை,
1: ஓகே.
0: அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுக்கு தெரியுங்க, 7.5% புதுமை பெண், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அது நிறைய ஸ்கீம் இருக்குங்க. ஸோ பணங்கிறது படிக்கிறதுக்கு ஒரு தடைக்கெல்லாம் இல்லை,
1: இருக்காது. அது மாதிரி மத்திய அரசுல இத்தனை உதவிகள் பண்றாங்க.
0: ஆமா, மத்திய அரசுல நிறைய பண்றாங்க சார்.
1: ஓகே சார், ஓகே சார்.
0: அது தாண்டி நம்ம அதெல்லாம் நம்ம அவைல் பண்ண முடியல அப்படின்னா அதாவது இதுல இருந்து பேங்க்ல இருந்து கொடுக்க சொல்லி கம்பல்சரி கொடுக்க சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டு
1: கல்வி கல்வி கடன் கிடைக்கிறது.
0: ஆமாம், கல்வி கடன்.
1: ஓகே சார். ரொம்ப விரிவாக பி சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன துறை கிடையாது, ஒரு மாபெரும் கடல் அப்படிங்கிறது உங்களுடைய பதில்கள் மூலமாக தெரிஞ்சது. நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி சார்.
0: தேங்க்யூ சார்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 நேர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிவில் இன்ஜினியரிங் அதாவது கட்டுமான பொறியியல் துறை படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப விரிவாக பேசினாங்க பேராசிரியர் முனைவர் பி மகுடேஸ்வரன் அவர்கள். சார், ஏதோ சொல்ல வந்தீங்க, சுருக்கமாக சொல்லுங்க.
0: கடைசியாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும்.
1: சரிங்க சார், சீக்கிரமாக.
0: மருத்துவர் உயிரை வந்து காப்பாத்துறாருங்க.
1: சரிங்க.
0: ஆசிரியர் வந்து நல்ல மனிதர்களை உருவாக்குறாரு.
1: சரிங்க.
0: அது மாதிரி விவசாயி உணவை உருவாக்குறாருங்க. ஆனால் இப்போ இந்த உலகத்தையே உருவாக்குறவர் யாருன்னா சிவில் இன்ஜினியர் தான்.
1: ஓகே சார்.
0: அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இது பண்ணால்
1: அது வந்து உங்களுக்கான ஒரு பெருமை.
0: ஆமாம், ஒரு சேவை பண்ணுறதுக்கான, மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறது நான் நினச்சிட்டு
1: இருக்கேன். சூப்பர் சார், நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 கோவில நேர்கள் இதுவரை இணைந்து கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டி. தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: நேரிலுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி FM Rainbow 103 கோயம்புத்தூர். நேரம் 6:01. பூச்செண்டு.

கேட்ட அந்த பாட்டு அந்தரங்கம் ஊமையானது திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. கே ஜே ஜாயோட இசையில் அந்த பாட்டு வந்துச்சு. 6:13 பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலை 51°C, குறைந்தபட்சமாக 24°C. ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலையா 34°C, குறைந்தபட்சமாக 25°C. திருப்பூரில் அதிகபட்ச வெப்பநிலையா 33°C, குறைந்தபட்சமாக 24. நீலகிரியில் அதிகபட்சமாக 22, குறைந்தபட்சமாக 17°C. சேலத்தில் அதிகபட்சமாக 32°C, குறைந்தபட்சமாக 25. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையா 32°C, குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

நீங்களே கேட்ட அந்த பாட்டு சதுரங்கம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயரம் பாடியது வி குமாரே செயல. பூச்செண்டு கேட்டுட்ருக்கோம். போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு, பொள்ளாச்சி ரோடு, ஆத்துப்பாலம், சுந்தராபுரம், அதே மாதிரி உக்கடம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், ரயில்வே ஸ்டேஷன், சத்தி ரோடு, கணபதி, கொஞ்சம் அப்படியே போனீங்கன்னா ஒரு மால் இருக்குது அங்கே, விடாங்குறிச்சி சந்திப்பு, சரணம்பட்டி, மேட்டுப்பாளையம் சாலை, சாய்பாபா கோயில், கவுண்டர் மில்ஸ், தயிர் டேரி, திருச்சி ரோடு, சிங்காநல்லூர் சந்திப்பு, குறிப்பாக அந்த சிக்னல் அண்ட் ஒண்டிப்புதூர், அவினாசி ரோடு, லக்ஷ்மி மில்ஸ், காலப்பட்டி ஜங்ஷன், நீலாம்பூர் சந்திப்பு, டவுன்ஹால், ராஜா ஸ்ட்ரீட், வைசியால் ஸ்ட்ரீட், காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு, 100 feet ரோடு, அதே மாதிரி தடாகம் ரோடு, மருதமலை ஜங்ஷன். ஸோ இங்கெல்லாம் வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டேயில் கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் இருக்குது. பார்த்து பத்திரமா டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வந்து விட்டுருங்க. 6:19 பூச்செண்டு நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க.

எங்களை கேட்ட அந்த பாட்டு நாளை நமது படத்திற்காக கே ஜெயசுதாஸ் பி சுஷிலா பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 70களின் இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம் பூச்செண்டு நிகழ்ச்சியில் 6:24.

0: உரிமை குரல் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். நிகழ்ச்சியை கேட்ட அந்த பாட்டோட பூச்செண்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி இன்னைக்கு 6:40 நாம் பேச இருக்கிற டாபிக் டீ கடையில் என்ன அப்படின்னா, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், ஆமாங்க இதுதாங்க டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஜாலியாக பேசல வாங்க. இன்றைக்கி சாயங்காலம் 6:40 நம்ம டீ கடையில், நம்ம டீ கடையில் நாம் பேசலைன்னா எப்படி? கண்டிப்பாக பேசுவோம் வாங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல், என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: நெல்லை இன்று 9:30 நான் வணங்கும் தெய்வம் திரை விமர்சனம் மயிலிறகு நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்தியை கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை

0: செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
1: கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கிறது, அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட், அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனை தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன். நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க, அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ இப்போ பிக்கல் பாலோ, பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேம்க்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைத்து இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்ட வருஷம் இனாகிரேட் பண்ணிருந்தாங்க. எஸ்ஐக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
0: குடிப்பணியில் சேர்வதற்கு அருமுள்ளையர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் உறைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று மதுரையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மையத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மையத்தின் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி, பார்வை மற்றும் காது கேளாமைப்பாடுகளுக்கான சிகிச்சை, ஸ்பீச் தெரப்பி போன்றவை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உளவியல் ஆலோசனை, அடையாள அட்டை பெறுவது, உதவித்தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்தல் போன்ற சேவைகளும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டும் சேவையும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிக மக்கள் பயன் வகையில் எந்தவொரு

0: மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வட கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசுகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் கோடை விழாவினை மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இ சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கடல்சார் பயிற்சிக் கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி சிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம். கோயம்புத்தூர் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 டீ கடையில் அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. நிறைய நிகழ்வுகளை நடத்தி காமிக்கிறது இந்த டீ கடை தான். மழை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, தூக்கம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, ஒரு டீ குடித்தாதான் மனசு நிம்மதியாகும் அப்படின்ற மாதிரி டீ லவர்ஸ் நிறைய பேர் இருக்கும். அப்படி நம்ம டீ கடைக்கு போகும்போது டீ கடையில் நமக்கு பிடிச்ச அந்த டீயோட மனசு விட்டு பேசுகிற ஒரு விஷயம் இருக்கே, சான்ஸ் இல்லைங்க. அப்படி தான் நம்ம டீ கடையில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எப்படி பேச போகிறோம்னா, இந்த டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்றது தான் டாப்பிக்குங்க. இதுக்கு தான் நான் 6:30 உங்களுக்கு சொன்னேன் இந்த டாப்பிக்கு. ஓகே, இந்த டாப்பிக்கில் நீங்கள் பேசுங்க. வாழ்க்கையில் இந்த ஒரு டைலாக் மட்டும் யாராலையும் இல்லாமல் தப்பிக்கவே முடியாதுங்க. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்ற ஒரு டைலாக். மழை வரப்போகுதுன்னு அம்மா சொல்லுவாங்க, குடை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், போமா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். கொஞ்ச நேரத்துலேயே மழை வரும், வீட்டுக்கு வந்த உடனே அம்மா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாமுக்கு படிடா படிடான்னு சொல்லிட்டு நம்ம அப்பாலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு. ரிசல்ட் வந்த உடனே அவ்வளோதான், இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் நல்லா படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஈவன் நம்ம ஃபோன் கூட

0: நம்மக்கிட்ட சொல்லுங்க அடிக்கடி 5% தான் இருக்கு சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் காமிக்கும். நாம அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன்ற மாதிரி ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆன பின்னாடி தான் நமக்கு தெரியும். ஸோ உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரியான டைலாக் பேசுறவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா தப்பா நடந்தா சொல்றதுக்கு இந்த லைன் ரெடி, இல்ல சரியா நடந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாத்தியா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைலாக நீங்க கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா நீங்களே கூட சொல்லுவீங்க. ஸோ அதை பத்தி தான் நீங்க பேசுறீங்க இன்னைக்கு டீ கடை நிகழ்ச்சியில. ஓகேங்களா, நிகழ்ச்சியில் என்ன இருந்து உங்க அஜய் உதயா. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படின்ற முன்னிணைப்பினோட 2316312, இல்லைனா 2312103, இல்லைனா 2317046 அப்படின்ற இந்த மூன்று நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கூப்பிடுங்க. இதுக்கு முன்னாடி 0422 அப்படின்ற எஸ்டிடி கோட் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க எஸ்டிடி காலரா இருக்கீங்க, இல்ல மொபைல் இருந்து கூப்பிட்டீங்கன்னா அந்த நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆர்ஜிஎஸ் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாங்களும் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்க அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் நீங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில தொடர்ந்து பங்கேற்றுட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்க சொல்றோம். ஏன்னா அடிக்கடி நீங்க பங்கேற்கும் பொழுது என்ன சொல்றது, ஒருத்தரே பேசுறாரு, இவர் ஒரே மாதிரி தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்க கூடாது இல்லையா. ஸோ வித்தியாசமான கருத்துக்கள் வித்தியாசமான நேயர்கள் கிட்ட இருந்து வரும்பொழுது நிகழ்ச்சி கேட்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, கால் பண்ணுங்க. ஓகே, ஸோ நானும் காத்திருக்கேன், மறுபடியும் உங்களுக்காக ஃபோன் நம்பர் சொல்கிறேன். டீ கடை நிகழ்ச்சியில் நீங்கள் இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்ற இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணணுன்னா 0422 அப்படின்ற முன்னெடுப்பினோட 2316312, இல்லைனா 2317046 இன்னொரு நம்பர் இருக்குது, 2312103 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப்பில் கூட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 9585800103, 9585800103 அப்படி நம்பருக்கு. வணக்கங்க. ஹலோ, வணக்கம். மௌனமாக பேசாமல் இருக்கணும், இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன். நீங்கள் வந்தீங்கன்னா பேசணும்னு சொன்னேன்ல, ஏன் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு தெரில. ஓகே ரைட், ஒரு பாட்டுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து டீ கடை நிகழ்ச்சியில் நேயர்கள் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லும்போதே இல்லை நான் பேசி ஆகணும்னு ஒரு நேயர் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, ஏன் பேச மாட்டீர்கள் என்று தெரியவில்லை. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இல்ல, உங்க போன்ல சிக்னல் கரெக்டா கிடைக்கல, இப்ப பேசுங்க. ஹலோ, யார்
1: பேசுறீங்க?
0: சொல்லுங்க, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்ற டயலாக் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்க பேசுறீங்களா?
1: நிறைய
0: பேசிருக்கீங்க,
1: நிறைய
0: கேட்கலையே. உங்களுக்கு யாராவது இப்படி சொல்லிருக்காங்களா?
1: எனக்கு
0: தான் சொல்லிருக்கே, நீங்க தான் இல்லையா? நல்லா இருக்குங்க கேக்குறதுக்கு, நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
0: ஹலோ, குரல்கள் மாறி மாறி வருகிறது, யார் பேசுறீங்க? என்னங்க இப்படி கூச்சப்படுறது? சரி சொல்லுங்க, நீங்க யார்
2: பேசுறீங்க?
0: சூப்பருங்க, சரி சொல்லுங்க.
2: வண்டியில போயிட்டு இருக்கும் போது பெட்ரோல் வந்து இங்க அடிக்கலாம் அங்க அடிக்கலாம் சொல்லிட்டு இருந்த போது விட்டு தாண்டி வந்துட்டான்.
0: சரி,
2: வண்டியில பார்த்தா பெட்ரோல் இல்ல,
0: தொடர்ந்து கேளுங்க. ஓகேங்க, இதே மாதிரி நீங்களும் பேசுங்க, கால் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ நாம கேட்க இருக்கக்கூடிய இந்த பாட்டு டீ கடையில் 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கக்கூடிய விழாவில் இன்னைக்கு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான ஒரு விருதை பெற்றிருக்கு இந்த திரைப்படம். ராயன் மூவி, தனுஷ் நடிச்சது. ஸோ அந்த படத்துலேருந்து பாட்டு கனவ்யா துரைசாமியோட ரஹ்மான் இசையமைச்சு பாடின பாட்டு.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 டீ கடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். 6:50 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டீ கடையில் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2316312, இல்லை இந்த நம்பர் பிஸியாக இருக்குன்னா 2312103, இல்லை அதுவும் பிஸியாக இருக்குங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா 2317046 அப்படின்ற இந்த நம்பருக்காவது கால் பண்ணுங்க, ஓகேங்களா. இப்போ அடுத்தது வணக்கம்.
1: வணக்கம் சார், கோட்டையில இருந்து சிந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சிந்து, எப்படி இருக்கீங்க
1: சார்? நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா
0: சார்? நல்லா இருக்கோம், பேசுங்க பாக்கலாம்.
1: அதாவது நாங்க ஊருக்கு போயிருந்தோம் சார். அப்ப வரும்போது என்னன்னா, சரி கொஞ்சம் லைட்டா பசிச்சிருச்சு பிள்ளைங்களுக்கும்.
0: சரி,
1: அப்ப முன்னாடியே ஒரு கடை பார்த்தோம், சரி சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சோம் சார்.
0: ஓகே,
1: அப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார், இல்ல போயிட்டு அங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது கடையில பாத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க.
0: வீட்டுக்காரர் சொன்னோட கேட்டீங்க பாத்தீங்களா
1: சார்? அப்படி சொன்னோம் சார், அதை கேளுங்களேன். அதுக்கப்புறம் கேஸ் இப்ப சிலிண்டர் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கவும் வர வர பார்த்தா நாங்க ரெகுலரா பாக்குற கடை எல்லாமே க்ளோஸ்.
0: ஓகே,
1: அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு சார். அப்புறம் பார்த்தா கடைசியில ஒரு சின்ன கடையில சாப்பிட்டோம். அப்பதான் நான் சொன்னேன், பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் அங்கேயே சாப்பிட்டுருக்கலாம் சொன்னாங்க. அதுதான் சொன்னா கேக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அப்படிதான் சார், கொடை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவோம், ஆனா அவங்க கொடை எடுத்துட்டு போறது இல்ல.
0: ஆமா, ஆனா அவங்க வீட்டுல
1: அதிக மழை வந்துரும்.
0: கரெக்ட்,
1: சாயந்தரம் வந்தாலும் சொன்னேன் இல்லையா, கொடை எடுத்துட்டு போன. ஆமாமா, நீங்க நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அப்பதான் நினைச்சோம் நாங்க கொடை எடுத்து வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அதான் மாம் இல்லனா வைஃப் ஆல்வேஸ் கரெக்ட்ன்ற மாதிரி நீங்க தான் அதிகமா யூஸ் பண்ணீங்க நினைக்கிறேன். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ கரெக்டா, ஓகேங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, வணக்கங்க, யார் பேசுறீங்க? ஹலோ,
2: ஹலோ,
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: ஜெயகாந்த் பேசுறேன்.
0: ஜெயகாந்த், எங்க இருந்து கால் பண்றீங்க? கணபதியில இருந்து. சொல்லுங்க
2: சார், இந்த வேர்ட் பாத்தீங்கன்னா அந்த டிசிஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் மாதிரி தான் தெரியுது.
0: ஓகே, டிசிஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. சரி, நீங்க இப்படி தப்பிக்கிறதுக்காக எங்காவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு சில விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இதை சொல்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நன்றிங்க, வணக்கங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: விஜயலட்சுமிங்க எப்படி இருக்கீங்க? இது வாங்கிட்டு வாமா, அங்க வாங்கிட்டு வரான்னு அப்பவே சொல்லி விட்டேன்ல, என்ன செஞ்ச அப்பவே சொன்ன அப்படின்னு பேசுவாருங்க.
0: இதோடதான் அப்படியே நிப்பாட்டிடுவீங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது தண்டனை எல்லாம் கொடுப்பீங்களா அன்பா?
3: தண்டனை எல்லாம் இல்லைங்க, நாளைக்கு மட்டன் எடுத்து போவனுங்க. இது எடுத்துட்டு வான்னு சொல்லுவாரு. நான் மட்டன் தனியா எடுத்துட்டு வந்துட்டா பிடிக்காது, அது நான் அப்பவே சொன்ன கேக்குறியாடி நீங்க அப்படின்னு சொல்லுவாருங்க.
0: ஓ, அவரும் சொல்லுவாரு, நீங்களும் சொல்றீங்க. விஜயலட்சுமி, நன்றிங்க கால் பண்ணதுக்கு. வணக்கங்க, ஹலோ,
4: வணக்கம். உதயா, தேவராயபுரத்திலிருந்து.
0: சொல்லுங்க ராஜா.
4: போக்குவரத்து பயன்படுத்தும் போது எங்க வீட்டுல போவாங்க, போகும்போது சில்லறை எல்லாம் எடுத்து போங்க, சரியான சில்லறை எடுத்து போங்க சொல்லுவேன். எடுக்காம போவாங்க, எடுக்காம போய் சில நேரங்களை மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு வருவாங்க. நான் சொல்ல இதுக்கு தானே அப்பவே சொன்னேன், சரியான சில்லறை எடுத்து போங்கன்னு. கேட்காம போய் போய் நிறைய இடம் மாட்டிருக்காங்க.
0: நடத்துனர்கிட்ட நாம கொஞ்சம் என்ன சொல்றது, அன்பா திட்டும் போதுதான் நமக்கு தெரியும், சே அப்பவே சொன்னாங்கல்ல நம்ம செய்யாம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இந்த டாபிக்ல இன்னும் தொடர்ந்து பேசலாம், நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். இன்னைக்கு டீ கடை நிகழ்ச்சியில் இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்ற டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். கேட்கக்கூடிய இந்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சு பாடின பாட்டு, பராசக்தி படத்துல இருந்துங்க.

தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். டீ கடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 7 ஆயிட்டு இருக்குங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், டைம் சொல்லவே இல்லைன்றீங்களா? இல்லைங்க, இந்த டாபிக்ல தான் நம்ம இன்றைக்கி பேசிட்டு இருக்கோம். டீ கடையில் நீங்கள் கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2316312 இல்லைனா 2312103 இன்னொரு நம்பர் கூட இருக்கு 2317046 அப்படின்ற நம்பருக்கு. வணக்கங்க, எஃப்எம் கேளுங்க, வந்துட்டீங்க சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அதாவது நம்ம நேயர்கள் உங்களுக்கு வழி விட்டு இருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்னன்னா, ஜாலியா நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக்ல பேசிட்டு இருக்கோம், டீ கடை என்ற ஒரு ப்ரோக்ராம். இது இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்ற ஒரு தலைப்பு, அதுல நீங்க பேசணும், பேசுங்க பாக்கலாம். சின்ன வயசுல மறந்தீங்க, இப்ப மறக்கிறது இல்லையா? எதுவுமே சொன்னா அப்படியே கரெக்டா ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவர் கொஞ்சம் அப்படியே பதட்டமாக இருக்கார் அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்ற டாப்பிக்ல இன்றைக்கி டீ கடையில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103. தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நீங்களே டீ கடை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து நம்ம கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு யூத் மூவிலேருந்து கேட்க போகிறோங்க. முட்டை கலக்கி சாங்லியாக வரப்போதே. ஸோ இந்த பாட்டை பாடியிருக்காரு கென் கருணாஸ், ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில்.

0: டீ கடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 ஏழு மணி 5 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு டீ கடையில் நம்ம பேசிட்டு இருக்கிறதே இதுக்கு தான், நான் அப்போவே சொன்னேன் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்களும் கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ புதுசாக கால் பண்ணுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். 0422 அப்படின்ற 3 இணைப்பினோட 2312103 அப்படின்ற நம்பருக்கு, இல்லைனா 2316312 அப்படின்ற நம்பருக்கு, இன்னொரு நம்பர் கூட இருக்குது 2317046 அப்படின்ற நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. 9585800103 அப்படின்னு நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவினாஷியிலிருந்து ராஜேஷ் சுந்தரவேல் இவங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில பேர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லாத்துக்கும் இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நான் அப்போவே சொன்னேன்ல அது நடந்துருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு அவரோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து கோலர் இருக்காரு. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ வணக்கங்க. எஃப்எம் ரெயின்போ யார் பேசுறீங்க?
1: ஸ்ரீதேவி.
0: எங்கிருந்து கால் பண்ணுறீங்க?
1: வேலப்பநாயக்கன்பாளையம்.
0: அது எங்க இருக்குங்க?
1: பின்னாடி
0: சொல்லிருக்காங்க, அப்பவே அவர் சொல்லிருக்காரு. நீங்க அதை வந்து மாத்தணும், பேசிங்க பாக்கலாம். இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரரு இல்ல வேற யாராவது சொல்லிருக்காங்களா அடிக்கடி உங்களுக்கு? அதாவது நம்ம அடிக்கடி வரக்கூடிய நம்ம ரெகுலர் நேயர்கள்லாம் வந்து உங்களுக்காக சான்ஸ் கொடுத்துருக்காங்க, புதுசா நம்ம நேயர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நீங்க பேசியா இன்னைக்கு. சோ உங்க வீட்டுக்காரர் அப்பப்ப சொல்லுவாங்க நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமாங்க, நீங்க சொல்றது நல்ல விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? அதுதான் அதனாலதான் அந்த கேள்வியை கேட்டதே நீ எப்படி ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
1: அவரு சொன்னது கரெக்டா இருக்குங்க. அப்பவே

0: சொல்லுவாரு,
1: மறந்துக்குவோம்ல
0: அப்பப்ப, அப்படி சொன்னாலும் அதை கேட்க கூடாது இல்லையா? ஓகேங்க, ரொம்ப மகிழ்வா இருந்தது.
1: எங்களுக்கு தகுந்த மாதிரி விருப்பமான பாடல் கேட்டா போடுவீங்களா?
0: கண்டிப்பா போடுறங்க. உங்களுக்காக எவ்வளவு ஷோஸ் இருக்கு, காலையில இருந்து காலையில 9 மணிக்கு இது உங்க சாய்ஸ் இருக்கு. சோ அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேக்குறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா 10 மணிக்கு இருக்கு. அதே மாதிரி நைட்டு 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும், 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் சாயங்காலம் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் இல்லையா? கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுறோம். சரிங்களா? உங்க கூட பேசினதுல எங்களுக்கும் ரொம்ப மன நிறைவா இருந்தது அப்படின்றதுதான். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க எப்ப வேணா கேளுங்க, நம்ம எஃப்எம் ரெயின்போல கேளுங்க அப்படின்றதுதான். இன்னைக்கு டீ கடை நிகழ்ச்சியில இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கங்க. ஹலோ. வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? தேன்மொழி பேசுறீங்க, சொல்லுங்க. தேன்மொழி நான் தான் சொல்லணுமா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன்ல, பேச சொல்லி உங்களை.
1: ஒவ்வொரு
0: ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும் அப்பப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வர டயலாக் இதுதான் சொல்லலாம் இல்லையா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா, ஆல்ரெடி பேசிட்டு இருக்கீங்களா?
1: கண்டிப்பாங்க.
0: சோ கண்கள் இருந்தால் நம்ம ஒரு காட்சி தான் காண முடியும், பட் நீங்கள் நிறைய காட்சிகளை எங்களை விட அதிகமாக காண்பீங்க அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். நன்றிங்க, தொடர்ந்து கேளுங்க. ஓகேங்களா? உங்களோட நாங்கள் எப்போவுமே துணை நிற்போம் அப்படின்றது. ஓகேங்க தேன்மொழி. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசணும் இல்லையா? தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விடைகள் இனி

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா எனப்படும் தூய்மை சேவை இயக்கம் சார்பில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றது. தூய்மை சேவையை ஊக்குவித்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், பொதுமக்களிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நகர்ப்பகுதிகளை தூய்மைப்படுத்துதல், குப்பைகளை தரம் பிரித்தல், விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில் தடை விதித்தல், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தவிர்த்தல், கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல், அவற்றை பள்ளி பூங்காவில் பயன்படுத்துதல், மூலிகை செடிகளை வளர்த்தல், குடும்பத்தார் மற்றும் அருகாமையில் வசிப்பவர்களிடம் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துணிப்பை தயாரித்து விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூய்மை பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு பரிசு வழங்கும் விழா குன்னூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாங்கள் மேற்கொண்ட தூய்மை பணிகள் குறித்து விளக்கக் காட்சிகளை அளித்தனர். சிறப்பு நடுவர்குழு இந்த விளக்கக் காட்சிகளை ஆய்வு செய்து சிறப்பாக தூய்மை சேவை மேற்கொண்ட பள்ளிகளை தேர்வு செய்தனர். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் குன்னூர் சுற்றுவட்டார் பகுதியைச் சேர்ந்த 8 பள்ளிகள் கலந்து கொண்டன. உதகையில் உள்ள தமிழகம் விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்ய தண்ணீரு தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதான் மந்திரி கிராம சாலைகள் திட்டம், 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் சுகாதார கட்டிட

0: கட்டுதல் ஆகிய திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், பேரூராட்சிகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தோட்டக்கலைத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அலுவலர்களிடம் விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலை ஓரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. சாரல் மழையில் நனைந்தபடி மேய்ச்சலில் ஈடுபட்ட புள்ளிமான் மற்றும் கடமான் கூட்டம், கம்பீரமாக நின்றிருந்த யானை, சாலையோரத்தில் கரையான்களை தேடி சாப்பிட்ட கரடி, அழகாக நடந்து சென்ற மயில் ஆகியவை முதுமலை புலிகள் காப்பக சாலையில் பயணித்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 1899 மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதல் முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல சக்கரங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. 206 பாலங்கள், 16 குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும். இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 July 15 யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. ரயிலில் வந்த பயணிகளுக்கு மலை ரயில் நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி மலை ரயிலின் சிறப்புகள், அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் பயணிகளுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாடும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், LED மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம் 1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம் 1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம் ஒன்று தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக

0: அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சென்னிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார்.
1: விருதுநகர் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவு பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும்.
0: ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர், மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித்ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் MyGov இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று

அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று

0: தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்பு படை வாகனங்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலாம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோவியோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நிலையத்தில். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை. இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 12-16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிர் மற்றும் உழுந்த பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 16 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். தற்பொழுது நிலவும் வானிலையால் வாழையில் சிக்காட்டோ இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே 1 ஹெக்டேருக்கு மேங்கோசிப் 76%, WP மருந்து 2 கிலோ என்ற அளவில் 750 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து விதைப்பது

0: அதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பாசிலஸ் சப்டிலஸ் 2.5 கிலோ என்ற விதத்தில் 300 கிலோ தொழு உரத்தோடு கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டென்சி 1 கிராம் மற்றும் பாசலோன் 2 மில்லி கலந்த நீரில் நனைத்து நடுவதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மண்ணை அணைத்தல் மற்றும் கரும்பு தோகை மூடாக்கி இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடெர்மி விரடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதை நீர்த்தி செய்ய வேண்டும். நன்கு முதிர்ந்த தக்காளியை பழுப்பதற்கு முன் அறுவடை செய்வதன் மூலம் அதன் தரத்தை பாதுகாக்கலாம். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவவும். ஈரப்பதமான வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய நோய் தாக்குதலை குறைக்க கால்நடை கொட்டைகளை சுத்தமாகவும் உலர்ந்த நிலையிலும் பராமரிக்க வேண்டும். ஒரு நாள் மூலிகை நலப்பொருள்கள் தயாரித்தல் பயிற்சி மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். மேட்டுப்பாளையத்தில் மூலிகை இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல் ஒரு நாள் பயிற்சி 22/7/26 அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சார்கோல் குளிர் அழுத்த முறை சோப்பு, சங்குப்பூ ஈரப்பதப்பம் அளிக்கும் முகஜெல், ஓட்மீல் சாம்பு, லிப்பா மூலிகை போன்ற பொருட்கள் தயாரித்தல், ஆயுஷ் சான்றிதழ் மற்றும் காஸ்மெட்டிக் சான்றிதழ் பெறும் வழிகள், பிராண்டிங் பேக்கேஜிங் மற்றும் லேபனிங் முறைகள், இ காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்த பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம் பயிற்சி இடம் தேதி 22/7/2026. சான்றிதழ் மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும். இவ்வாறு தலைமை செயல் அதிகாரி மேட்டுப்பாளையம் அறிவிக்கின்றார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது பிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி கண்ணோட்டம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: Hello, I'm Molly Stevens at the BBC Sports Centre with the latest World Cup news. Well, it's the match that no team wants to play as England take on France in the third place playoff in Miami on Saturday. England were beaten 2-1 by Argentina while France lost 2-0 against Spain in the World Cup semi-finals. The French boss Didier Deschamps, a World Cup winner as both a player and a manager, steps down after this game. Here's his opposition head coach, England's Thomas Tuchel.
2: Nobody of these players, nobody of French players wants to play for this match. They want to play in the final. We gave everything to be in the final. Everyone plays to win the World Cup, but it is what it is. So we have for a day less and to recover, but we will do it professionally, of course.
1: Well, after England take on France, attention will then switch to New Jersey for the final as the European champions Spain take on the defending champions Argentina. Spain are seeking their first World Cup win since 2010, while Argentina are aiming to become the first side to win back-to-back titles since Brazil in 1962, which would be a fitting farewell to Lionel Messi on the international stage if the 39-year-old were to hang up his boots. Here's South American football journalist Tim Vickery.
3: He kept us all in doubt about whether he would be able to play in this World Cup. Could he do himself justice? Well, he clearly has been able to do himself justice. The next one, 4 years' time, he'll be pushing 43. When Argentina do have a game at home, they're one of the many co-hosts of that World Cup, which could be a powerful incentive. But I sense, you know, in the race between the athlete and time, there's only ever one winner.
1: Well, for more World Cup news from the BBC, go to bbc.com/football.
4: World Football Update from the BBC.
0: நிலையத்தில் நேரம் 7:32.

0: இன்றைய நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்மையில் விஐடி பல்கலைக்கழகத்துல கடந்த 28/6/2026 ஜூன் மாதம் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி திருவிழா பத்தின தகவல்கள் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு பகிர்ந்துக்க போறோம். இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நம்ம மறந்திருந்த, அதாவது இயற்கையோடு இணைந்த நம்ம வாழ்வியல மீண்டும் ஒரு நினைவூட்டுற வகையில ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சது. என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு, அந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்றாங்க, அவங்களோட கருத்துக்களும் அந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் நிறைவேறிச்சா அப்படிங்கறத பத்தின சுருக்கம் தான் இந்த தொகுப்பு. இந்த நிகழ்வோட தொடக்கமே எப்படி இருந்துச்சு தெரியுமா, இது வரைக்கும் இத்தனை நாளா நம்ம மறந்திருந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த நம்மளோட வாழ்க்கைய நினைவூட்டுற வகையிலையும் பல தலைமுறைகளா பாதுகாத்து வந்த பாரம்பரிய விதைகள், நாட்டு காய்கறி வகைகள், அப்புறம் இயற்கை விவசாய முறைகள், அப்புறம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், இதெல்லாத்தையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமாவே இருந்துச்சு. அது நிறைவடைஞ்சுதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமாதான். பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தன்னோட வாழ்நாளவே அர்ப்பணிச்சு அதுக்காக ஒரு தொலைதூர பயணம் மேற்கொண்டு அந்த விதைகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சேகரிச்சு அதையும் மக்களிடையே கொண்டு போய் எப்படியாவது சேர்த்துடணும், அப்படி சேர்த்தும் போதுதான் மக்களுக்கு அதனோட விழிப்புணர்வு தெரியும், நம்ம திரும்பவும் இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காகவும் முக்கியமா இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில வந்து பல்வேறு பாரம்பரிய விதைகள், இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகளோட அனுபவங்கள், அப்புறம் இயற்கை சார்ந்த அதன் இடுபொருட்கள் சார்ந்த பல்வேறு தயாரிப்புகள், இதெல்லாமே இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப அதிகமா பரவி வர ரசாயன விவசாயமானாலும் சரி, மாறி வர உணவு பழக்க வழக்கங்களாலும் சரி, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேருது இல்லையா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த பாரம்பரிய விதைகளோட முக்கியத்துவம்னா என்னன்னு சொன்னாங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்க ஏதுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு விதை அப்படிங்கறது வந்து ஒரு தாவரத்தோட தொடக்கம் மட்டும் கிடையாது, அது நம்மளோட நாகரீகம், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு, அது மட்டும் இல்லாம நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு கொடுக்க போற ஒரு சொத்து அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா முதலாவதா தேவணக்கம் வணங்கி வரவேற்புரை, சுவாமி ஸ்ரீமுகா மண்கோபம் இயக்கத்தோட திட்ட தலைவர் அவங்க வந்து வரவேற்புரை வழங்கினதுக்கு அப்புறமா, வாழ்த்துறை சிறப்புரை தலைமுறை எல்லாம் வழங்கினதுக்கு அப்புறமா முன்னோடி விவசாயிகளோட வெற்றி கதையானது காணொலி வழியா போடப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதுல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள், வேற மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் வந்து பங்கெடுத்து அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கப்பட்டு பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு. அதன் பிறகு பாரத பாரம்பரிய காய்கறி திருவிழாவோட முக்கிய நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். எத்தனை பேர் அந்த பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுக்க முயற்சி பண்றாங்க, எப்படி கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் பல்வேறு வல்லுநர்கள் மூலமாவும் பல விவசாய அனுபவத்தினாலையும் பகிர்ந்து கிடப்பட்டுச்சு. அதன்படி முதலாவது நம்ம நிகழ்ச்சியில 800க்கும் மேற்பட்ட பாரத பாரம்பரிய காய்கறி வகைகளை விதைகளை மீட்டெடுத்து அதை வந்து நிர்வகிச்சு அவரும் வந்து அதே நாட்டு காய்கறி மூலமாவே விவசாயம் செஞ்சு அதை விற்பனையாவும் செஞ்சு ரொம்ப சிறப்புமிக்க வரலாறு உருவாக்கி இருக்கிறாரு. அதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது அவரோட முக்கிய நோக்கமாகவும் இருந்துச்சு. அவர் பகிர்ந்துகிட்ட அவரோட அனுபவங்களை பத்தின தொகுப்பு தான் இந்த முதல் தொகுப்பு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
2: தாய்மண் பிரதீப் குமார், தாய்மண் இயற்கையகம் வேலூர். திரு பிரதீப் குமார் அவர்கள் வேலூர் கன்னிகாபுர கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர், விவசாய குடும்பத்தை பின்புலமாக கொண்டிருந்தார்.

தனது ஊரின் முதல் தலைமுறை பட்டதாரியாகிறார். ஊரை விட்டு நகரத்திற்கு புலம்பெயர்ந்து 5 வருடம் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கிறார். தவறான வாழ்வியல் பழக்கங்கள் எதுவும் இல்லாத போதும் நகரங்களில் வேலைக்காக அங்கே கிடைக்கும் உணவு, அவசர வேலை கதி, பரபரப்பான ஓட்டம் என்ற சூழ்நிலையால் குழப்பமடையும் உடலும் மனமும் நோயை நாடி செல்கிறது. இதனால் பிரதீப் குமார் அவர்களின் உடல் நலம் பாதிப்புக்குள்ளாகிறது. அதன்பின் அதனை சீரமைக்கும் வாழ்வியல் முறைக்கான தேடலில் அவர் இறங்கும் போது நஞ்சில்லா உணவிற்கு இயற்கை விவசாயமே நிரந்தர தீர்வாக பார்க்கிறார். சத்தான உணவிற்கு அடிப்படை மண்வளம் என்றாலும் கூட அந்த மண்ணிற்கு உகந்த விதைதான் ஆதாரம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். ஆரம்பத்தில் வெண்டை, தக்காளி, மிளகாய், சோளம் ஆகிய பயிர்களில் 1 அல்லது 2 பாரம்பரிய ரகங்களை கொண்டு 2 சென் நிலத்தில் இயற்கை விவசாயத்தை தாய்மண் இயற்கையகம் என்ற முழக்கத்தோடு துவங்கிய இவரது பயணம் இன்று உணவுக்காடு வளர்ப்பு முறையில் 140 மேற்பட்ட தக்காளி ரகங்கள், 60 மேற்பட்ட கத்திரிக்காய் மற்றும் மிளகாய் ரகங்கள், சுரைக்காய், பூசணிக்காய், வெண்டை என மொத்தம் 800 மேற்பட்ட பல்வேறு காய்கறி மற்றும் தானிய பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து சேகரித்து பாதுகாத்து விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்து வருகிறார். அதனோடு பொருளாதாரத்திலும் தன்னிறைவு பெற்று ஆரோக்கியமாக வாழ்ந்தும் வருகிறார்.

0: பாரம்பரிய காய்கறி ரகங்களின் முக்கியத்துவம் குறித்து அவர் கூறியதாவது.
1: எல்லாருக்கும் வணக்கம். ஏன் இந்த நாட்டு காய்கறி அவசியம் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, முதல்ல நாட்டு காய்கறினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நாட்டு காய்கறின்றது எதுன்னு நீங்கள் நம்புறீங்க? எந்த ஒரு விதை தன்னுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய திறன் பெற்று இருக்குதோ அதுதான் நாட்டு விதை. அதை நாட்டு விதைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அதை இப்போ ஒரு உதாரணம் சொல்றோம்னா, கடலூர் பகுதியில் செவந்தம்பட்டி கத்திரிக்காய் அப்படின்னு ஒரு கத்திரிக்காய் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா நாட்டு கத்திரிக்காய் எது, செவந்தம்பட்டி கத்திரிக்காவை தான் கொடுப்பாங்க. இதே நீங்கள் வேலூரில் வரீங்க, வேலூரில் வந்து நாட்டு கத்திரிக்காய் எதுன்னு கேட்குறீங்க, இங்கே என்ன சொல்லுவாங்க? முள் கத்திரிக்காய், எலவம்பாடி முள் கத்திரிக்காய். அப்போ இது நாட்டு கத்திரிக்காவா அது நாட்டு கத்திரிக்காவா? ரெண்டுமே. அப்போ இதுதான் நம்ம லோக்கல் சீட்னு சொல்கிறோம். அது அந்த இடத்த பகுதிக்கான ஒரு கத்திரிக்காய் ரகம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் 600 ரகமான கத்திரிக்காய் ரகங்கள் இருந்ததுக்கான தரவுகள் இருக்குது. ஒன்றா ரெண்டா 600. இங்கே வேலூரில் எலவம்பாடி முள் கத்திரிக்காய்ன்ற மாதிரி நம்ம குடியாத்தம் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி சார கத்திரிக்காய்னு ஒரு கத்திரிக்காய் இருந்திருக்குது. அப்போ இவ்வளோ கத்திரிக்காய் ரகங்கள் இருந்திருக்குது, அது எங்கெல்லாம் போயிடுச்சு? அதெல்லாம் யார் அழிச்சிட்டாங்க? அழிச்சிட்டாங்களா இல்லை கைவிடப்பட்டதா? இன்னொரு விஷயம், இன்றைக்கி நம்ம எலவம்பாடி முள் கத்திரின்னு கடையில் வாங்கி சாப்பிட்றோமே, அது உண்மையாகவே எலவம்பாடி முள் கத்திரி தானா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. உங்கள் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குது? ஏன் அந்த சந்தேகம் உங்களுக்கு? நாங்கள் இந்த விதைகள் மூலமா நான் நிறைய பயணம் பண்ணும்போது கிடைச்ச ஒரு தகவல் என்னென்னா, எலவம்பாடி முள் கத்திரிக்காய்ன்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஃபேமஸ். அதாவது இங்கே இருக்கிற பிரியாணியாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் கலிக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சாலும் சரி, அந்த கத்திரிக்காவை பின்னாடி திருப்பி நாலாக கீறி அதுக்குள்ளே அந்த வெங்காயம் இதெல்லாம் மசாலாவை அம்மியில் அரைச்சி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு வாட்டி ஒரு குழம்பு வைப்பாங்க. அதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் அந்த ஸ்பெஷல். அந்த எண்ணெய் கத்திரிக்காயை சாப்பிடும்போது ஒரு கோழிக்கறியோட லெக் பீஸ் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இந்த விவசாயிகளுக்கு. ஏன்னா விவசாயிகள் அப்பப்போ இந்த நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்காது, அதுக்கான தேவை இருக்காது. ஆனால் அப்படி சாப்பிட்டுட்டு இருந்த கத்திரிக்காய் இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லை? இன்னைக்கு இருக்கக்கூடிய கத்திரிக்காயில் அந்த தொப்பின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காம்பு, அந்த காம்பு வெறும் சின்னதாக இருக்கும். அதில் இருக்கிற முள் தன்மை கம்மியாக இருக்கும், செடியிலையும் முள் கம்மியாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே நாட்டரகமாக இருந்த அந்த எலவம்பாடி முள் கத்திரிக்காயோட உண்மைத்தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கத்திரிக்காவை பாதி அளவுக்கு அதனுடைய காம்பு பகுதி மூடி இருக்கும். அப்போ தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காயிலேருந்து அந்த கத்திரிக்காவை அப்படி முழுசாக எடுத்து இப்படி சாப்பிட்டு அதை கடித்தோம்னா ஒரு லெக் பீஸை கடிக்கிற மாதிரியான உணர்வை அந்த விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குது. அதுதான் உண்மையான நாட்டு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காவை தேடி நாங்கள் ரொம்ப நாள் அலைஞ்சிட்டோம். சொல்ல போனோம்னா இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டோம், ஒரு 7 வருஷமாக விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம். இருந்தாலும் கூட அந்த கத்திரிக்காவை தேடிட்டே இருந்தோம். அப்படி கிடைச்சது தான் கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து ஒரு விதையை கொண்டு போயிருக்கிறார். அந்த விதையிலிருந்து கிடைச்ச கத்திரிக்காயிலிருந்து விதையெடுத்து இங்கே வேலூரில்

0: இளம்பாடி ரமேஷ் அண்ணன் சொல்லுவாருங்க, அந்த நபர்கிட்ட கிடைச்சி அவரு ரெண்டு செடி எனக்கு கொடுத்து இன்னைக்கு அந்த நாத்தை, அதாவது இந்த ஊருக்கான இளம்பாடி முள்ளு கத்திரிக்காய் நாத்தை குறைஞ்சபட்சம் 500,000 நாத்துக்கு மேல விநியோகம் பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான நாட்டு காய்கறிகள் எத்தனையோ இருந்திருக்குது. இந்த வேலூருக்குன்னு இருக்கு சொல்லக்கூடிய ஒரு தக்காளி ரகமும் இருந்திருக்குது. தக்காளியா? தக்காளியே நம்மளது இல்லையாப்பா, அது நான் நேட்டிவ் தானே, இண்டிஜினியஸ் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் உண்டு. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க, தக்காளி நம்மளுடைய இது இல்லைன்ட்டு? ஆமா, இல்லை. சவுத் அமெரிக்காவில் பெருன்ற ஒரு நகரத்தை தான் சார்ந்தது தக்காளின்னு ஆரிஜின், அதாவது எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, சவுத் அமெரிக்காவில் பெருன்ற இடத்துல தான் தக்காளி உருவாச்சின்னு சொல்றோம். ஆனா இந்த குருவி தக்காளின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அங்கங்க குப்பையில் முளைச்சிருக்கும். செரி தக்காளின்னு நம்ம சொல்லுவோம், சின்ன கோலி தக்காளின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தக்காளி எத்தனை நாளா இங்க இருக்குது, எத்தனை வருஷமா இங்க இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அதுக்கான தரவுகளை நம்ம எழுதி வைக்கல. கத்திரிக்காய் மட்டுமே ஔவையார் எழுதலைன்னா அந்த கத்திரிக்காய் கூட நம்மளது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்ப எதுலாம் நம்ம நாட்டு ரகம்னு சொல்றோமோ அது எல்லாத்தையுமே நம்ம தரவுகளா டாக்குமெண்டேஷன் பண்ணா மட்டும்தான் அது நம்மளுடையது அப்படின்ற ஒரு உரிமை கொண்டாட முடியுது. அந்த குருவி தக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செரி தக்காளியா இருக்கட்டும், இன்னொன்னு ஆட்டோமிக் கிரேப்னு சொல்லக்கூடிய ஒரு தக்காளி, ரெட் கரண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு தக்காளி, நான் நிறைய தக்காளி ரகங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு நண்பர் வந்து, இந்த தக்காளி ரகங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, இதை நான் ஆய்வு பண்ணி இதுல என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. சோ நமக்கு ஒரு ஆய்வுக்கு 3,000 ரூபாய் ஆகும்னு சொன்னாரு. ஐயா, எங்க கிட்ட அவ்வளவு காசு எல்லாம் இல்ல, நாங்க ஏதோ விதைகளை விளைவிக்கிறோம், அதை விதைகளை மக்களை கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவரு, சரி நான் என்னுடைய முயற்சியிலே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுல, இன்னைக்கு கருப்பு கவனி ரொம்ப பெரியதா பேசப்படுது இல்லைங்களா, அதனுடைய பாலிஃபினால் பாத்தீங்கன்னா 460. நம்மளுடைய தக்காளியோட பாலிஃபினால் செக் பண்ணீங்கன்னா 380. அதாவது ஒரு கிலோ அரிசி சாப்பிடக்கூடிய அந்த கருப்பு கவனிகள் இருக்கக்கூடிய சத்து இந்த மாதிரியான நாட்டு காய்கறிகள் இருக்குதுன்னு உண்மை. அதாவது பார்த்து பார்த்து தான் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பசிச்சு சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க, அதை சமைக்கிற விதத்துல நல்ல முறையா சமைங்க.
1: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8220469549
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார்.
1: இப்ப இந்த மாதிரியான நாட்டு காய்கறிகள்ல ஒரு பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்தனா சிவான்றவங்களை யாருக்கெல்லாம் தெரியும், அவங்க சொல்லுவாங்க சீட் இஸ் த அல்டிமேட் வெப்பன். இந்த விதைன்றது ஒரு பெரிய ஆயுதம். அந்த விதை ஒன்றத்தை முடக்குனா இந்த உலகத்துல பஞ்சத்தை வர வச்சிட முடியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆட்டி படைக்கிறது பஞ்சம். அந்த உணவு பற்றாக்குறையை ஈஸியா ஏற்படுத்திட முடியும். யாரால?

0: ரெண்டே ரெண்டு விதை நிறுவனங்களால. அப்ப அந்த ரெண்டு விதை நிறுவனங்கள் இந்தியால மட்டும் எவ்வளோ அவங்க விநியோகம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 5,500 கோடி. 5,500 கோடிக்கு காசு இந்தியா கொடுக்குது. யாருக்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குது? விவசாயிங்க. ஒரு விவசாயி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்து 5,500 கோடி பணம் பறிக்கப்படுது. ஏன்? ஒரு விதை நம்ம கிட்ட இல்லாதனால. அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய விதைகளை பாதுகாக்கக்கூடிய கடமை எல்லாருக்குமே உண்டு. இங்கே விதை சேகரிப்பாளர்களாக வந்திருக்கிற இந்த 10 பேர் மட்டும் இதை செஞ்சிட முடியாது. இங்கே விதை சேகரிப்பாளர்களாக வந்திருக்கிறாங்க. ஒரு, அதாவது நாங்கள் முதல் முதல்ல நாக்பூரில் மீட் பண்ணோம். ஒரு 15 நபர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு. அவ்வளோ பணம் இதுக்குள்ளே புழங்குது. காரணம், நம்ம இந்த நாட்டு விதைகளை கைவிட்டதுனால. அப்போ நாட்டு விதைகள் ரொம்ப கஷ்டமாக இதை விளைவிக்கிறது, இல்லை ரொம்ப பிரச்சனையாக இந்த நாட்டு காய்கறி விளைவிக்கிறது இல்லை, இல்லை விளையிறது இல்லையா அப்படின்ற சந்தேகம் யாருக்கெல்லாம் இருக்குது? ஒரு நாட்டு காய்கறி, வீரியரக காய்கறி கூட, ஹைப்ரிட் காய்கறி கூட போட்டி போட முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. நான் இங்கே எதில் கேட்டிங்கனாலும் என்னால் சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெண்டைக்காய் எடுத்துக்கோ. வெண்டைக்காய் ஒரு செடியில் எத்தனை காய் காய்க்கும் சொல்லுங்கள்? 80-100 காய் காய்க்கும். அப்படின்னா அது சூப்பர் வெரைட்டி. நாங்கள் பார்த்த எங்கள் ஊரில் விவசாயிகள் விளைவிக்கிற எல்லாத்துலேயுமே வெண்டை செடி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சோளத்தட்டு மாதிரி இருக்கும். நேராக ஒரே குச்சி இப்படி வரும். அதில் நீங்கள் அந்த உடச்ச காம்புகள்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 காய் இருக்கும், அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகம்னு சொல்லி சில ஆயிரங்கள் ஒரு கிலோவை கொடுத்து வாங்கக்கூடிய வெண்டை ரகங்களே ஒரு 15 காய் தான் காய்க்குது. ஆனால் ஸ்ரீ ஓக்ரா, அதாவது பச்சை உருட்டு வெண்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு வெண்டை ரகம் எங்கிட்ட ஒரு 2 விதை தான் கிடச்சிது. அதுவும் இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடச்சிது. ஆரம்பத்தில் எங்களுக்கெல்லாம் நிறைய ஃப்ரீயாக விதை கிடைக்கும். எப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வெளியே அக்கா மாதிரி ஆளுங்கள்லாம் உட்காந்துட்டு விதைகள் கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே போய் கை நீட்டுவோம் இப்படி 2 விதை காக்கா போ, அதாவது அவங்க போடுறது என் கையில் தான் விழுதுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பிஸியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி விதைகள் கிடச்சிது. சுந்தர்கிட்டேருந்து கிடச்சிது. அப்புறம் சாலை அருணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கிட்ட கிடச்சிது. இவங்ககிட்டேருந்து கிடச்ச அந்த 2 விதை ரெண்டுமே முளைச்சிருச்சு. ரெண்டுமே எவ்வளோ காய்க்குதுன்னு கேட்டால் 110 காய் காய்க்குது, 122 காய் காய்க்குது. இது ஆரம்பத்தில் நாங்கள் இதெல்லாம் என்னென்னு எல்லாம் செய்யலை. ஒரு செடி நட்டோம், ஆனால் இடைவெளி நல்லா கொடுத்துருந்தோம், நல்லா மக்கு உரம் போட்டிருந்தோம், மேட்டு பாத்தி அமைச்சு செஞ்சுருந்தோம். அதில் ஒரு செடியில் அந்த உடைச்ச காம்பு அதிலே நிற்கும். வெண்டைக்காய் விளை வச்சவங்களுக்கு தெரியும். அந்த உடைக்கும் போது அந்த காம்பு அதிலே நின்றுடும் செடியிலே. அந்த உடஞ்ச காம்பு மட்டும் எண்ணி பார்த்தோம்னா 122 காய் இருக்குது. அப்போ ஏன் போட்டி போட முடியாது? அது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணும்போது தான் தெரியுது. காட்பாடி பகுதியில், காட்பாடி சித்தூர் வட்டார அந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு வெண்டையை 100 வருஷத்துக்கு முன்னாடி விளை வச்சிருந்துருக்குறாங்க. அப்போ இந்த லொக்கேஷனுக்கான வெண்டையாக அது மாறுது. எப்படி எலவம்பாடி முள்ளு கத்திரிக்கு ஜிஐ டேக் கிடச்சி இது எந்த இடத்தோடது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறியுமே நம்ம விளை வச்சு பார்க்கும்போது அது எந்த இடத்துக்கானதுன்னு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோமே. தக்காளி விதையோட விலை என்னன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். எல்லாம் நாற்றா தான் வாங்குறாங்க. நாற்று எவ்வளோ? 1 ரூபா. அப்போ 1 ஏக்கருக்கு 10,000 நாற்று நடுறீங்க. அந்த 10,000 நாற்று எத்தனை கிலோ தக்காளியிலேருந்து எடுத்துட முடியும்? நீங்கள் விதையாக கணக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விதை 40,000. அதுவும் எது பல்காக கிடைக்கூடியது. இன்னும் நல்ல ஒரு விதை நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் வாங்குறீங்கன்னா அது இன்னும் கூடுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட 80,000 வரைக்கும் கூட போயிடும். அப்போ அந்த 1 கிலோ விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு 100 கிலோ தக்காளி தேவைப்படுது. 100 கிலோ தக்காளி எத்தனை செடியில் காய்க்கும்? 10 செடியில் காய்ச்சிருமா? அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன இடம் இல்லை ஒரு பால்கனி, அந்த பால்கனியில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் விளைவிக்கக்கூடிய நாட்டு தக்காளி விதையோட மதிப்பு 40,000 சொன்னால் நம்ப முடியுதா? 10 செடி தொட்டியில் வைக்கிறீங்க, அந்த 10 செடி கொடுக்கக்கூடியது 100 கிலோ தக்காளினா அந்த 100 கிலோ தக்காளியிலேருந்து எடுத்த விதை 40,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே விதையோட அரசியல் ஒளிஞ்சிருக்குது. மோனோபலின்னு சொல்லக்கூடியது ஒளிஞ்சிருக்குது. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னா உங்கள் ஊரில் உங்கள் ஊருக்கான விதைகளை தேடணும்.
1: இதுவரை நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளித்தார்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

நெல்லை இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கு செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து வெஸ்டர்ன் மியூசிக், மேற்கத்திய இசை சென்னையிலிருந்து தொடர்ந்து கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ லட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சினைக்கான வடிவமைப்பு பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவியக் கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று

0: தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவிகா மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீநிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றது.
1: This is Akashvani, the news read by Nipunika Shahid. Hindi film Article 370 has won the Best Film Award in the 72nd National Film Awards. Announcing the awards today in New Delhi this evening, Chairman of Jury Feature Film Jayaraj said Mammootty and Karthik Aaryan have won the National Film Award in Best Actor category for their movies Brahmayugam and Chandu Champion. He said Yami Gautam will be given Best Actress Award for her performance in the film Article 370. Chairman of Jury Non-Feature Film Aseem Kumar Sinha said Bangar, directed by Sumira Roy, has bagged the Best Non-Featuring Film Award. Best Short Film is Hamsafar in Marathi. He said Best Direction Award will be given to Anand L. Rai for Statue of Unity, Ekta Ka Prateek. Best Film Critic Award will be given to Sanjeev Srivastava. Award for Best Writing on Cinema will be given to K. Pradeep Kumar Shetty for his Kannada book. In Gujarat, 5 people were killed and several others injured today after a massive fire broke out at a firecracker manufacturing and a processing unit on the Ramol Gutrad Road in Ahmedabad. Prime Minister Narendra Modi has expressed deep grief over the loss of lives in the fire and prayed for the speedy recovery of the injured. The Prime Minister announced an ex gratia of 2 lakh rupees from the Prime Minister's National Relief Fund for the next of kin of each deceased and 50,000 rupees for the injured. Our correspondent reports that the fire has been brought under control. In Andhra Pradesh, 5 fishermen lost their lives after drowning in the Godavari River of Polavaram district today. The victims had gone to the river for fishing when they were reportedly swept away by the strong current. Police, along with local rescue teams and villagers, launched a search operation after receiving information about the incident. The bodies of all 5 victims were recovered from the river. Chief Minister N. Chandrababu Naidu expressed profound grief over the incident and conveyed his condolences to the bereaved families. India's first privately developed orbital rocket Vikram 1 under Mission Agman has successfully reached orbit after completing its final burn and injecting payloads

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய்.

ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய காத்திருக்கிறது 1963 ஆண்டு வெளிவந்த நான் வணங்கும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். இந்த திரைப்படம் குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டலாம். பாடலை பாடியவர்கள் ஏ.எல். ராகவன், ஜிக்கி, இசை கே.வி. மகாதேவன். மயிலிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த இரவு நேரத்தில் நேர்களை இணைந்திருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு துறை விமர்சனமாக உங்கள் மனத்துறையில் விரிய ஆரம்பித்திருக்கிறது. 1963 ஆண்டு வெளிவந்த நான் வணங்கும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். இந்த திரைப்படத்தை சத்யநாராயணா பிக்சர்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. கதை வசனம் ரா வெங்கடாஜலம், ஒளிப்பதிவு HS வேணு, எடிட்டிங் NM சங்கர், இசை திரை இசை திலகம், கே வி மகாதேவன் அவர்கள், இயக்கம் கே சோமம். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சுந்தரம் அப்படிங்கிற பெயரில் கதாநாயகனாக நடிச்சிருந்தாங்க. நாட்டிய பேரவழி பத்மினி அவர்கள் ருக்மிணி அப்படிங்கிற பெயரில் சிவாஜி கணேசனுடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க. டி.ஆர். ராமச்சந்திரன் கோபால் அப்படிங்கிற பெயரில் பத்மினியுடைய தம்பியாக நடிச்சிருப்பாங்க. ராகினி லீலா அப்படிங்கிற பெயரில் டி.ஆர். ராமச்சந்திரனுடைய, அதாவது கோபாலினுடைய காதலியாக நடிச்சிருப்பாங்க. வி. நாகையா டாக்டர் ரகுநாத் அப்படிங்கிற பெயரில் நடிச்சிருப்பாங்க. கே. சாரங்கபாணி சொக்குப்பிள்ளை அப்படிங்கிற பெயரில் ராகினியுடைய அப்பாவாக நடிச்சிருப்பாங்க. பி.டி. சம்பந்தம் சுக்குத்தண்ணி பிள்ளை அப்படிங்கிற பெயரில் சாரங்கபாணியுடைய கணக்கு பிள்ளையாக நடிச்சிருப்பாங்க. இது தவிர நாகேஷ், குமாரி கமலா, சிஐடி சகுந்தலா உள்ளிட்ட அந்த காலத்து ஜாம்பவான் நட்சத்திரங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இந்த திரைப்படம் குறித்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.
2: தேஷ்

0: திரைப்படம் எங்கு தொடங்குது அப்படின்னா, பெற்றோர்களை இழந்த ருக்மணியையும் அதாவது பத்மினியையும் அவரது தம்பி கோபாலையும் அதாவது டி ஆர் ராமச்சந்திரனையும் காப்பாற்றிட்டு வர்றாரு தாய் மாமனான சுந்தரம் அதாவது சிவாஜி கணேசன். இந்நிலையில் இளம் பெண்ணான பத்மினிக்கு மாப்பிள்ளை கொண்டு வர்றாரு உறவினரான பெரியவர் ஒருத்தர். ஆனால் அந்த வரனை தட்டி கழிக்கும் பத்மினியின் தம்பியான கோபால் அக்கா பத்மினியை தாய் மாமன் சுந்தரத்துக்கு அதாவது சிவாஜிக்கு திருமணம் செய்து தரப்போவதா திட்டவட்டமாக சொல்லிடுறாரு. இதனால் கோபப்படும் பெரியவர் சிவாஜியின் நடத்தை மேலே அவதூறு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. சிவாஜி மீதான அவதூறு உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க மில் தொழிலாளியாக சிவாஜி வேலை செய்யும் கோயம்புத்தூருக்கு கிளம்பி வர்றாரு கோபால் அதாவது டி ஆர் ராமச்சந்திரன். தொடர்ந்து கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசனக்காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: எல்லாம் வல்ல வயலூர் முருகன்

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1963 ஆண்டு வெளிவந்த நான் வணங்கும் தெய்வம் அப்படிங்கிற திரைப்படம்.

0: தாயே,
1: ஈஸ்வரி நீதான் காப்பாத்தும்.
2: அக்கா அக்கா.
0: என்ன தம்பி?
2: மாமா லெட்டர் எழுதியிருக்காரு அக்கா. ஆமா.
0: என்ன தம்பி எழுதியிருக்காரு?
2: வேற என்ன எழுதியிருக்க போறாரு? நான் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேனான்னு கேட்டு எழுதிருக்க போறாரு. நான் அப்பவே சொன்னேன்ல லெட்டர் எழுதுவாருன்னு.
3: என்னம்மா?
0: வாங்க தாத்தா.
3: ஏமா சௌக்கியமா?
0: ஓ நல்ல சௌக்கியம். உட்காருங்க தாத்தா.
3: ருக்மிணி இப்ப தாமா என் நினப்பும் பூர்த்தியாச்சு.
0: என்ன தாத்தா?
3: வேற என்னம்மா, எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான். இந்த மாதிரி சரியான இடம் கிடைச்சு போச்சம்மா. அடுத்த மாசமே முகூர்த்தத்தை முடிச்சிட வேண்டியதான். என்ன சொல்ற?
2: என்ன தாத்தா, சின்னத்துல இருந்து இதுதான் பொண்ணு, எங்க மாமா தான் மாப்பிள்ளைன்னு எங்க அம்மா சாகும் போது கூட முடிவு கட்டிட்டு போயிருக்காங்க.
3: இப்ப நான் பாத்துருக்கிறேனே மாப்பிள்ள, அவர் பெரிய நலப்பிரபு.
2: ஓஹோ, பெரிய நலப்பிரபுவா? அப்படின்னா தாத்தா உங்க கிட்ட பொண்ணு இருந்தா அந்த பிரபுக்கு கொண்டு போய் கட்டி கொடுங்க.
3: பையனே உனக்கு மாமே மாமே சொல்றிய, அந்த வேலை பாக்குற இடத்துலயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கிற போறானாண்டா, கட்டிக்கிற போறான்.
2: என்ன, எங்க மாமா வேற பொண்ணை கட்டிக்க போறாரா?
3: ஆமா
2: நிஜமாவா?
3: என்ன என்ன பொய்யா சொல்றேன், நான் வர்றேன்.
2: பாத்தியாக்கா மாமா செஞ்ச துரோகத்தை.
1: நம்ம என்ன தம்பி செய்யறது, அது மாமா இஷ்டம்.
2: அக்கா நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்பட்டாகணும். நான் உண்டு மாமா உண்டு, ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துடுறேன். மாமா மாமா.
4: டே கோபால், எப்படா வந்த?
2: என்ன மாமா, எங்களுக்கு தாய் தகப்பன் எல்லாம் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கே நீங்க துரோகம் செய்யலாமா?
4: கோபால், நீயும் இருக்கும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி. உங்களுக்கு நான் துரோகம் செய்வேனா?
2: பின்ன ஏன் மாமா நீங்க சரியாவே பணம் அனுப்புறதில்ல?
4: சம்பளம் சரியா வர்றது இல்லடா.
2: எனக்கு எல்லாம் தெரியும் மாமா. மாமா என்ன அடிங்க மெதிங்க கொல்லுங்க, ஆனா உங்களை வேற ஒரு பெண்ணை மாத்திரம் கல்யாணம் செஞ்சுக்க நான் விட மாட்டேன்.
4: முட்டா, என்னடா வளர்ற, வேற பொண்ணையாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவது?
2: அப்ப ஊர்ல பேசிக்கிறது எல்லாம் பொய்யா?
4: பால் நிச்சயமா சொல்றேன்டா, நான் ஒரு பாவமும் அறியேன்.
2: நிஜமாவா?
4: உண்மைதான்டா.
2: அப்படின்னா புறப்படுங்களா.
4: எங்க?
2: புரோகிதர் வீட்டுக்கு மாமா.
4: இருக்குடா,
2: உங்க கல்யாணத்துக்கு நாள் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம் மாமா. போய்யா வழி. என்ன
3: போன சொல்றியா? என்ன போன சொல்ற?
2: தங்கமான நம்ம மாமா மேல இவன் என்னென்னமோ சொல்லிட்டானே, அதையும் நாம முட்டாத்தனமா நம்பிட்டோமே.
1: மாமா சௌக்கியமா இருக்காரு?
2: ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. உன்னை ரொம்ப விசாரிச்சாரு, நீ கவலையே படாத.
1: போன விஷயம் என்னாச்சு?
2: எல்லாம் ரொம்ப நல்லா நடந்திருக்கு. இந்த பாரு, கல்யாணத்துக்கு நாள் கூட வச்சுட்டு வந்துட்டேன். மாமா இந்த மோதிரத்தை உங்க விரல்ல இருந்து எந்த காலத்திலயும் கழட்ட கூடாது. ஆமா. மாமா இந்த மோதிரத்தை உங்க விரல்ல இருந்து எந்த காலத்திலயும் கழட்ட கூடாது. ஆமா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விருந்து கொண்டிருக்கிறது. 1963 வெளிவந்த நான் வணங்கும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். இந்த கதை தொடர்ந்து எப்படி பயணிக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்து மில் தொழிலாளியான தாய்மாமன் சுந்தரத்தை, அதாவது சிவாஜியை சந்தித்து பேசும் டி ஆர் ராமச்சந்திரன், சிவாஜி பத்மினி திருமண தேதியை முடிவு செய்துவிட்டு கிராமத்துக்கு திரும்பி வர்றாரு. குறித்த தேதியில் சிவாஜி பத்மினி திருமணமும் ரொம்ப இனிதாக நடந்து முடியுது. இந்த நிலையில் கோயம்புத்தூரில் சிவாஜி வேலை செய்த ஆலையை நஷ்டம் காரணமாக மூடிடுறாங்க. இதனால் வேலை இழந்த சிவாஜி பிழைப்புக்கு வழிதேடி திருச்சிக்கு மனைவி பத்மினியோடும் மைத்துனன் டி ஆர் ராமச்சந்திரனோடும் கிளம்பி போகிறாரு. சிவாஜிக்கு திருச்சியில் வேலை கிடைக்காத நிலையில் குடும்பம் வறுமையில் வாடுது. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசனக்காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: மாமா, ஊருக்கு போனதும் காலாகாலத்தில் சாப்பிடுங்க, உடம்பு ஜாகிரதையாக பார்த்துங்க, அதோட எங்களையும் மறந்துடாம சீக்கிரமா கூட்டிங்க.
2: பைத்தியமே, இது என்ன பேச்சு? ஹோட்டல் சாப்பாட்டுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தானே வரும்.
1: எங்க இருந்து வந்திருக்கு?
2: கோயம்புத்தூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ரங்கசாமி எழுதியிருக்கான். வீடு பார்த்து வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். ஒருவேளை நீங்க எல்லாம் என் கூட புறப்பட வேண்டியிருக்கும்.
3: கம்பெனி மூடப்பட்டு விட்டதால் நீங்கள் குடும்பத்துடன் வர வேண்டாம்.
1: என்ன, கம்பெனி மூடிட்டாங்களா?
3: இனிமே நாம என்ன செய்யறது மாமா?
2: நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு.
1: ஒவ்வொரு புண்ணியவதைங்க வீட்டுக்கு வர்ற நேரம் புருஷனுக்கு செல்வமும் சிறப்பும் சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. நான் வந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு.
2: பைத்தியம், என்ன பேச்சு? எப்பவோ மூட வேண்டிய கம்பெனி இவ்வளவு நாள் உயிர் ஊசலாடுற மாதிரி ஊசலாடிட்டு இருந்தது, இப்ப மூடிட்டாங்க. இதுக்கு நீ என்ன பண்ணுவ? இதனால எனக்கு என்ன வேலையே கிடைக்காம போயிடுமா? நான் சொல்றத கேளு. இப்ப நாம் புறத்த பிரயாணத்தை நிறுத்த வேண்டாம், நேரா திருச்சி புறத்து போயிடலாம். அங்க போனா ஒர்க் ஷாப்ல நானும் ஒரு வேலை தேடிக்குவேன்.

0: கோபாலுக்கும் காலேஜுக்கு போறதுக்கு சௌரியமா இருக்கும். என்ன சொல்றீங்க?
1: இதுவும் நல்ல யோஜனை தான் மாமா. மாமா நானும் அடமானம் வச்ச நிலத்தை கிரயத்துக்கே வித்துட்டு வந்துடுறேன்.
0: ஏண்டா?
1: என்ன மாமா, நம்ம கிடைக்கிற வரைக்கும் செலவுக்கு பணம் வேண்டாமா?
0: அதுக்காக பூர்வீக நிலத்தை விற்கணுமா?
1: அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் மாமா. நாம நல்லா இருந்தாக்க இது மாதிரி எவ்வளவோ வாங்கிக்கலாம். நான் வரேன் மாமா.
2: என்ன மாமா இப்படி உட்கார்ந்துட்டீங்க?
3: அலையாத இடம் இல்ல, இந்த பாவிக்கு ஒரு வேலையும் கிடைக்கும்.
2: அதுக்காக கவலைப்படலாமா? வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும்.
3: சரி, கோபாலுக்கு காலேஜ் சம்பளம் கட்ட வேணாமா? அவன் மனசு உடைஞ்சு போயிட்டான்னா?
2: தம்பி உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கான்.
3: கோபால், ஒன்றும் கவலைப்பட வேணாம்ப்பா. எனக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடும். சூப்பர்வைசர் ஒரு நல்ல வேலை பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்
1: மாமா. இப்ப நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எங்கிட்ட மறைக்காதீங்க மாமா. இனிமேலும் நான் உங்களுக்கு பாரமா இருக்க முடியாது. நான் படிச்சதெல்லாம் போதும்.
3: என்னது படிச்சது போதுமா? முட்டா, நாங்க கஷ்டப்பட்டு அதை பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற? நீ பேசாம படி.
1: காலேஜுக்கு பணம் கட்டணுமே மாமா, நாம பணத்துக்கு எங்க போறது?
3: கோபால், இப்போ உனக்கு பணம் தானே வேணும். கொஞ்ச நேரத்தில் கொடுக்குறேன்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1963 ஆண்டு வெளிவந்த நான் வணங்கும் தெய்வம் அப்படிங்கிற திரைப்படம் தொடர்ந்து இருக்கிறது. எப்படி பயணிக்குதான், சிவாஜிக்கு நிரந்தர வேலை கிடைக்காததாலையும் குடும்பம் வறுமையில் வாடுவதாலையும் கல்லூரி படிப்புக்கு கட்டணம் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதாலையும் பத்மினியின் தம்பியான கோபால் அதாவது டி ஆர் ராமச்சந்திரன் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. முதல் மாத சம்பளம் வாங்கின நிலையில் முதலாளி சொக்கு பிள்ளை தன்னோட பெண் லீலாவை கோபால் காதலிப்பதா தவறுதலாக நினச்சி வேலையை விட்டே நிறுத்திடுறாரு. தந்தை எடுத்த தவறான முடிவால் அப்பாவி கோபால் வேலை இல்லாமல் தவிப்பதை உணர்ந்த முதலாளி மகள் லீலா 1000 ரூபாய் பணத்தை அப்பா இரும்பு பெட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கோபால்கிட்ட கொடுத்து ஏதாவது தொழில் செஞ்சு பிழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லீலா பணத்தை எடுத்தது தெரியாமல் கணக்கு பிள்ளை கோபால் தான் 1000 ரூபாய் பணத்தை திருடிட்டதா சிவாஜியிடம் புகார் சொல்கிறாரு சொக்கு பிள்ளை. இதனால் ஆத்திரமடையும் சிவாஜி மைத்துனன் கோபாலை சரமாரியாக அடித்து வீட்டை விட்டே துரத்திடுறார். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச நிலையில் அங்கு வரும் லீலா கோபால் பணத்தை திருடலை, தான் தான் அந்த பணத்தை கோபாலுக்கு கொடுத்ததா உண்மையை சொல்கிறாங்க. இதனால் அதிர்ச்சி அடையும் சிவாஜி மைத்துனன் கோபால்

0: அப்பாலிடம் மன்னிப்பு கேட்டு அழைச்சிட்டு வர்றதுக்காக அவரை தேடி பட்டணத்துக்கு கிளம்பி போறார். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: மாமா, மோதிரம் எங்கே?
2: அதை பத்தியெல்லாம் உனக்கு என்னடா கவலை? நீ பேசாம காலேஜுக்கு போ.
1: மாமா, இதுவரையில நான் உங்க வார்த்தையை தட்டி நடந்ததே இல்லை. இன்னைக்கு கையில் இருக்கிற மோதிரத்தை வித்து கொடுத்துட்டீங்க. அடுத்த மாசத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இனிமேலும் நான் உங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்க விரும்பல.
2: பேசுறத பாத்தி
3: கோபால், மாமா சொல்றபடி கேளுப்பா.
1: இல்ல, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. அக்கா, அக்கா, இந்த அக்கா சம்பளம் 40 ரூபாய்ல மாமா மோதிரத்தையும் திருப்பிட்டு வந்துட்டேன், மிச்சம் 10 ரூபாய்.
3: முதல்ல மாமா கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி.
1: சரிக்கா.
2: கோபாலுக்கு வேலை போயிடுச்சாமே?
3: ஆமா.
2: ஏன்
3: ஏன் அவனுக்கே தெரியாது. தம்பி மனசு இடிஞ்சு போன.
2: அவன் ஏன் இடிந்து போக மாட்டான்? அந்த முதலாளியை ஏன் என்று கேட்டு என்ன செய்கிறேன் பா.
3: மாமா,
4: ஐயா, விஷயம் இந்த மட்டோட போலீஸுக்கு போகாம நிக்கணும்னா அவன் திருடிட்டு போன பணத்தை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துட்டோம்.
2: மறுபடியும் அவனை திருடன்னு சொல்றீங்க?
4: வாயா, நம்ம போலீஸுக்கு போவோம்.
2: இருங்க
4: பச்சையா, நம்ம கிட்டே பணத்தை திருடிட்டு போனா எவ்வளவு துணிச்சல வர்றான்னு.
2: கோபால், வேலை செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்று துடித்தாயே, இப்போது பா, இந்த பெரிய மனிதர் உண்டு இந்த பைல் சுமத்துக்கிறான்.
1: என்ன
2: நீ திருடந்தானா? இதற்கு தானா உன்னை படிச்சு வைத்தேன்? பெரிய மனிதன் ஆக்கினேன், நம் குடும்பத்தின் பெயரையே கெடுத்து விட்டாயேடா.
1: நிச்சயமா நான் திருடுவேன்னு
2: நம்புறீங்களா? நாசக்கார பையனை போடா வெளியே.
1: மாமா,
2: நீ நல்ல ரோஷக்காரனா இருந்தா என் முகத்துல முடிக்க கூடாது. எங்கேயாவது தொலைஞ்சு போடா வெளியே.
1: சரி மாமா,
3: போயிடுறேன்.
4: அவன் கைய வச்சது கொஞ்சமா நஞ்சமா 1000 ரூபாய் இல்ல. என்னமோ நல்ல காலம், ஏன் ரூபாய் என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு?
3: யாரு கோபாலையா சொல்றீங்க?
4: அந்த திருட்டு பையனை சொல்றேன்.
3: இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. பெட்டியில இருந்த பணத்தை நான் தான் எடுத்துட்டு போனேன்.
2: அப்படி என்றால் கோபால் திருடவில்லையா?
3: இல்லைங்க.
2: உங்களிடம் வித்தியாசமாக நடந்து கொள்ளவில்லையா?
3: இல்லவே இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். அவரை வற்புறுத்தி நான் தான் பணத்தை எடுத்து கொடுத்தேன். இவங்க பேசலாம் நம்பாதீங்க.
5: நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா மாமா?
2: அப்படி என்றால் என் கோபால் நல்லவரா? அவன் சத்தியம் தானா? விஷயம் புரியாமல் அவரை அடித்து விரட்டி விட்டேனே.
5: அவன் எங்கேயாவது போயிட போறான்?

0: இன்னைக்கு திரை விமர்சனமாக நம்ம பேசிட்டு இருக்கிற திரைப்படம் நான் வணங்கும் தெய்வம். 1963 வெளிவந்த இந்த திரைப்படம் தொடர்ந்து எப்படி பயணிக்குதுன்னா, மைத்துனன் கோபால தேடி பட்டணம் செல்லும் சுந்தரத்தை, அதாவது சிவாஜியை, டாக்டர் ரகுநாத் தனது ஆராய்ச்சியின் பரிசோதனைக்காக பயன்படுத்திக்கிறாரு. அவர் செலுத்திய ஒரு ஊசி மூலமாக மனித உருவம் மறைஞ்சு சிவாஜியின் முகம் வந்து ரொம்ப அகோரமாக அருவறுக்கத்தக்க வகையில் மாறுது. பல மடங்கு அசுர பலத்தோடு மருத்துவமனையிலிருந்து தப்பிக்கும் சிவாஜியின் உருவத்தை பார்த்துட்டு மக்கள் பயந்து ஓடுறாங்க. ஒரு சில வருடங்கள் கழித்து சிவாஜியை பிடித்து மீண்டும் டாக்டர் ரகுநாத்திடமே போலீஸார் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. சிவாஜிக்கு மாற்று மருந்து செலுத்தி அவரை பழைய நிலைக்கு கொண்டு வர்றாரு டாக்டர் ரகுநாத். பழைய நினைவுகள் திரும்ப வந்ததும் சிவாஜியின் மனைவி பத்மினியும் அவரது குழந்தையும் இறந்து விட்டதாக தகவல் சொல்கிறாங்க மருத்துவரினுடைய உதவியாளர்கள். ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்னென்னா, கணவன் சிவாஜி இல்லாத அந்த சில வருடங்களில் கை குழந்தையோடு வாழ்ந்து வந்த பத்மினியை அரிசிக்கடை முதலாளி அழகு பிள்ளையோடு தொடர்பு படுத்தி கிராம மக்கள் பேசுகிறாங்க. இதனால் அவமானமடையும் பத்மினி கணவன் சிவாஜி முகத்தில் விழிக்க பயந்துக்கிட்டு தான் இறந்து விட்டதா பக்கத்து வீட்டுக்காரர் எழுதுவது போல கடிதம் எழுதி சிவாஜி இருக்கும் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு திருச்சியை விட்டு வேறு ஊருக்கு கை குழந்தையோடு கிளம்பி போயிடுறாங்க. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: வாங்கு மிஸ்டர் சுந்தரம், உங்களைப் போலவே உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களையும் உத்தமர்களாக்கி விட வேண்டும் என்று ஆசை. அதற்கு நீங்கள்?
2: நான் என்ன செய்ய வேண்டும் டாக்டர்?
1: என் சாதனையை உங்களை வைத்துதான் சோதிக்க விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்களா
2: டாக்டர்? உலகம் உய்வதற்காக நீங்கள் செய்யும் இச்சாதனையில் எனக்கும் இடம் கிடைக்குமானால் என்னை விட அதிர்ஷ்டசாலி யார் இருக்க முடியும்? என்னால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறேன். ஆனால் இப்போது நான் என் மைத்துனனை தேடி வந்திருக்கிறேன். என் மனைவியும் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்.
1: கொஞ்ச நேரம் சோதனைதான், சீக்கிரம் முடிந்துவிடும், ஒன்றும் பயம் இல்லை.
2: சரி டாக்டர்.
3: சார், நைட் பூராவும் தூங்காம இருந்திருக்கீங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, போன் வந்தா நான் அட்டன் பண்ணிக்கிறேன்.
1: எனக்கு தூக்கம் வேற வேணுமா? ஒரு உத்தமனை உதவாக்கரை ஆக்கிவிட்ட பாவி அல்லவானா? அவனை மறுபடியும் சுயநிலைக்கு கொண்டு வரும் வரை நான் தூங்க மாட்டேன், தூங்கவே மாட்டேன்.
4: அடிய, ருக்மணி இப்படி கெட்டு போவானு நான் நினைக்கவே இல்லடி.
5: அடிய, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லடி.
4: ஐயோ, மாமா
1: வெற்றி சுந்தரம், நான் வெற்றி அடைந்து விட்டேன்.
2: நான் தூங்கிவிட்டேனா? கனவு கண்டேனா?
1: மிஸ்டர் சுந்தரம், நீங்க கனவு காணல. என் சாதனையை உங்களை வைத்து சோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? அப்போது நடந்த உண்மையான நிகழ்ச்சிகள் தான் அவை. நல்ல வேளையாக பதில் மறந்து கொடுத்து உங்களை சுயநிலைக்கு கொண்டு வந்து விட்டேன்.
2: டாக்டர், என் மனைவியை அனாதையாக விட்டு வந்திருக்கிறேன். அவள் பூரண கர்ப்பிணி, நான் உடனே போக வேண்டும்.
1: சுந்தரம், இன்னும் 2 நாளைக்கு உங்களால் எழுந்திருக்கவே முடியாது. பரிபூர்ணமாக ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும்.
3: நிலை தாங்காமல் உங்கள் மனைவி ருக்மணி தன் குழந்தையுடன் ஆற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இப்படிக்கு குப்புசாமி அடுத்த
5: வீட்டுக்காரர் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாம்.
3: கூடாது, இப்ப அவர் இருக்கிற நிலைமையில இதை போய் நாம சொல்லக்கூடாது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு திரை விமர்சனமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற திரைப்படம் நான் வணங்கும் தெய்வம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சிக்கே நாம் வந்துட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமைதுனா, சிவாஜிக்கு தான் இழைத்த அநீதிக்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் சிவாஜி மேலே உயிர் எழுதி வச்சுட்டு இறந்து போகிறாரு டாக்டர் ரகுநாத். மனைவி ருக்மணியின் நினைவுகளோடு தாங்கள் வசித்த திருச்சிக்கு போய் பார்க்குறாரு சிவாஜி. ஆனால் போகிற வழியில் ஒரு இடத்துல சிவாஜியை பார்த்துவிடும் பத்மினி. சிவாஜி கண்ணறிந்த நேரமாக பார்த்து தங்களின் பெண் குழந்தைய சிவாஜியின் அருகில் போட்டு விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. கண் விழித்து பார்த்த சிவாஜி யார் குழந்தை அப்படிங்கிற விவரம் தெரியாத நிலையில் தன்னோட வளர்ப்பு மகளாக தானே வளர்த்துட்டு வராரு. சில வருடங்கள் கழித்து சிவாஜியின் வீட்டுக்கு மைத்துனன் கோபால் எதேச்சையாக வராரு. அவரை கண்டதும் சிவாஜி கோபாலை தேடி பட்டணம் வந்ததையும் இடைப்பட்ட காலத்தில் மனைவி ருக்கு குழந்தை இறந்து விட்டதையும் சொல்கிறாரு. ஆனால் அக்கா ருக்மணி அதாவது பத்மினி உயிரோடு இருப்பதையும் அவரது நடத்தை குறித்து ஊர் மக்கள் கேவலமாக பேசுகிறதையும் கோபால் சிவாஜியிடம் சொல்கிறாரு. இதனால் ஆத்திரமும் வேதனையும் அடையும் சிவாஜி தங்கள் குடும்பத்தை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அரிசிக்கடை முதலாளி அழகு பிள்ளையை பழிவாங்க திருச்சிக்கு போகிறார். ஆத்திரத்தோடு அரிசிக்கடை முதலாளியை கொலை செய்ய வரும் சிவாஜியை ருக்மிணி அதாவது பத்மினி ஒரு உத்தமி என்ற உண்மையை சொல்லி அவரிடம் மன்னிப்பு கேட்குறாரு அரிசிக்கடை முதலாளி. அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் பத்மினியின் புகைப்படத்தை வைத்து தினந்தோறும் தான் வணங்கி வர்றதா சொல்கிறாரு அரிசிக்கடை முதலாளி. சந்தேகக்கரை நீங்கிய மகிழ்ச்சியில் பத்மினி தன்னுடைய கணவன் குடும்பத்தோடு ஒன்றிணைகிறாங்க. இப்படியாக நான் வணங்கும் தெய்வத்தை அப்படிங்கிற திரைப்படத்தை ரொம்ப சுபமாக நிறைவு செஞ்சுருப்பாங்க இயக்குனர் சோமம்.
1: கோபால், கோபால் நீ எங்க இருக்காய், எப்படி இருக்காய் செல்வம்? மாமா, என்னுடைய எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்கணும்னு நீங்க கனவு கண்டீங்களோ அப்படியே இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கணும். இதையே இதையே உன் அக்கால் கேட்டால், ஐயோ, உன்னை தேடி கண்டுபிடிக்க என்னை அனுப்பினாள் அந்த மாணிக்கம். உன்னை கண்டுபிடித்து விட்டேன், ஆனால் உன்னை கொண்டு போய் ஒப்படைக்க உன் அக்கால் இல்லையே. அவளை மணந்த கடமைக்காக என் கையால் எழுநீர் இறைக்கும் வாய்ப்பை கூட நான் இழந்து விட்டேன் கோபால்.
2: மாமா, மாமா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க?
1: அக்கா இன்னும் சாகல, அவ உயிரோட தான் இருக்கான். உயிரோடு இருக்கலாம், உன் அக்கா உயிரோடு இருக்கிறாளா? என் மனைவி உயிரோடு இருக்கிறாளா? அவள் எங்கே இருக்கிறாள்? நான் அவளை பார்த்தே ஆக வேண்டும். அவளை நான் பார்க்க முடியுமா? மாமா, மாமா,
3: மாமா, இங்கே உடம்பு தேவையில்லையா அவருக்கு?
4: தேவையில்லை.